நேரம் 5:34. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 திரைப்படங்களிலிருந்து பக்தி பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இனி பி. சுஷிலாவின் குரலில் பாடல் ஒலிக்கிறது, படம் இது சத்தியம்.

நேரம் 5:42. இசை அமுதம் நிகழ்ச்சியில் திரைப்படங்களிலிருந்து பக்தி பாடல்கள் பருகிக் கொண்டிருக்கிறோம். இனி ஆதி பராசக்தி படத்திலிருந்து பாடல் ஒலிக்கிறது.

0: நேரம் 5:47 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இசை அமுதத்தில் திரைப்படங்களிலிருந்து பக்தி பாடல்கள் பருக்கிக் கொண்டிருக்கிறோம். இனி பாடல் ஒலிக்கிறது காரைக்கால் அம்மையார் படத்திலிருந்து.
1: உள்ளம் முருகி இசை பாடுங்கால் பாட வந்தேன் பரம்பொருளே.

நாடெங்கால் எடுத்து நடமிடுவாய் இறைவா உன் தமிழமுதை படித்த நான் பாடும்படி உன் தமிழமுதை படித்த நான்

0: நேரம் 5:54. இசை அமுதத்தை நிறைவு செய்ய இளையராஜாவின் குரலில் பாடல் ஒலிக்கிறது. தாய் மூகாம்பிகை படத்திலிருந்து.
1: சிவசக்தியாயுக்தோ யதி பவதி சக்த பிரபவிதும்.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இதுவரை இசை அமுதம் திரைப்படங்களிலிருந்து பக்தி பாடல்கள் பருகினோம். இன்னும் சில நொடிகளை நாம் கேட்கிறப்பது 6 மணிக்கான செய்திச் சுருக்கம். சென்னை அஞ்சல்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் முகமது. பிரதமரின் ஆயுள் காப்பீட்டு திட்டம் உட்பட 3 சமூக பாதுகாப்பு திட்டங்களின் கீழ் 27 கோடிக்கும் அதிகமானோர் பதிவு செய்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். சமூக பாதுகாப்பு திட்டங்கள் விளிம்பு நிலையில் உள்ள மக்களுக்கு நிதிசார் பாதுகாப்பை வழங்குவதாக மத்திய இணையமைச்சர் திரு பங்கஜ் சௌத்ரி தெரிவித்தார். கண் மருத்துவத்தில் இந்தியா உலகின் முன்னணி நாடாக திகழ்கிறது என்று பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் திரு சஞ்சய் சேத் தெரிவித்துள்ளார். தமிழக முதலமைச்சராக திரு விஜய் இன்று பதவியேற்கிறார். சென்னையில் உள்ள நேரு உள் விளையாட்டரங்கில் இன்று காலை 10 மணிக்கு பதவியேற்பு விழா நடைபெறுகிறது. முதலமைச்சராக பதவியேற்கும் திரு விஜய்க்கு ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைக்கிறார். அவருடன் 9 பேர் அமைச்சர்களாக பதவியேற்கின்றனர். வரும் 13ஆம் தேதிக்குள் சட்டப்பேரவையில் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என்று ஆளுநர் உத்தரவிட்டுள்ளார். இந்த பதவியேற்பு விழாவை பொதுமக்கள் காணும் வகையில் சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட 23 இடங்களில் எல்இடி திரைகள் வாயிலாக நேரடி ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. பதவியேற்பு விழாவையொட்டி நேரு உள் விளையாட்டரங்கம் அமைந்துள்ள பகுதி உட்பட முக்கிய இடங்களில் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்ய

செய்யப்பட்டுள்ளன. புதிதாக ஆட்சி அமைக்க உள்ள திரு விஜய் தலைமையிலான அரசுக்கு முன்னாள் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின், அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் அநேக இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு ஆசியாவில் நிலவி வரும் பதற்றமான சூழலில் போர் நிறுத்தத்திற்கான 14 அம்ச திட்டத்திற்கு ஈரானின் முறையான பதிலுக்காக காத்திருப்பதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் கீழப்புளியங்குடி பகுதியில் உள்ள நெல் கொள்முதல் நிலையத்தில் நெல்லை பாதுகாக்க மேற்கொள்ள வேண்டிய கூடுதல் நடவடிக்கை குறித்து ஆட்சியர் திரு விஷு மகாஜன் ஆய்வு மேற்கொண்டார். IPL கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 77 ரன் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள். நேரம் 6:03. தழுவிய தடுப்பூசி திட்டத்தின் கீழ் தற்போது 11 வகையான தடுப்பூசிகள் கர்ப்பிணி தாய்மார்கள் மற்றும் குழந்தைகளுக்கு கடந்த பிப்ரவரி 28 முதல் 90 என்ற கால வரையறையின் கீழ் வழங்கப்பட்டு வருகிறது. இதன் மூலம் காசநோய், தொண்டை அடைப்பான், கக்குவான் இருமல், மஞ்சள் காமாலை உள்ளிட்ட 12 வகையான நோய்களில் இருந்து பாதுகாக்க முடியும். பெண்களை தாக்கும் கருப்பை வாய் புற்றுநோயை தடுப்பதற்காக இந்தியா முழுவதும் 14 வயதுடைய பெண் குழந்தைகளுக்கு கார்டிசால் என்று சொல்லப்படக்கூடிய கருப்பை வாய் புற்றுநோய் தடுப்பூசியும் வழங்கப்பட்டு வருகிறது. விருதுநகர் மாவட்டத்தில் இதற்கான தடுப்பூசி அனைத்து அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அரசு மருத்துவமனைகள் மற்றும் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் வைத்து வழங்கப்பட்டு வருகிறது. தடுப்பூசி செலுத்திய குழந்தைகளின் பதிவுகள் யூவின் செயலியில் பதிவிடப்பட்டு அவர்களுக்கு மின்னணு சான்றிதழும் வழங்கப்படுகிறது. இதற்காக தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வரும் 14 வயதுடைய பெண் குழந்தைகள் தங்கள் தாய் அல்லது தந்தையருடன் வர வேண்டும் என்றும், மேலும் தடுப்பூசி போட்டுக் கொள்ளும் பயனாளிகள் ஆதார் எண்ணுடன் வர வேண்டும் என்றும், இதன் மூலம் 20,000 மேற்பட்ட 14 வயதுடைய பெண் குழந்தைகள் பயனடை என எதிர்பார்க்கப்படுகிறது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே 14 வயதுடைய பெண் குழந்தைகளின் பெற்றோர்கள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொண்டு தங்கள் குழந்தைகளுக்கு தடுப்பூசி செலுத்தி கருப்பை புற்றுநோயிலிருந்து பாதுகாத்திட வேண்டுமாறு விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.

0: IUML, who have two MLAs each. The governor has directed Mr. Vijay to seek a vote of confidence in the assembly on or before May 13, 2026. President Draupadi Murmu has appointed N. Rangasamy as the Chief Minister of Puducherry. Following the appointment, Lieutenant Governor K. Kailash Nathan invited Rangasamy to form a new government in the Union Territory. Mr. Rangasamy will be sworn in as Chief Minister on May 13th. Mr. Rangasamy is set to assume office as Chief Minister for a fifth term after the AINRC-led NDA secured a comfortable victory in the Union Territory election. The top brass of the Congress party held a meeting in New Delhi yesterday to discuss government formation in Kerala. The meeting, convened by Congress chief Mallikarjun Kharge at his residence, was attended by senior party leader Rahul Gandhi, party general secretary in charge of the state Deepa Das Munshi, general secretary organization K.C. Venugopal, and senior Kerala leaders Ramesh Chennathalia and V.D. Satishan. The party said Mallikarjun Kharge and Rahul Gandhi will take the final decision on the new Kerala Chief Minister, and the name will be announced very soon. Defence Research and Development Organisation DRDO has successfully conducted an extensive long-duration test of its actively cooled full-scale scramjet combustor in Hyderabad. Ministry of Defence said that the test achieved a runtime of over 1,200 seconds, surpassing the earlier 700 seconds test held in January this year. The successful test positions India at the forefront of advanced aerospace capabilities and continuously emerging war technologies. It also validates both the combustor design and the capabilities of the state-of-the-art test facility, strengthening India's hypersonic cruise missile development program. The centre has moved to significantly strengthen protections for outsourced and contractual workers engaged across central ministries, departments, autonomous bodies and central public sector enterprises through a new set of procurement-linked compliance measures for the labour codes. The Ministry of Labour and Employment said the reforms aim to ensure timely payment of wages, mandatory remittance of social security contributions, greater accountability of contractors and principal employers, and stronger enforcement mechanisms against violations of labour laws. The US has proposed to increase the minimum wages paid to hire an employee under the H-1B visa program by 30% over the previously fixed limits, a move the administration claims will help prevent foreigners from undercutting salary of US nationals. India's under 15 girls delivered commanding performances in the semi-finals at the Asian Boxing Under 15 and Under 17 Championships, with 9 boxers advancing to the finals across weight categories in Tashkent yesterday. In IPL cricket, Gujarat Titans defeated Rajasthan Royals by 77 runs at the Sawai Mansingh Stadium in Jaipur last night. Today, Chennai Super Kings and Lucknow Super Giants will clash at M.A. Chidambaram Stadium. And that is the end of this news bulletin.
1: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
2: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
3: நேரம் 6:10.
4: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸில் இணைத்தானும் நல்லவே கேட்க வழங்குகிறார் எம் ஜான் அவர்கள்.
5: ஒரு செயல்பாடு எப்போது முழுமனதுடன் அர்ப்பணிப்பு உணர்வுடன் உள்ளார்ந்த இதயபூர்வ செயல்பாடாக செய்யப்படுகிறதோ அப்போதே அந்த செயல்பாட்டின் வெற்றி 50% உறுதி செய்யப்பட்டு விட்டது என்று துணிந்து கூறலாம். நனவிலி மனம் என்ற ஆள் மனதில் ஒரு செயலை, ஒரு உணர்வை நாம் பதிய வைத்து விட்டால் அது நம்மை தூங்க விடாது. அந்த வெற்றிக்கனியை பறிக்கும் வரை நம்மை அது தூண்டிக்கொண்டே இருக்கும். ஐயா அப்துல் கலாம் கூட சொல்வார், தூக்கத்தில் வருவது கனவல்ல, நம்மை தூங்க விடாமல் செய்வதே கனவு என்று. இதன் அர்த்தம் என்னவென்றால், ஒரு செயலை உள்ளார்ந்து மனப்பூர்வமாக முடிவெடுத்து விட்டால் அதன் முடிவை எட்டும் வரை நம் சிந்தனை அதை சுற்றியே சுழலும். எண்ணமும் சிந்தனையும்

0: ஒன்றோடொன்று பின்னி பிணைந்தவை. அவை நம்மை சாதிக்க வைக்கும், சாதனை நிகழ்த்தும் வரை தூங்க விடாது என்பதே அதன் உட்பொருள். வகுப்பறையில் பாடம் நடத்தும் போது மாணவரின் உள்ளார்ந்த செயலே புரிதலின் சதவீதத்தை முடிவு செய்கிறது. ஒரே செய்தியை ஒரே ஆசிரியர் ஒரே மாதிரி கற்பிக்கிறார். அதை புரிந்து கொள்ளும் போது மாணவர்களிடையே பெருத்த வேறுபாடு நிகழ்கிறது. அதற்கு காரணம், கற்பித்தல் நடக்கும்போது முழு மனதுடன் உள்ளார்ந்த ஆர்வத்துடன் கவன சிதறல் இல்லாமல் கற்கும் மாணவன் புரிதலை சிறப்பாக்கி சிறந்து விளங்குகிறான். அதே நேரம் கற்பித்தலின் போது உள்ளார்ந்த ஆர்வமின்றி கவன சிதறலில் ஈடுபடும் மாணவன் புரிதலின்றி குழப்பமடைகிறான். பாடம் அவனுக்கு கசக்கிறது. 35% கீழ் எடுப்பவனும் 100% பெறுபவனும் ஒரே வகுப்பறையில்தான் உள்ளனர். எனவே உள்ளார்ந்த செயல்பாடே வெற்றியை நிர்ணயம் செய்யும் என்பதை நாம் உணர வேண்டும். குழந்தைகள் கூட பெற்றோரிடம் ஒரு கருத்தை சொல்ல வரும்போது அதை நாம் ஆர்வமுடன் உளப்பூர்வமாக கேட்டால்தான் குழந்தை நம்மை நேசிக்கும். அல்லது குழந்தையின் கருத்தை நாம் சரியாக கேட்காவிட்டால், எனது பெற்றோர் என்னை மதிப்பதில்லை, எனது கருத்துக்களை மேலோட்டமாக கேட்டு புறக்கணிக்கிறார்கள் என்று கூறுவதோடு பெற்றோர் மீது வெறுப்பு கொள்கிறது. ஒரு குடும்பத் தலைவன் தனது ஊதியத்தை மட்டும் கொடுத்துவிட்டு குடும்பத்தின் நிலைமையை உள்ளார்ந்த ஆர்வத்தோடு கவனிக்காவிட்டால் அந்த குடும்பத்தின் முன்னேற்றம், பிள்ளைகளின் படிப்பு மற்றும் பண்பட்ட வாழ்க்கை ஆகியவற்றில் சிக்கல்கள் பல தோன்றும். குழந்தையின் முகத்தை பார்க்கும்போது வாட்டமாக இருந்தால், ஏன் இப்படி இருக்கிறாய், என்ன பிரச்சனை என்று வினவி குழந்தையை அருகே அணைத்து பேசினால், அப்போது குழந்தை நம் மடியில் முகம் புதைத்து தன் பிரச்சனையை முழுமையாக சொல்லும். குழந்தையின் பாரம் குறையும். நாமும் தேவையான ஆலோசனைகளை வழங்க முடியும். உறவுகளின் பாலம் உள்ளார்ந்த செயல்பாடே. நிறைய பேர் இப்படி சொல்ல நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். எப்படி? எனக்கு அவன் பணம் காசு தர வேண்டாம், 4 வார்த்தை ஆறுதலாக பேசலாம்ல என்று. உலகமே அன்புக்காக இயங்குகிறது. உள்ளார்ந்த வார்த்தைகள் மயில் இறகால் வருடி கொடுப்பது போல் சுகமாக இருக்கும், இதமாக இருக்கும், மனச்சுமையை குறைக்கும். உள்ளார்ந்த செயல்பாடு இல்லாமல் மேலோட்டமாக செயல்படுவதால் இன்று பல குடும்பங்கள் ஒட்டு உறவு இன்றி வாழும் நிலை உள்ளது. பட்டும் படாமல் பேசக்கூடாது. அப்படி பட்டும் படாமல் பேசினால் அது உறவை பலப்படுத்தாது, சாலையில் சந்திக்கும் 3rd நபர் போல் ஆகிவிடும். யாரிடம் பேசினாலும் நேரம் ஒதுக்கி நிதானமாக உள்ளார்ந்த உணர்வுடன் பேசினால் அதில் தெளிவு கிடைக்கும், பெரும்பாலான பிரச்சனைகள் நீங்கும், உறவுகள் பலப்படும். ஆத்மார்த்தமாக செயல்படுவோம், உடல் உள்ள ஆன்ம நலன் காப்போம், வாழ்வோம் வளமுடன்.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் எம். ஜான் அவர்கள்.

0: நேரம் 6:15.
1: ஒரு
2: காபி போடு, கடையில காபி குடிச்சா குடிச்ச மாதிரி இருக்கு.
3: ஆமாண்ணே, காபி டே காபி பவுடர்ல போடுறேன்ல, அதான் காபி சூப்பரா இருக்கு.
4: காபி டே காபி பவுடர் வாங்க முரளி காபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி HDFC பேங்க் சிக்னல் அருகில் மதுரை. இப்போது வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப டோர் டெலிவரி செய்யப்படுகிறது.
0: ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 புதிய காலை நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கிறோம். இன்னும் கேட்கவிருப்பது,
5: மே 10 இந்நாளின் சிறப்பு. AD 1857 மே 10 இந்தியாவில் உத்தரப்பிரதேசத்தில் மீரட் என்ற இடத்தில் சிப்பாய்கள் பிரிட்டானிய கிழக்கிந்திய கம்பெனிக்கு எதிராக கிளர்ச்சியை தொடங்கினார்கள். இந்திய விடுதலை போராட்டம் ஆரம்பமானது.
6: 1908 மே 10 முதலில் அமெரிக்காவின்

0: மேற்கு வர்ஜீனியாவில் அன்னையர் நாள் கொண்டாடப்பட்டது.
1: கிமு 28 ஆண்டில் இதே நாளில் சூரிய புள்ளி சீனாவில் ஆண் வானியலாளர்களால் கவனிக்கப்பட்டது.
0: இத்தாலி நாட்டு கடற்பயணி அமெரிக்கா வெஸ்புஷி புதிய உலகத்திற்கான தனது முதலாவது பயணத்தை ஆரம்பித்த ஆண்டு 1497 மே 10.
1: 1503 ஆண்டு இதே நாளில் கொலம்பஸ் கேமன் தீவுகளை அடைந்து அங்கிருந்த அதிக அளவு கடல் ஆமைகளை கண்டு அத்தீவுக்கு லாஸ் டோர்டுகஸ் என பெயரிட்டார்.
0: 1773 ஆண்டு இதே நாளில் வட அமெரிக்க தேயிலை வணிகத்தின் பிரிட்டானிய கிழக்கிந்திய நிறுவனத்திற்கு ஏகபோக உரிமை அளிக்கும் தேயிலை சட்டத்தை பெரிய பிரிட்டானியாவின் நாடாளுமன்றம் அமல்படுத்தியது.
1: 1774 ஆண்டு இதே நாளில் 16 லூயி பிரான்சின் மன்னராக முடிசூடினார்.
0: 1824 ஆண்டு மே 10 லண்டன் தேசிய அருங்காட்சியகம் பொதுமக்களுக்காக திறந்துவிடப்பட்டது. இதே நாளில்
1: நெல்சன் மண்டேலா 1994 ஆண்டு மே 10 தென்னாப்பிரிக்காவின் முதல் கருப்பின ஜனாதிபதியாக பதவியேற்றார்.
0: 1996 ஆண்டு எவரெஸ்ட் சிகரத்தின் கடும் புயல் ஏற்பட்டது. இதே நாளில்
1: 2013 ஆண்டு மே 10 மேற்கு அரைக்கோளத்தின் மிக உயர்ந்த கட்டடம் என்ற பெயரை உலக வர்த்தக மையம் பெற்றது. ஒலித்தது இந்நாளின் சிறப்பு.
2: மென்மையான காலை பொழுதில் ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 புதிய காலை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். இனி பாடல் ஒலிக்கிறது SP பாலசுப்ரமணியம் குரல்.

யாரும் விட வேண்டாமா, வாழ்வு மட்டும் நன்மைக்காக வாழ்ந்து பார்ப்போம், வாழ்வு யார் பக்கம் அது நல்ல பர்பக்கம்.

0: ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இதுவரை நாம் கேட்டது தன்னம்பிக்கை பாடல்கள். நேரம் 6:30.
1: ராணி விசேஷத்தை கிளம்பலையா?
2: நான் வரலங்க. காலையில எந்திரிச்சாலே கைகள்லாம் நீட்டி மடக்க முடியல, வலிக்குதுங்க.
1: ராணி, இது சாதாரண வலியா இருக்கலாம், இல்ல முடக்குவாதமா கூட இருக்கலாம். எதுவா இருந்தாலும் தீர்வு இருக்குல்ல. அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு ஒரு 8 போயிட்டு வந்துருவோம்.
2: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
1: மீனாட்சி, பிரமாதம்.
3: என்னண்ணா சொல்றேன்,
1: இன்னைக்கு காஃபி பிரமாதம்.
3: இது காஃபி டே காஃபினா ஆல்வேஸ் பிரமாதம்.
1: காஃபி டே காஃபி பவுடர், காஃபி டே காஃபி பவுடர் வாங்க முரளி காஃபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி, HDFC பேங்க் சிக்னல் அருகில், மதுரை. வாடிக்கையாளர்கள் விருப்பத்திற்கேற்ப ஃப்ரீ டோர் டெலிவரி செய்யப்படுகிறது.
4: இயற்கை

0: இன்பம் சூழல் சிந்தனை எளிதி வழங்குபவர் எஸ் கண்ணன் அவர்கள்.
1: நில மாசு, நிலம் மாசடைகிறது நகர்ப்புறங்கள் கிராமப்புறங்கள் எல்லா இடத்துலையும், குறிப்பாக ஆலைகள் இருக்கக்கூடிய பகுதிகள்னு எல்லா பகுதிகள்லையும் நம்மளால் இப்போ பார்க்க முடியுது. இந்த நில மாசு அப்படின்னு எடுக்கிறப்போ இதில் குறிப்பாக ஆர்சனிக் ஃப்ளூரைடு இந்த ரெண்டும் மிக அதிகமான அளவில் இந்தியாவில் காணப்படுது. மெர்குரி இந்த பாதரச மாசு அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் ஒரு ஆபத்தான விஷயமாகவும் இந்தியாவில் இருந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த ஃப்ளூரைடு மாசு ஏற்படுறதுனால பற்கள், குறிப்பாக குழந்தைகளுடைய பற்கள் சிதைவடைந்த நிலைக்கு தள்ளப்பட்டதை நம்ம செய்திகளில் படிச்சிருப்போம். இது போலவே பாதரச கழிவு அப்படிங்கிறது மிக மிக ஆபத்தான ஒன்றுனே சொல்லலாம். மினாமெட்டா ஒப்பந்தம், மினாமெட்டா கன்வென்ஷன் சொல்லுவாங்க. இது ஜப்பானில் உள்ள ஒரு இடத்துடைய பேர் மினாமெட்டா அப்படிங்கிறது. இந்த ஒப்பந்தம் ஏன் உருவாக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறத பற்றி சொல்கிறேன். 1950களில் ஜப்பானில் ஒரு குறிப்பிட்ட பகுதி, இந்த மினாமெட்டா விரிகுடா இருந்த பகுதியில்

0: மிக அதிகமான அளவில் இந்தியாவில் காணப்படுது. மெர்குரி இந்த பாதரச மாசு அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் ஒரு ஆபத்தான விஷயமாகவும் இந்தியாவில் இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த ஃப்ளூரைடு மாசு ஏற்படுறதுனால பற்கள், குறிப்பாக குழந்தைகளுடைய பற்கள் சிதைவடைந்த நிலைக்கு தள்ளப்பட்டதை நம்ம செய்திகளில் படிச்சிருப்போம். இது போலவே பாதரச கழிவு அப்படிங்கிறது மிக மிக ஆபத்தான ஒன்றுனே சொல்லலாம். மினாமெட்டா ஒப்பந்தம், மினாமெட்டா கன்வென்ஷன் சொல்லுவாங்க. இது ஜப்பானில் உள்ள ஒரு இடத்துடைய பேர் மினாமெட்டா அப்படிங்கிறது. இந்த ஒப்பந்தம் ஏன் உருவாக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறத பற்றி சொல்கிறேன். 1950களில் ஜப்பானில் ஒரு குறிப்பிட்ட பகுதி, இந்த மினாமெட்டா விரிகுடா இருந்த பகுதியில் அந்த கடற்கரையை ஒட்டி இருந்த நிறைய மக்கள் ஒரு வகையான நோயால் பாதிக்கப்பட்டாங்க, நியூரலஜிக்கல் டிஸார்டரால். அந்த நோய் ஏன் ஏற்படுது அப்படிங்கிறது கண்டுபிடிக்க முடியாத ஒரு விஷயமாகவே இருந்துகிட்டு இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருடங்களுக்கு அப்புறம் தான் அதை கண்டுபிடிச்சாங்க. என்ன அப்படின்னா, அதற்கு காரணமாக இருந்தது அதுக்கு அருகில் இருந்த ஒரு மெர்குரி பாதரச ஆலை தான் காரணம் அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. இந்த பாதரச ஆலையிலிருந்து வெளிவரக்கூடிய பாதரசம் அங்கே இருக்கக்கூடிய கடலில் நேரடியாக கலக்கவிடப்பட்டது. அப்படி கலக்கவிடப்பட்ட அந்த பாதரசம் கடல் மட்டத்தில் போய் சேர்றப்போ அங்கே அது அங்கே இருக்கக்கூடிய நுண்ணுயிர்களுடைய வேதிவினை புரிந்து மெத்தில் மெர்குரியாக மாறுது. இந்த மெத்தில் மெர்குரி கடல்வாழ் உயிரினங்களான மீன் இனங்களால் உண்ணப்படுது. அப்படி மெத்தில் மெர்குரிய உண்ணப்பட்ட மீன்களை மனிதர்கள் உண்ணும் நிலை ஏற்படுகிறது. இந்த நிலையால் உணவு சங்கிலியில் நுண்ணுயிர்கள்லேருந்து அப்புறம் மீன், மீன்லேருந்து மனிதன், இந்த உணவு சங்கிலியில் அடுத்து இந்த விஷத்தன்மை, இந்த பாதரச விஷத்தன்மையுடைய செறிவு உணவு சங்கிலியின் மேல்நிலையில் இருக்கக்கூடிய மனிதனை பெரிய அளவில் பாதிச்சுது. இதை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம்தான் இந்த பாதரச கழிவுடைய பேராபத்தை உணர்ந்து உலக அளவில் இந்த மினாமெட்டா கன்வென்ஷன், மினாமெட்டா ஒப்பந்தத்தை கொண்டு வந்தாங்க. இதை நம்ம சூழலியல்ல பயோ மேக்னிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். உணவு சங்கிலியில் கீழ்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு விஷத்தன்மை வாய்ந்த பொருளானது உணவு சங்கிலியில் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வரும்போது மேல் மட்டத்தில் அதனுடைய செறிவு மிக மிக மிக அதிகமாயிரும். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, ஒரு விஷத்தன்மை அங்கே இருக்கக்கூடிய ஒரு எலிகள் சாப்பிடுது அப்படின்னா 100 எலிகள் இருக்கலாம். அந்த 100 எலிகளும் ஒரு 100 கிராம் விஷத்தன்மை கலந்த ஒரு பொருளை சாப்பிட்டுச்சு அப்படின்னா 1 எலிக்கு 1 கிராம் அப்படிங்கிற அளவில் போய் சேருது. அதுவே உணவு சங்கிலியில் அடுத்த நிலைக்கு போகிறப்போ ஒரு பாம்பு 5 எலிகளை சாப்பிடுது அப்படின்னா ஒரு பாம்புக்கு 5 கிராம் அப்படிங்கிற அளவில் போய் சேருது. இப்போ அந்த பாம்பை சாப்பிட்ற ஒரு கழுகு அப்படின்னு எடுத்தோம்னா, ஒரு கழுகு ஒரு 4 பாம்புகளை சாப்பிடுது அப்படின்னா ஒரு கழுகுக்கு 20 கிராம் அப்படிங்கிற அளவில் அந்த நச்சுத்தன்மை போய் சேருது. இதைத்தான் பயோ மேக்னிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். மனிதர்களாகிய நாம் உணவு சங்கிலியில் இந்த மேல் மட்டத்தில் தான் இருக்கிறோம். அப்போது எங்கேயோ கலக்கப்படுகிற ஒரு கழிவு அப்படிங்கிறது இந்த உணவு சங்கிலியில் செறிவு அதிகமாகி அதிகமாகி கடைசியாக அது நம்ம தான் வந்து பாதிக்கப் போகுது. அப்போது ஒரு சிறு கழிவாக இருந்தாலும் அதை நிலத்தில் ஒரு பெரிய ஆலைகள் மூலமாக தான் வருதுன்னு இல்லை, நம்மால் உருவாக்கப்பட்ட ஒரு கழிவாக இருந்தால் கூட அதை நிலத்தில் போய் கலக்கும் பொழுது அது உணவு சங்கிலியில் போய் சேர்ந்து அது கடைசியில் நம்மையே பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமாக மாறலாம் அப்படிங்கிற விழிப்புணர்வை எடுத்துக்கிட்டு நாம் கவனமாக இந்த சூழலை பாதுகாக்க வேண்டிய நடவடிக்கைகளை எடுக்கணும்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை, எழுதி வழங்கியவர் எஸ் கண்ணன் அவர்கள்.

0: உள்ள சத்துக்களின் புறச்சத்துக்களை இடுதல் அவசியம். இவற்றை அறிந்து கொள்ள மண்வள அட்டை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. வயலில் சத்துக்களின் அளவு எவ்வாறு உள்ளது என்ற தகவல் கிடைக்கும். காராமிலத்தன்மை எந்த அளவில் உள்ளது என்ற குறிப்பு இருக்கும். அதிக மகசூல் பெற எந்த அளவு உரம் அளிக்க வேண்டும் என்ற குறிப்புகள் இருக்கும். மண் சீர்திருத்தங்கள் எவ்வளவு இட வேண்டும், எவ்வாறு இட வேண்டும் என்ற தகவல் காணப்படும். இயற்கை விவசாயம் செய்வதற்கு மண்வள அட்டையின் வழிகாட்டுதல் அவசியம் தேவைப்படும். பயிர் சுழற்சி திட்டமிடலுக்கு மண்வள அட்டை முக்கியமாக பயன்படும். பொதுவாக மண்ணின் கலர், உவர் தன்மை, அமிலத்தன்மை, சுண்ணாம்பு அளவு, மண்ணயம், மண் ஆழம் இவற்றை அறியாமல் பயிர் செய்வதும் உரமிடுதலும் தவறாகும். வழிந்தோடும் நீர் மற்றும் காற்றோட்டம் ஆகியவற்றால் மண்ணின் வளம் குறைந்து விடுவதுண்டு. இந்நிலையில் மண் பரிசோதனை மூலம் மண்ணின் ஒவ்வொரு சத்துக்களும் எந்த அளவில் இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள முடியும். பின் அந்த மண்ணில் சத்து குறைபாடுகளை அறிந்து கொண்டு மண்ணில் சத்துக்களை சரிசம விகித அளவில் நிலைநிறுத்த முடியும். இவ்வாறு மண் பரிசோதனை செய்து சத்துக்களை சரியான விகிதத்தில் நிலைநிறுத்துவதன் மூலம் பயிரின் உற்பத்தி மற்றும் லாபத்தை மேம்படுத்தலாம். மண் பரிசோதனை செய்வதால் மண்ணின் தன்மைக்கு ஏற்ப சரியான பயிர் தேர்வு, ரகத்தேர்வு மற்றும் சரியான அளவு உரத்தேர்வு ஆகியவற்றை செய்யலாம். இவ்வாறு சிவகங்கை மாவட்டம் குன்றக்குடி தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் தெரிவிக்கின்றது. இன்று ஒரு செய்தி. இன்றைய இன்று ஒரு செய்தியில் ஒருங்கிணைந்த பண்ணையம் குறித்து திண்டுக்கல் மாவட்டம் களிக்கம்பட்டி விவசாயி ஜே சரவணன் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம்.
1: இப்ப இந்த ஆடுகள்ல நோய் மேலாண்மை, அதை எப்படி நீங்க பண்றீங்க?
2: நோய் மேலாண்மை நம்ம கொட்டில் முறை வளர்ப்புல வந்து நோய் வர்றது ரொம்ப குறைவு. ஏன்னா நம்ம வேற இடத்துக்கு அனுப்ப போறதில்ல, அதோட யூரின்லயோ அதோட சாணத்துலயோ அது இருக்க போறது கிடையாது. அது மேல கிளீனா தான் இருக்கும். எப்பவுமே வேக்சின் போட்டுருவோம். ரத்த கலைச்சல் வருஷத்துக்கு கூட காண ஊசி போட்டுருவோம். 6 மாசத்துக்கு கூட இந்த ரத்த கலைச்சல் இந்த மாதிரி நோய்களுக்குலாம் நம்ம பக்கத்திலேயே வெட்டினரி டிபார்ட்மெண்ட் இருக்கு, அவங்க கேட்டா கொடுத்துருவாங்க, அவங்களே வந்து நேரம் போட்டு விட்டு போயிடுவாங்க. மேடம், இந்த தடுப்பூசி மூலியமா தான் நோய் மேலாண்மையை நம்ம கட்டுப்படுத்த முடியும். ஒரு சில நேரங்களில் செட்டை கிளீன் பண்றது பொட்டாசியம் பெர்மனேட் இந்த மாதிரி தண்ணி வச்சு நாங்கள் அப்படியே கொஞ்சம் ஒரு நோய் ஒரு கழிச்சது ஒரு ஆட்டுக்கு வந்துச்சுன்னா இமீடியட்டா அதை செப்பரேட் பண்ணிடுவோம். அப்புறம் அதுக்கு ட்ரீட்மெண்ட் பாட்டிட்டு தான் மறுபடியும் அந்த பண்ணையோட கொண்டு வருவோம். அப்படி மாதிரி ஒரு நோய் வந்திருக்கு அப்படின்னா உடனே இமீடியட்டா செட்டை கிளீன் பண்ணுவோம். அந்த மாதிரி தான் நோய் மேலாண்மை தடுத்த முடியும். முடிஞ்ச அளவுக்கு நோய் வராமல் தடுக்கிறதுக்கு தடுப்பூசி தான் பெஸ்ட். மேடம்,
1: அடுத்து புறா வளர்க்கறதா சொல்லியிருந்தீங்க, புறா வளர்த்து எப்படி அதை இது பண்றீங்க?
2: புறா வளர்க்கறது நம்ம வளர்க்கவே வேண்டியதில்லை மேடம், அது இருக்கிறதுக்கு இடம் செஞ்சு கொடுத்துட்டா போதும். அது ஒரு சும்மா ஒரு 40 ஜோடி ஒரு 40 பேர் ஒரு 80 புறா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது மாசத்துல 3000 ரூபா நீங்க அதுக்கு பக்கமே போகாம நீங்க அதுல இன்கம் எடுக்கலாம். அவ்வளவு வாண்டட் இருக்கு, அதுக்கு கேட்கறாங்க. குஞ்சு பொறிச்சோன்னு குஞ்சுக்கு அது மருத்துவ குணம் இருக்கு அப்படிங்கறதுனால அது வந்து நிறைய வாங்குறாங்க. எங்கனாலலாம் சப்ளை பண்ணவே முடியல.
1: புறாவில எந்த வகையை நீங்க வளர்க்குறீங்க?
2: இந்த சவடால்னு சொல்றாங்க மேடம், அதுதான் வந்து இப்போ அந்த பேன்சிலாம் நிறைய இருக்கு, அதுக்கெல்லாம் நம்ம நிறைய கேர் பண்ணிக்கணும், அதை நம்ம பராமரிக்கணும், அது பறந்து போகாது, உள்ளே ஃபீட் கொடுக்கணும். இந்த மாதிரி வகை புறா வந்து நாட்டு புறா மாதிரி இருக்கும். இது இந்த மாதிரி வந்து ஓப்பன்ல போயிடும், நம்ம ஃபீடு கொடுக்கணுங்கிற தேவையில்லை. அதிகமா கூண்டுகளில் குஞ்சு இருக்கும் போது ஒரு கம்பு மக்காச்சோளம் அந்த மாதிரி நம்ம உள்ள கூண்டுல வச்சா போதும், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபீடு கிடைக்கணும் அப்படிங்கறக்காக. வெயில் காலங்களில் கொஞ்சம் தீவனம் கொடுக்க வேண்டியிருக்கும். மற்ற நாள்கள் எல்லாம் நார்மலா இப்ப எல்லாம் வந்து தீவனமே கொடுக்க தேவையில்லை. இப்ப நீங்க எல்லாம் பாத்தீங்கன்னா வயல்லாம் நிறைய இடத்துல கருது போட்டு அடிச்சிருப்பாங்க, அந்த விதைகள்லாம் முத்திக்கி இருந்திருக்கும் இருக்கும் அந்த இதை கலெக்ஷன் பண்ணிக்கிறோம். அதனால இந்த ஒன்று கொடுக்க தேவையில்லை. இதுக்கு மேலே ஏப்ரலுக்கு மேலே போகிறப்ப கொஞ்சம் கொஞ்சம் நம்ம எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தீவனம் கொடுக்க முடியும்.
1: இது எப்படி முட்டை போட்டு தானே அடைக்காத்து கொஞ்சம்
2: கண்டிப்பாக 18 நாளில் குஞ்சு பொறிச்சிடும் மேடம். ஒரு பேர் வந்துட்டு உங்களுக்கு 65 நாளுக்குள்ளே வந்து ஒரு பேரை நம்மளுக்கு கையில் கொடுத்துரும். இமீடியட்டாக அடுத்த முட்டை வச்சிடும். 100 நாளுக்குள்ளே 2 பேர் எடுத்துலாம் வச்சுங்க, ஒரு 4 புறா எடுத்துலாம் ஒரு பேர் இருந்ததுன்னா.
1: அடுத்தது அந்த காளான் வளர்ப்பு அப்படின்னு சொல்லி சொன்னீங்க, சிப்பி காளான் வளர்ப்பு. இப்போ சிப்பி காளான் வளர்ப்புலேயே பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் எல்லாம் கூட வந்துருச்சு, கிரே கலர், பிங்க், அந்த மாதிரி. நீங்க எந்த மாதிரியான காளான்?
2: எங்களுக்கு ஒயிட் தான் மேடம் போடுறோம். கிரே பிங்க் அப்படிங்கிறது வந்து இருக்கு, பெரிய ஒரு சூப்பர் மார்க்கெட்ல எங்கேயாவது இருக்கும். நம்ம ஜனங்களுக்கு பிடிச்சது வந்து இந்த கலர் தான், இதுதான் காளான் அவங்க தெரிஞ்சு வச்சிருக்காங்க.
1: நீங்க இந்த காளான் வளர்ப்பு எந்த மாதிரி, எந்த ஒரு குடில் அமைச்சு பண்றீங்க?
2: தென்னைக்கு கித்து கொட்டை தான் மேடம் போட்டிருக்கோம். நிறைய இடத்துல பில்டிங் மாதிரி சுவர் பிடிப்பாங்க, நம்மளும் தென்னைக்கு கித்து எல்லாம் போட்டிருக்கோம். அதுலயும் வந்து டெக்னாலஜி இருக்குல்ல மேடம், உள்ள ஃபாகர் எல்லாம் செட் பண்ணிருக்கோம். உள்ளே ஒரு டேங்க் வச்சு ஃபாகர், ஒரு சிம்பிள் மோட்டர் வச்சிருக்கோம். ஒரு காளான் வளர்ப்பில் லாபகரம் எப்படி இருக்கும்னு சொன்னீங்கன்னா, ஒரு பேக் வந்து நம்ம ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பை சொல்லுவாங்க, அது 4 கிலோ ஒரு பேக், அந்த பைக்கோல் அந்த சீட்ஸ்லாம் போட்டு ரெடி பண்ணுறது, அந்த மாதிரி ரெடி பண்ணுறதுக்கு ஒரு 80 ரூபா செலவாகும். கிட்டத்தட்ட ஒரு 2-2.5 kg காளான் வந்து அதோட வாழ்நாளில் ஒரு 70 நாளுக்குள்ள நம்மளுக்கு
1: 70 நாளுக்குள்ள
2: 20 டேஸ்க்கு மேல வர ஆரம்பிக்கும். அதுலேருந்து 70 நாளுக்குள்ள ஒரு கேப் கிடைக்கும், 10 நாள் கேப்ல கிடைக்கும். அப்படி மாதிரி 2-2.5 kg வரைக்கும் நம்மளுக்கு காளான் கிடைக்கும். இப்போ நம்ம 80 ரூபா செலவு பண்ணியிருக்கோம். அப்புறம் நம்ம வந்து பராமரிப்புன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் போதும், வீட்டில் இருக்கவங்க யாரோ ஒருத்தர் 1 hour

0: நேரம் 6:35. இன்று பராபவ வருடம் சித்திரை மாதம் 27 ஞாயிற்றுக்கிழமை. அன்பார்ந்த உழவர்களே, நேயர்களே, இன்று உங்களுக்காக ஒலிப்பது ஒரு சொல் கேளீர் இன்று ஒரு செய்தி.
1: அன்பார்ந்த விவசாய பெருமக்களே, மண்வள அட்டை பயன்கள். மண் இயற்கை நமக்கு அளித்த விலை மதிக்க முடியாத செல்வமாகும். இந்த மண்ணின் வளம் அதில் அடங்கியிருக்கும் தாதுக்கள் மற்றும் பயிர் உணவு சத்துக்களால் பொருந்தியிருக்கிறது. மண்ணில் நாம் பயிர் செய்யும் பயிர்களின் வளர்ச்சியும் அவற்றின் மகசூலும் அம்மண்ணின் வளத்தை பொறுத்தது. மண்ணின் வளம் இயற்கையில் அமைந்த ஒன்று என்று தோன்றினாலும் அது மண்ணிற்கு மண் இடத்திற்கு இடம் மாறுபட்டதாக உள்ளது. தொடர்ந்து பயிரிடுவதன் காரணமாக மண்ணில் உள்ள பயிர் உணவு சத்துக்களின் அளவு குறைந்து மண்வளம் பாதிக்கப்படுகிறது. எனவே மண் வளத்தை பேணி காப்பது வேளாண் மக்களின் முக்கிய கடமையாகும். மண்ணின் வளத்தை காப்பதற்கு பல முறைகள் இருப்பினும் மண் இழந்த பயிர் உணவு சத்துக்களை செயற்கை உரங்களின் மூலம் ஈடுகட்டுதல் ஒரு மிக முக்கியமான வழியாகும். இம்முறையில் அதிகமாக பண முதலீடு தேவைப்படுவதுடன் தேவையற்ற சத்துக்களை மண்ணிற்கு இடுவதன் மூலம் பொருள் விரயம் ஏற்படுகிறது. இதை தவிர்க்க மண்ணில்

0: ஸ்பெண்ட் பண்ண போதும். ஆல்ரெடி ஸ்பாக்கர் எல்லாமே இருக்கனால ஒரு பட்டன் போட்டு வர்றது, காலானா பறிச்சுட்டு வர்றது, பேக் பண்ணுறது, அது மட்டும் தான் நம்மளுக்கு ஒர்க்காக இருக்கும். அப்படி பார்க்கும்போது ரெண்டரைக்கு ஒரு கிலோ 200 ரூபா நம்ம சேல் பண்ணோம் ரீட்டெயிலில். 2.5 கிலோ 500 ரூபா கிட்ட ஒரு பேக்கு சேல்ஸ் ஆகும் 70 நாளில். இதை நாங்கள் எப்படி ஒரே டைமில் போடாமல் என்ன பண்ணுவோம்னா, ஒரு வாரத்துக்கு 50 பேக்கு, அப்போ தான் நம்மளுக்கு கண்டினியூஸாக காலம் நின்றுட்டு இருக்கும். எங்கள் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 800 பேக் வந்து ஸ்டோர் பண்ணலாம். அப்படிங்கும்போது 50 பேக்காக போட்டு வரும்போது ஃபஸ்ட்டு போட்ட 50 பேக் 70 நாளில் காலி ஆகிடும், திருப்பி அதுலேருந்து ரீஃபில் பண்ணிட்டு வந்துடுவோம். அதான் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 6 கிலோ 7 கிலோ வருதுனால நம்மளுக்கு 500 ரூபா வந்து உழைப்புங்கிறது ரொம்ப கம்மி. அந்த பேக் போடுறதுக்கு ஒரு 1 ஹவர் தான் டைம் ஆகும், பராமரிக்கிறதுக்கு ஒரு 1 நேரம் தான். நம்ம வீட்டு வேலையை பார்க்க தோட்ட வேலையை பார்த்துட்டு அதை சைடில் பார்த்துக்கலாம். இதில் நிறைய பேர் அதை பண்ணிட்டு விட்டுருக்காங்கன்னா அந்த விற்பனை வாய்ப்பில் தான் விடுறாங்க, ஏன்னா ஒரு நாள் அது கெட்டு போயிடும், அதுக்குள்ளே நம்ம விற்கணும்.
1: இப்போ மார்க்கெட்லலாம் பார்த்தீங்கன்னா காலான்னு சொல்லிட்டு இந்த டேட்லேருந்து இந்த டேட் வரைக்கும் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க.
0: இல்லை மேடம், அந்த பட்டன் காலான் அந்த மாதிரி போட்டிருப்பாங்க. அவங்களோட ப்ளஸ் வந்து அதுதான், ஏன்னா அது அது உற்பத்தி பண்ணுறது ரொம்ப கடினமானது. பெட்டு ரெடி பண்ணுறதுக்கே 40 நாள் அது டைம் எடுத்துக்கிறோம். பட்டன்
1: படுக்கை
0: பட்டன் கலர் அந்த பட்டுக்கு அதெல்லாம் போட்டு எடுக்கிறதுக்கு. ஆனால் இது வந்து ஒரு நம்மளுக்கு ஒரு 14 மணி நேரம் போதும் இதை ப்ராசஸ்க்கு. இதையே பெரிய கம்பெனிக்காரங்க பண்ண மாட்டேங்கிறாங்க, அவங்க ஸ்டாக் வச்சு விற்க முடியாது. இது
1: ஒன்டே மட்டும்தான்.
0: இப்போ நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அதுதான், அவங்களுக்கு பண்ண முடியாதது நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி லோக்கலில் இருக்கவங்களுக்கு. நம்ம ஏன் பண்ணக்கூடாது? நம்ம ஒரு நாளைக்கு 20 கிலோ காளான் அல்லது 30 கிலோ காளான் வந்து சுற்றுவட்டார கிராமத்தில் அழகாக விற்றுலாம் மேடம். இப்போ நீங்கள் காய் கடைக்கு போனீங்கன்னா பட்டன் காளான் நிறைய கிடைக்கும், சிப்பி காளான் கிடைக்காது, கன்சியூமர் வாங்கணும்னா கூட கிடைக்கல. ஆனால் இங்கே வளர்த்துறவங்க வந்து அதை எடுத்து ப்ராப்பராக ஒரு 6 மணிக்குள்ளே அந்த காய் கடைக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிற இதை பண்ண முடியாதனால ஃபெயிலியர் ஆகி விட்டுருவாங்க மேடம். ஆனால் இதை கரெக்டாக பண்ணோம்னா இது மாதிரி ஒரு லாபம், ஏன்னா ஒரு ஏக்கர் நீங்கள் விவசாயம் பண்ணி எடுக்கிற வருமானத்தை ஒரு 5 சென்டில்
1: ஒரு குடி
0: பண்ணி எடுத்துடலாம். அதே மாதிரி ஒரு விவசாயம் பண்ணுறப்போ மழையை நம்ம பார்க்க வேண்டியிருக்கும், வெயிலை பார்க்க வேண்டியிருக்கும், காற்று அடிக்குதா சூறாவளி அடிக்குதா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கும். இதை அப்படி கிடையாது, நம்ம ரூம் அளவுக்கு ஒரு ஒரு ரூமை மட்டும் மெயின்டைன் பண்ணால் போதும். டெம்பரேச்சர்
1: எல்லாமே செட் பண்ணி
0: அதான் மேடம், அதான் ஒரு ரூம் அளவுக்கு நம்ம அதை பராமரித்தாலே போதும். மற்றபடி வெயில் அடித்தா நம்ம பார்க்க அதெல்லாம் கேர் பண்ணிக்கவே வேண்டியதில்லை. இது அவ்வளவுதான், சிம்பிளா ஒரு ரூம் அளவுக்கு மெயின்டைன் பண்ணா போதும், அந்த 1 ஏக்கரோட இன்கம் அதுல எடுத்துடலாம் மேடம்.
2: இன்றைய இன்று ஒரு செய்தியில் இதுவரை ஒருங்கிணைந்த பண்ணையம் குறித்து திண்டுக்கல் மாவட்டம் கள்ளிக்கம்பட்டி விவசாயி ஜே சரவணன் அவர்கள் தந்த தகவல்கள் கேட்டோம். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய இன்று ஒரு செய்தி.
3: நேரம் 6:44, 30 நொடிகள். இன்னும் சில நொடிகளில் 6:30 மணிக்கான மாநில செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். தமிழக முதலமைச்சராக தமிழக வெற்றிக் கழக தலைவர் திரு விஜய் இன்று பதவியேற்கிறார். இம்மாதம் 13 தேதிக்குள் சட்டப்பேரவையில் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என்று ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் உத்தரவிட்டுள்ளார். மக்களுக்கு குறைந்த செலவில் காப்பீடு மற்றும் ஓய்வூதிய பலன்கள் கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் சமூக பாதுகாப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அநேக இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 77 ரன் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். தமிழக முதலமைச்சராக தமிழக வெற்றிக் கழக தலைவர் திரு விஜய் இன்று பதவியேற்கிறார். சென்னையில் உள்ள நேரு உள் விளையாட்டரங்கில் இன்று காலை 10 பதவியேற்பு விழா நடைபெறுகிறது. முதலமைச்சராக பதவியேற்கும் திரு விஜய்க்கு ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைக்கிறார். அவருடன் 9 பேர் அமைச்சர்களாக பதவியேற்கின்றனர். முன்னதாக தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை நேற்று சந்தித்த திரு விஜய் தமக்கு 120 சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு வழங்கும் கடிதங்களை சமர்ப்பித்து மாநிலத்தில் ஆட்சியமைக்க அழைக்குமாறு உரிமை கோரினார். இதனையடுத்து ஆளுநர் திரு அர்லேக்கர் திரு விஜயை முதலமைச்சராக நியமனம் செய்ததற்கான ஆணையை பிறப்பித்தார். மேலும் வரும் 13 தேதிக்குள் சட்டப்பேரவையில் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என்று ஆளுநர் உத்தரவிட்டுள்ளார். புதிதாக ஆட்சியமைக்க உள்ள திரு விஜய்

0: தலைமையிலான அரசுக்கு திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின், அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இந்த பதவியேற்பு விழாவை பொதுமக்கள் காணும் வகையில் சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட 23 இடங்களில் எல்இடி திரைகள் வாயிலாக நேரடி ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. பதவியேற்பு விழாவையொட்டி நேரு உள் விளையாட்டு அரங்கம் அமைந்துள்ள பகுதி உட்பட முக்கிய இடங்களில் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மக்களுக்கு குறைந்த செலவில் காப்பீடு மற்றும் ஓய்வூதிய பலன்கள் கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் சமூக பாதுகாப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். சமூக பாதுகாப்பு திட்டங்கள் தொடங்கப்பட்டு 11 ஆண்டுகள் நிறைவடைவதையொட்டி புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய நிதியமைச்சர், குறைந்த செலவில் மக்களுக்கு காப்பீடு மற்றும் ஓய்வூதிய பலன்கள் கிடைப்பதை நோக்கமாக கொண்டு இந்த திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருவதாக தெரிவித்துள்ளார். வங்கிகள் மற்றும் காப்பீட்டு நிறுவனங்களின் களப்பணியாளர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரின் அர்ப்பணிப்பு மிக்க முயற்சிகளின் காரணமாக இத்திட்டங்கள் வெற்றி பெற்றுள்ளதற்கு திருமதி நிர்மலா சீதாராமன் பாராட்டு தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மத்திய இணையமைச்சர் திரு பங்கஜ் சௌத்ரி, சமூக பாதுகாப்பு திட்டங்கள் விளிம்பு நிலையில் உள்ள மக்களுக்கு நிதிசார் பாதுகாப்பை வழங்குவதாக தெரிவித்தார். கண் மருத்துவத்தில் இந்தியா உலகின் முன்னணி நாடாக திகழ்கிறது என்று பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் திரு சஞ்சய் சேத் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் உள்ள ராணுவ மருத்துவமனையில் கண் மருத்துவ மேம்பாடு குறித்த 2 மாநாட்டை தொடங்கி வைத்து பேசினார். மருத்துவர்களின் திறன் மற்றும் அர்ப்பணிப்பு உணர்வு காரணமாக ஏராளமானோருக்கு பார்வை கிடைத்துள்ளதாக அவர் தெரிவித்தார். நாட்டை கட்டமைப்பதிலும் மனிதாபிமான சேவைகளை வழங்குவதிலும் மருத்துவர்கள் மற்றும் சுகாதார பணியாளர்களின் சேவை முக்கிய பங்கு வகிப்பதாக திரு சஞ்சய் சேத் கூறினார். கடற்கரையை தூய்மைப்படுத்தும் இயக்கம் மக்கள் இயக்கமாக கொண்டு செல்ல வேண்டியதன் அவசியத்தை மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர், தூய்மையான கடற்கரை பாதுகாப்பான கடற்கரை என்ற பிரச்சார இயக்கம் செப்டம்பர் 12 முதல் ஒருவார காலத்திற்கு நடைபெறும் என்று கூறினார். பிருத்வி திட்டத்தின் கீழ் மக்கள் பங்கேற்புடன் கடல்நீர் தர மதிப்பீடு, குப்பைகளை அகற்றுவது மற்றும் கடற்கரை அரிப்பு தடுப்பு போன்ற மத்திய அரசால் மேற்கொள்ளப்பட்டு வரும் நீண்டகால நடவடிக்கைகள் குறித்தும் அவர் விரிவாக எடுத்துரைத்தார். அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப நிறுவனங்களின் உதவியுடன் சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கான முன்மாதிரியாக இந்தியாவில் கடலோர பாதுகாப்பு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழகத்தில் அநேக இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனையொட்டிய கடல் பகுதிகளில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக அடுத்த 5 பரவலாக மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாளை குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், கரூர், நாமக்கல், திருச்சி, திண்டுக்கல், மதுரை, தேனி, தென்காசி, விருதுநகர், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மன்னார் வளைகுடா மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக அடுத்த 24 மணி நேரத்தில் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் உதகையில் கோடை விடுமுறையொட்டி சுற்றுலாப் பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது. ஆண்டுதோறும் கோடை சீசனையொட்டி நடைபெறும் மலர் கண்காட்சிக்காக முன்னேற்பாட்டு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: இந்த ஆண்டு சிறப்பு அம்சமாக உள்ளூர்வாசிகள் மற்றும் சுற்றுலாப் பயணிகளை கவரும் வகையில் ஜெரோனியம், சைக்ளமன், பால்சம் மற்றும் பல புதிய ரக ஆர்னமெண்டல்கள், ஆசியாட்டிக் லில்லி, இன்கா மேரிகோல்டு, ஃபேன்சி, பெட்டோனியா, சன்ஃப்ளவர், ஜெர்பரா, கிரைசாந்தியம் போன்ற செடிகள் ஜப்பான், அமெரிக்கா, ஜெர்மனி மற்றும் நெதர்லாந்து ஆகிய நாடுகளிலிருந்தும் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் பெறப்பட்டு உற்பத்தி செய்யப்பட்ட 10,00,000 மலர் செடிகள் பூங்காவின் பல்வேறு பகுதிகளில் நடுவே செய்யப்பட்டது. இந்த மலர் செடிகளில் தற்பொழுது பல வண்ண மலர்கள் பூத்துக்குலுங்கின்றன. அடுத்த வாரத்தில் மலர் கண்காட்சி நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுவதால் மலர் தொட்டிகளை மாடங்களில் அடுக்கி வைக்கும் பணிகளில் பூங்கா ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர். நாளுக்கு நாள் சுற்றுலாப் பயணிகள் வருகை அதிகரித்து வருவதால் மலர் கண்காட்சி நடக்கும் நாட்களில் கடந்த ஆண்டை விட அதிகளவில் சுற்றுலாப் பயணிகள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. உதகையிலிருந்து சரவணன்.
0: இருவரி செய்திகள். ஹார்முஸ் நீரிணை பகுதியில் தடையற்ற கப்பல் போக்குவரத்தை உறுதி செய்யும் வகையில் HMS டிராகன் போர்க்கப்பலை அப்பகுதிக்கு அனுப்ப உள்ளதாக பிரிட்டன் தெரிவித்துள்ளது. மேற்கு ஆசியாவில் நிலவி வரும் பதற்றமான சூழலில் போர் நிறுத்தத்திற்கான 14 அம்ச திட்டத்திற்கு ஈரானின் முறையான பதிலுக்காக காத்திருப்பதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது.

0: யுக்ரைன் உடனான போரில் ரஷ்யா வெற்றி பெறும் என்று அந்நாட்டு அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானில் உள்ள கைபர் பக்துன்வா மாகாணத்தில் தீவிரவாதிகளுக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் இடையேயான துப்பாக்கி சூடு மற்றும் தற்கொலைப்படை தாக்குதலில் 3 காவலர்கள் உயிரிழந்தனர். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் கீழப்புளியங்குடி பகுதியில் உள்ள நெல் கொள்முதல் நிலையத்தில் நெல் மூட்டைகளை பாதுகாக்க மேற்கொள்ள வேண்டிய கூடுதல் நடவடிக்கை குறித்து ஆட்சியர் திரு விஷு மகாஜன் ஆய்வு மேற்கொண்டார். 108 வைணவ தலங்களில் முதன்மையானதும் பூலோக வைகுண்டம் என போற்றி வணங்கப்படும் ஸ்ரீரங்கம் அருள்மிகு ரங்கநாதர் ஆலயத்தில் சித்திரை திருவிழாவையொட்டி நம்பெருமாள் தங்கு கருட சேவை வெகு விமரிசையாக நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே யானை தாக்கி விவசாயி ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். விளையாட்டுச் செய்திகள். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 77 ரன் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வென்றது. ஜெய்ப்பூரில் நேற்று நடைபெற்ற போட்டியில் முதலில் ஆடிய குஜராத் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 229 ரன் எடுத்தது. சுக்மன் கில் 44 பந்துகளில் 84 ரன்னும் சாய் சுதர்சன் 36 பந்துகளில் 55 ரன்னும் எடுத்தனர். 230 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய ராஜஸ்தான் அணி 16.3 ஓவரில் 152 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் சென்னை அணி லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. சென்னையில் இப்போட்டி மாலை 3:30 தொடங்குகிறது. மற்றொரு போட்டியில் பெங்களூரு அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது. இப்போட்டி ராய்ப்பூரில் 7:30 தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் பெங்களூரு அணி 1-0 என்ற கோல் கணக்கில் ஜம்ஷெட்பூர் அணியை வென்றது. இன்று மாலை 5 நடைபெறவுள்ள ஆட்டத்தில் கேரள அணி முகமதன் அணியையும் இரவு 7:30 நடைபெறவுள்ள மற்றொரு ஆட்டத்தில் சென்னை அணி ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணியையும் எதிர்கொள்கின்றன. தாஷ்கண்டில் நடைபெற்று வரும் 15 வயதுக்கு உட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவைச் சேர்ந்த 9 வீரர்கள் பல்வேறு பிரிவுகளில் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் மாநில அளவிலான ஆடவர் ஹாக்கி போட்டிகள் நேற்று தொடங்கின. இம்மாதம் 13 தேதி வரை நடைபெறும் இப்போட்டியில் 32 மாவட்ட அணிகள் பங்கேற்கின்றன. இப்போட்டியில் சிறப்பாக விளையாடும் வீரர்கள் புவனேஸ்வரில் நடைபெறும் தேசிய சீனியர் ஹாக்கி போட்டியில் தமிழகம் சார்பில் விளையாட தேர்ந்தெடுக்கப்படுவர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழக முதலமைச்சராக தமிழக வெற்றிக் கழக தலைவர் திரு விஜய் இன்று பதவியேற்கிறார். இம்மாதம் 13 தேதிக்குள் சட்டப்பேரவையில் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என்று ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் உத்தரவிட்டுள்ளார். மக்களுக்கு குறைந்த செலவில் காப்பீடு மற்றும் ஓய்வூதிய பலன்கள் கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் சமூக பாதுகாப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அநேக இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 77 ரன் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் என் நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: நேரம் 6:55. விருப்பத்திற்கு
2: வணக்கம் நேர்களே. ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸில் பூந்தளிர். இனி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வண்ணமாய் பூந்தளிர் நிகழ்ச்சியில ஒவ்வொரு குட்டீஸ் வந்து நம்மளுடைய நிகழ்ச்சியில பேச போறாங்க. அந்த வகையில இன்னைக்கு நம்ம நிலையத்திற்கு வந்திருக்கக்கூடிய மழலை செல்வம் யாரு, எங்க இருந்து வந்திருக்காங்கன்னு கேட்டலாம். வணக்கம், நீங்க யாரு, எங்க இருந்து வந்திருக்கீங்க, அப்புறம் உங்களை பத்தி சொல்லுங்க.
3: வணக்கம், என் பேர் வந்து சங்கரேஸ்வரி. நான் வந்து 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நான் ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு பாடல் பாடுறேன். விடியத நூறு உமை கோல மிகு கரியது படிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடிகணபதி வர அருளினன் மிகு கொடை படிவின பயிர் வழி வளமுறை இறையே. நான் வந்து மார்னிங் எந்திரிச்சு சிலம் கிளாஸ் போயிட்டு வந்திருப்பேன். போயிட்டு வந்து சாப்பிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் விளையாடுவேன். லீவ் டேஸ்ல நாங்க ரொம்ப ஜாலியா இருப்போம்.

0: நாங்க எப்பயுமே விளையாண்டுகிட்டே இருப்போம். என் ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாமே விளையாடுவோம், சைக்கிள் விளையாடுவோம். நானும் என் பக்கத்து வீட்டு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, ரெண்டு பேர்னா விளையாண்டுகிட்டு இருந்த மாதிரி. அதுக்கப்புறமா சம்பரவாச லீவ் விட்ட உடனே எல்லா எங்களுமான இருக்கவங்க எல்லா குழந்தைங்களுமே வந்துட்டாங்க. நாங்க ரொம்ப ஜாலியா சைக்கிள் ஓட்டுவோம். அதுக்கு யார் ரொம்ப ஃபாஸ்டா ஓட்டுறான் ரேஸ் வைப்போம், அது யார் ரொம்ப ஸ்லோவா ஓட்டுறான் ரேஸ் வைப்போம். இந்த மாதிரி ரொம்ப சூப்பரா விளையாடுவோம். இப்ப பார்த்தாலும் விளையாண்டுகிட்டே இருப்போம். எப்பயாச்சும் மழை பெய்யும் போது வெயில் அடிக்கும் போது எல்லாம் வீட்டுலதான் இருப்போம். அப்ப வந்து நிறைய ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வீட்டுல என் தங்கச்சி கூட விளையாடுவேன். அதுக்கப்புறமா அம்மா வந்து சொல்லுவாங்க, எப்பயும் விளையாண்டுகிட்டு இருக்க கூடாது, விளையாடலாம், ஆனா எப்ப படிக்காம இருக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால வந்து திருக்குறள் வந்து அப்பப்ப கொஞ்சம் ஒரு ஒரு அதிகாரமா படிப்பேன். அதனால இப்ப வந்து நான் படிச்சது ஒரு அதிகாரம் வந்து சொல்றேன். அதிகாரம் 3, நீத்தார் பெருமை. ஒழுக்கத்து நீத்தார் பெருமை, விழுப்பத்து வேண்டும் பணுவல் துணிவு. திறந்தார் பெருமை துணை கூறி வையத்து இருந்தாரை எண்ணி கொன்றுச்சு. இருமை வகத்திருந்த ஈந்தரம் பூண்ட பெருமை திறங்கிட்டு உலகு. குணவனும் குன்றேறி நின்றான் வரணும் வாய்ப்பிற்கோர் வித்து. அந்த வித்தா நாட்டலகல் விசுமிலா இருக்கோ மறைந்திரனே சாலுங்கதி. சேர்க்கரிய செய்வார் பெரிய சிறிய சேர்க்கரிய செய்களாதார். சுவை ஒளி ஊர்வோசை நாட்டமென்று எழுந்தின் வகைத்தறிவான் கட்டே உலகு. வெறிமொழி மாந்த பெருமை நிலத்து மறைமொழி காட்டி விடும். குணமென்னு குன்றே நின்றான் வெகுனி கனமையும் காத்தல் எழுது. அந்தனர் என்பு அறவோர் மற்ற எவ்வி இருக்கும் செந்தன்மை பூண்டல்களாம். இதுதான் நான் வந்து இந்த லீவ் டேஸ் இந்த இதெல்லாம் படிச்சேன். இவ்வளோ நேரம் நான் பேசுறதுக்கு வாய்ப்பளித்த பண்பலைக்கும் நேர்களுக்கும் நன்றி. எல்லாரும் எப்பவும் கேளுங்க மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9.
1: ரொம்ப அழகா பேசுனீங்க, நன்றி. நேர்களை, இதுவரை நாம் இணைந்திருந்தோம் பூந்தளிர். மீண்டும் கேட்கலாம் பூந்தளிர் நிகழ்ச்சி நாளை காலை 6:55.

ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இதுவரை புதிய காலை நிகழ்ச்சியில் இணைத்தாலும் நல்லவை கேட்க திரை இசை இயற்கையின்போன் சூழல் சிந்தனைகள் ஒரு சொல் கேளீர் இன்று ஒரு செய்தி மாநில செய்திகள் பூந்தளிர் ஆகியன இடம்பெற கேட்டீர்கள். நிறைவு பெறுகிறது புதிய காலை நிகழ்ச்சி.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 7:45. இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் நிகழ்ச்சியில் திரை இசை செய்திகள் ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மாற்று வழங்கும் ஆலய அற்புதங்கள் ஆகியன இடம்பெறவிருக்கின்றன. முதலில் திரை இசை பாடல் ஒன்று ஒலிக்கிறது. நீங்கள் கேட்டவை படத்திலிருந்து கேட்டு மகிழ்வோம்.

நேரம் 7:05:30. பிரேக்ஃபாஸ்ட் புகைப்புகளில் நீ பாடல் ஒலிக்கிறது காதல் பரிசு படத்திலிருந்து.

0: நேரம் 7:10.
1: தினமும் காலை 8:50 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 நேயர்கள் கேட்கவிருப்பது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
0: இனி சிவா படத்திலிருந்து SP பாலசுப்ரமணியம் பாடுகிறார்.

0: சிவா படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ராவின் குரலில் பாடல் கேட்டோம். இன்னும் சில நொடிகளில் ஏழைகள் மணிக்கான தமிழ் செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். இந்தியா ட்ரினிடாட் டொபாகோ இடையேயான ஒத்துழைப்பு மேலும் வலுவடையும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். சமூக பாதுகாப்பு திட்டங்கள் விளிம்பு நிலையில் உள்ள மக்களுக்கு பெரிதும் பயனளிப்பதாக உள்ளது என்று மத்திய இணையமைச்சர் திரு பங்கஜ் சௌத்ரி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி முதலமைச்சராக திரு என் ரங்கசாமி நியமிக்கப்பட்டுள்ளார். இதற்கான அறிவிப்பை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ளார். கேரளம், மாஹே, லட்சத்தீவின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். இந்தியா ட்ரினிடாட் டொபாகோ இடையேயான ஒத்துழைப்பு மேலும் வலுவடையும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இரு நாடுகளுக்கும் இடையேயான நீண்டகால கலாச்சார உறவுகளை கொண்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். அந்நாட்டில் இந்திய உதவியுடன் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக திரு ஜெய்சங்கர் கூறினார். மக்களுக்கு குறைந்த செலவில் காப்பீடு மற்றும் ஓய்வூதிய பலன்கள் கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் சமூக பாதுகாப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். சமூக பாதுகாப்பு திட்டங்கள் தொடங்கப்பட்டு 11 ஆண்டுகள் நிறைவடைவதையொட்டி புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய நிதியமைச்சர், குறைந்த செலவில் மக்களுக்கு காப்பீடு மற்றும் ஓய்வூதிய பலன்கள் கிடைப்பதை நோக்கமாக கொண்டு இந்த திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்த

அதிகரித்து வருவதாக தெரிவித்துள்ளார். வங்கிகள் மற்றும் காப்பீட்டு நிறுவனங்களின் களப்பணியாளர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரின் அர்ப்பணிப்பு மிக்க முயற்சிகளின் காரணமாக இத்திட்டங்கள் வெற்றி பெற்றுள்ளதற்கு திருமதி நிர்மலா சீதாராமன் பாராட்டு தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மத்திய இணையமைச்சர் திரு பங்கஜ் சௌத்ரி, சமூக பாதுகாப்பு திட்டங்கள் விளிம்பு நிலையில் உள்ள மக்களுக்கு நிதிசார் பாதுகாப்பை வழங்குவதாக தெரிவித்தார். இத்திட்டங்களை டிஜிட்டல் மயமாக்குவதன் மூலம் பதிவு மற்றும் உரிமைகோரல் நடவடிக்கைகளை எளிதில் மேற்கொள்ள உதவிடும் என்று திரு பங்கஜ் சௌத்ரி குறிப்பிட்டார். புதுச்சேரி முதலமைச்சராக திரு என் ரங்கசாமி நியமிக்கப்பட்டுள்ளார். இதற்கான அறிவிப்பை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ளார். இதையடுத்து இம்மாதம் 13ஆம் தேதி நடைபெறும் பதவியேற்பு விழாவில் அவருக்கு புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கே கைலாஷ் நாதன் பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைக்கிறார். தமிழக முதலமைச்சராக தமிழக வெற்றிக் கழக தலைவர் திரு விஜய் இன்று பதவியேற்கிறார். சென்னையில் உள்ள நேரு உள்விளையாட்டரங்கில் இன்று காலை 10 மணிக்கு பதவியேற்பு விழா நடைபெறுகிறது. முதலமைச்சராக பதவியேற்கும் திரு விஜய்க்கு ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைக்கிறார். அவருடன் 9 பேர் அமைச்சர்களாக பதவியேற்கின்றனர். முன்னதாக தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை நேற்று சந்தித்த திரு விஜய் தமக்கு 120 சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு வழங்கும் கடிதங்களை சமர்ப்பித்து மாநிலத்தில் ஆட்சி அமைக்க அழைக்குமாறு உரிமை கோரினார். இதையடுத்து ஆளுநர் திரு விஜய் முதலமைச்சராக நியமனம் செய்ததற்கான ஆணையை பிறப்பித்தார். மேலும் வரும் 13ஆம் தேதிக்குள் சட்டப்பேரவையில் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என்று ஆளுநர் உத்தரவிட்டுள்ளார். புதிதாக ஆட்சி அமைக்க உள்ள திரு விஜய் தலைமையிலான அரசுக்கு முன்னாள் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின், அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இந்த பதவியேற்பு விழாவை பொதுமக்கள் காணும் வகையில் சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட 23 இடங்களில் எல்இடி திரைகள் வாயிலாக நேரடி ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. பதவியேற்பு விழாவையொட்டி நேரு உள்விளையாட்டரங்கம் அமைந்துள்ள பகுதி உட்பட முக்கிய இடங்களில் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. கேரளாவில் புதிய அரசு அமைப்பது தொடர்பாக காங்கிரஸ் கட்சியின் உயர்நிலை கூட்டம் புதுதில்லியில் நேற்று நடைபெற்றது. காங்கிரஸ் கட்சித் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே இல்லத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் அக்கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு ராகுல்காந்தி, பொதுச் செயலாளர் திரு கே சி வேணுகோபால், திரு ரமேஷ் சென்னிதாலா, திரு வி டி சதீஷன் உள்ளிட்ட அக்கட்சியின் மூத்த தலைவர்கள் பலர் கலந்து கொண்டனர். கேரள மாநில புதிய முதலமைச்சரின் பெயரை அக்கட்சித் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே மற்றும் திரு ராகுல்காந்தி ஆகியோர் இறுதி செய்து விரைவில் அறிவிப்பார்கள் என்று காங்கிரஸ் தெரிவித்துள்ளது. மேற்கு வங்க சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவராக திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் சட்டப்பேரவை உறுப்பினர் திரு சோபன்தேவ் சட்டோபாத்யாயா நியமிக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் எதிர்க்கட்சி துணைத் தலைவர்களாக திருமதி அசீமா பத்ரா மற்றும் திரு நயினா பண்டோபாத்யாயா நியமிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அக்கட்சியின் சட்டப்பேரவை கொறடாவாக திரு ஃபிராத் ஹக்கீம் நியமிக்கப்பட்டுள்ளார். அம்மாநில மக்களின் நலன் கருதி புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள தலைவர்கள் அர்ப்பணிப்பு உணர்வுடன் செயல்படுவார்கள் என்று அக்கட்சி தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. கேரளம், மாஹே, லட்சத்தீவின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சத்தீஸ்கர் மற்றும் மேற்கு வங்கத்தின் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. வடகிழக்கு இந்தியா, அந்தமான் நிக்கோபார் தீவுகள், ஆந்திர பிரதேசம், பீகார், ஜார்க்கண்ட், சிக்கிம், ஒடிசாவின் ஓரிரு இடங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே குஜராத், மேற்கு ராஜஸ்தான், கோவா உள்ளிட்ட இடங்களில் வெப்பநிலை அதிகரிக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஈரானின் எண்ணெய் மற்றும் வர்த்தக கப்பல்கள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தினால் உரிய பதிலடி கொடுக்கப்படும் என்று ஈரான் கடற்படை எச்சரித்துள்ளது. இது தொடர்பாக அந்நாட்டு கடற்படை வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஹோர்முஸ் நீரிணையை ஒட்டிய பகுதிகளில் அமெரிக்கா மற்றும் ஈரான் கடற்படைக்கு இடையே அண்மையில் நடைபெற்ற மோதலை அடுத்து ஈரான் இந்த எச்சரிக்கையை வெளியிட்டுள்ளது. அமெரிக்க கடற்படைக்கு சொந்தமான கப்பல்களை குறிவைத்து ஏவுகணை மற்றும் ட்ரோன் மூலம் தாக்குதல் நடத்த ஈரான் தயாராக உள்ளதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரஷ்யா யுக்ரைன் இடையேயான மோதல் விரைவில் முடிவுக்கு வரும் என்று ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் யுக்ரைனுடனான நிரந்தர அமைதி ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்ட பின்னரே அந்நாட்டு அதிபர் திரு ஜெலன்ஸ்கியுடன் பேச்சுவார்த்தை நடத்த முடியும் என்று தெரிவித்துள்ளார். இதனிடையே ரஷ்யாவின் செஞ்சதுக்கத்தில் நேற்று நடைபெற்ற வெற்றி தின அணிவகுப்பை ஒட்டி 3 நாட்களுக்கு போர் நிறுத்தம் செய்வதென இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டுள்ளன. கண் மருத்துவத்தில் இந்தியா உலகின் முன்னணி நாடாக திகழ்கிறது என்று

0: பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் திரு சஞ்சய் சேத் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் உள்ள ராணுவ மருத்துவமனையில் கண் மருத்துவ மேம்பாடு குறித்த இரண்டு நாள் மாநாட்டை தொடங்கி வைத்து பேசினார். மருத்துவர்களின் திறன் மற்றும் அர்ப்பணிப்பு உணர்வு காரணமாக ஏராளமானோருக்கு பார்வை கிடைத்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். நாட்டை கட்டமைப்பதிலும் மனிதாபிமான சேவைகளை வழங்குவதிலும் மருத்துவர்கள் மற்றும் சுகாதார பணியாளர்களின் சேவை முக்கிய பங்கு வகிப்பதாக திரு சஞ்சய் சேத் கூறினார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 77 ரன் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வென்றது. ஜெய்ப்பூரில் நேற்று நடைபெற்ற போட்டியில் முதலில் ஆடிய குஜராத் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 229 ரன் எடுத்தது. சுப்கன்கில் 44 பந்துகளில் 84 ரன்னும் சாய் சுதர்சன் 36 பந்துகளில் 55 ரன்னும் எடுத்தனர். 230 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய ராஜஸ்தான் அணி 16.3 ஓவரில் 152 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் சென்னை அணி லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. சென்னையில் இப்போட்டி மாலை 3:30 தொடங்குகிறது. இன்று நடைபெறும் மற்றொரு போட்டியில் பெங்களூரு அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது. ராய்ப்பூரில் இப்போட்டி இன்றிரவு 7:30 தொடங்குகிறது. ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் பெங்களூரு அணி 1-0 என்ற கோல் கணக்கில் ஜாம்ஷெட்பூர் அணியை வென்றது. இன்று மாலை 5 நடைபெற உள்ள ஆட்டத்தில் கேரள அணி முகமதன் அணியையும் இரவு 7:30 நடைபெற உள்ள மற்றொரு ஆட்டத்தில் சென்னை அணி ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணியையும் எதிர்கொள்கின்றன. தாஷ்கண்டில் நடைபெற்று வரும் 15 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவை சேர்ந்த 9 வீரர்கள் பல்வேறு பிரிவுகளில் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளனர். வெப்ப அலை மற்றும் வெள்ளப்பெருக்கு போன்ற இயற்கை பேரிடர்களை எதிர்கொள்வதற்கான தயார் நிலை குறித்த ஆய்வுக் கூட்டம் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. இந்த ஆய்வுக் கூட்டத்தில் இயற்கை பேரிடர் குறித்த முன்கூட்டிய அறிவிப்பை வெளியிடுவதற்கான அமைப்புகள், மீட்புப் பணிகள், பல்வேறு முகமைகளுக்கு இடையே ஒருங்கிணைந்த செயல்பாடுகள், உயிர்ச்சேதம் மற்றும் பொருட்சேதத்தை குறைப்பதற்கான நடவடிக்கைகள் குறித்து ஆய்வு செய்யப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நதிநீர் மேலாண்மை, முக்கிய உட்கட்டமைப்பு திட்டங்கள் மற்றும் வானிலை முன்னறிவிப்பு குறித்த அறிவியல் மேம்பாட்டு நடவடிக்கைகள் உள்ளிட்ட பல்வேறு பாதுகாப்பு அம்சங்கள் குறித்தும் இதில் விவாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா ட்ரினிடா டொபாகோ இடையேயான ஒத்துழைப்பு மேலும் வலுவடையும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். சமூக பாதுகாப்பு திட்டங்கள் விளிம்பு நிலையில் உள்ள மக்களுக்கு பெரிதும் பயனளிப்பதாக உள்ளது என்று மத்திய இணையமைச்சர் திரு பங்கஜ் சௌத்ரி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி முதலமைச்சராக திரு என் ரங்கசாமி நியமிக்கப்பட்டுள்ளார். இதற்கான அறிவிப்பை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ளார். கேரளம், மாஹே, லட்சத்தீவின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9
2: FM ரெயின்போ இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7:25 ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9. நேயர்கள் கேட்க விருப்பது ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட்டின் ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியை வழங்குவோர் குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைரநகைகள் வாங்க அன்பின் அடையாளம் ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் 217 மேலமாசி வீதி மதுரை.
3: ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் மேலமாசி வீதி போத்தி சேதரில் மதுரை.
1: இதோ இறைவனை தரிசிக்க ஆலயத்திற்கு நம்மை அழைத்துச் செல்கிறார் பரமக்குடி மீ சீனிவாசன் அவர்கள்.
4: அன்பர்களே, இன்று பெங்கனூர் ஸ்ரீ விருத்தாஜலேஸ்வரர் திருக்கோயிலுக்கு செல்வோமா? இந்த திருக்கோவில் பெரம்பலூரிலிருந்து ஆத்தூர் செல்லும் சாலையில் 23 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. முன்னொரு காலத்தில் இந்த பகுதியில் குறுநில மன்னராய் விளங்கிய லிங்கரெட்டியார், அவருடைய மகன் அண்ணாமலையார் இருவரும் சிவபக்தர்கள். விருத்தாஜலத்தில் உள்ள பழமலை நாதராகிய விருத்தாஜலேஸ்வரரிடம் அம்பாள் பெரிய நாயகியிடமும் மிகுந்த பக்தி கொண்டவர்கள். பிரதோஷ காலங்களில் இருவரும் விருத்தாஜலம் சென்று பழமலை நாதரை வழிபட்ட பிறகே உணவு உட்கொள்வர். ஒரு பிரதோஷ நாளில் இருவரும் விருத்தாஜலம் நோக்கி

0: சென்றபோது வெள்ளாற்றில் பெருவெள்ளம் பெருகி ஓடியது. மனம் நந்து போனவர்கள் தான் சிவபெருமான் மீது கொண்ட பக்தி உண்மையானால் நதி விலகி வழிவிடட்டும், இல்லையெனில் தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்வதாக சபதம் பூண்டார். இறை அருளால் பெருகி வந்த வெள்ளம் வடிந்து கணுக்கால் அளவு நீரோடு மறுகரை வரை வழிவிட்டது. மனமகிழ்ந்த லிங்கரெட்டியார் மகனுடன் விருத்தாஜலம் சென்று பழமலைநாதரை வழிபட்டு விரதத்தை முடித்தார். அன்றிரவு அங்கேயே உறங்கினார். கனவில் சிவபெருமான் தோன்றி, இனிமேல் இங்கு வந்து தரிசிக்க வேண்டாம், வரும் வழியில் உங்கள் ஆளுமையில் அமைந்த திருவெங்கை எனப்படும் வெங்கானூரிலேயே வீற்றிருக்கும் எம்மை தரிசித்து ஆலயம் கட்டி வழிபடுக. ஆலயம் அமைக்கும் போது வடஇந்திய சிற்பிகள் சிலர் வருவர், அவர்களாலேயே திருப்பணி பூர்த்தியாகும் என்று கூறி மறைந்தார். அவ்வாறே வெங்கானூரில் சிவலிங்கமும் அம்பிகை விக்கிரகமும் இருப்பதைக் கண்டு தரிசித்து வடஇந்தியாவிலிருந்து வந்த சிற்பிகளை கொண்டு ஆலயம் அமைக்கத் தொடங்கினார். லிங்கரெட்டியார் மறைவிற்கு பின் மகன் அண்ணாமலை ரெட்டியார் திருப்பணியை தொடர்ந்து செய்து ஆலயத்தை முழுமையாக கட்டி முடித்தார். இறைவனுக்கு விருத்தாஜலேஸ்வரர் என்றும் இறைவிக்கு பெரிய நாயகி என்னும் பெயரையும் சூட்டினர். பொதுமக்கள் இறைவனை வழிபடத் தொடங்கினர். ஆலயம் வெளிப்பிரகாரம், திருச்சுற்று மாளிகை, மகாமண்டபம், அர்த்த மண்டபம், கருவறை என அமைந்துள்ளது. மூன்று நிலை ராஜகோபுரம், நுழைவு வாயிலில் உள்ள கருவறை ஓம் என்னும் பிரணவ அமைப்பில் உள்ளது. மூலவர் விருத்தாஜலேஸ்வரர் லிங்க திருமேனியராய் காட்சி தருகிறார். தேவகோட்டத்தில் லிங்கோத்பவர், கருடாழ்வார், குடலூதும் கண்ணன், வெண்ணைக்கண்ணன், நரசிங்கர் முதலியவை உள்ளன. இந்த தேவகோட்டங்கள் ஒவ்வொன்றும் சிறிய மண்டப அமைப்பில் அமைந்துள்ளன. அம்பாள் சன்னதியிலே பெரிய நாயகி எனப்படும் விருத்தாம்பிகை காட்சி தருகிறாள். சுவாமி அம்மன் சன்னதியை சுற்றி திருச்சுற்று மாளிகை அமைக்கப்பட்டுள்ளது. விருத்தாஜலம் போலவே இங்கும் ஆழத்து பிள்ளையார் சன்னதி உள்ளது. கல்வி வளம், தொழில் முன்னேற்றம், திருமணப்பேறு, மகப்பேறு கிட்டிடவும் இங்கு மக்கள் வழிபடுகிறார்கள். தமிழ் வருடப்பிறப்பு, விநாயக சதுர்த்தி, தைப்பூசம், மகாசிவராத்திரி, கார்த்திகை, சங்கடகர சதுர்த்தி, பிரதோஷம் போன்றவை இங்கு விழா நாட்கள். தலவிருஷம் வன்னிமரம். இம்மரத்தடியில் மும்மூர்த்திகளும் விநாயகரும் உள்ளனர். ஆலயத்தில் உள்ள தூண்களை தட்டினால் வெண்கல ஓசை எழும், எனவே வெண்கல ஊர் என பெற்று மருவி வெங்கனூர் என அழைக்கப்படுகிறது. இல்லக விளக்காய் திகழும் நல்லக விளக்காகிய நமசிவாயத்தை வெங்கனூர் ஸ்ரீ விருத்தாஜலேஸ்வரர் வழிபட்டு நற்பேறு பெறுவோமாக. ஓம் நமசிவாய.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட்டின் ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியை வழங்கியோர் குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைரநகைகள் வாங்க அன்பின் அடையாளம் ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் 217 மேலமாசி வீதி மதுரை.
2: ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் மேலமாசி வீதி போத்தி சேதரில் மதுரை.
1: நிகழ்ச்சி அமைப்பு பாலாமணி ஈஸ்வர். நேரம் 7:30 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள். இந்த அரை மணி நேரம் திரையிசை பாடல்கள் உங்களை மகிழ்விக்க வருகிறது. முதலாவதாக 2001 கௌதம் வாசுதேவ் மேனன் இயக்கத்திலும் ஹாரிஸ் ஜெயராஜ் இசையமைப்பிலும் வெளிவந்த படம் மின்னலே. இதோ வாலியின் பாடல் வரிகளுக்கு ரூப்குமார் தொட்டிப்பு பாடுகிறார்கள்.

நேரம் 7:36 ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 எல்லாம் கேட்டுக்கொண்டிருப்பது பிரேக்ஃபாஸ்ட் ஷோ புதிய பூக்களில் தீர இசை. இனி பாடல் ஒலிக்கிறது. 2001 அர்ஜுன் இயக்கத்திலும் வித்யாசாகர் இசையமைப்பிலும் வெளிவந்த படம் வேதம். ப விஜயின் பாடல் வரிகளுக்கு சங்கர் மகாதேவன் சுவர்ணலதா பாடுகிறார்கள்.

நேரம் 7:41. இனி பாடல் ஒலிக்கிறது. 2004 காந்தி கிருஷ்ணா இயக்கத்திலும் ஹாரிஸ் ஜெயராஜ் இசையமைப்பிலும் வெளிவந்த படம் செல்லமே. இதோ கவிஞர் வைரமுத்தின் பாடல்களுக்கு கே கே டிமி, மகதி, சின்மயி, பிரேம்ஜி அமரன் ஆகியோர் பாடுகிறார்கள்.

0: நேரம் 7:49.
1: காலம் தொடங்கியுள்ளதால் வெப்ப அலை தாக்கம் அதிகரித்து வருகிறது. இதனால் பொதுமக்கள் தேவையின்றி மதியம் 12 மணி முதல் 3 மணி வரை வெளியில் செல்வதையும் கடின உழைப்பு மேற்கொள்வதையும் தவிர்க்க வேண்டும். உலக வெப்பமயமாதல் காரணமாக வெப்பநிலை நாளுக்கு நாள் உயர்ந்து வருகிறது. இதனால் பொதுமக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள இலகுவான வெளிர் நிறம் கொண்ட பருத்தி ஆடைகளை அணிந்து கொள்வதும், வெளியில் செல்லும்போது குடை, தொப்பி, கண்ணாடி, காலணிகள் போன்றவற்றை பயன்படுத்துவதும் நல்லது. வெளியில் பயணிக்கும் போது போதுமான குடிநீர் எடுத்து சென்று தாகம் இல்லாவிட்டாலும் அடிக்கடி தண்ணீர் குடிக்க வேண்டும். உடலில் நீர் இழப்பு ஏற்படுத்தும் ஆல்கஹால், தேநீர், காபி, கார்பனேற்றப்பட்ட பானங்கள் போன்றவற்றை தவிர்க்க வேண்டும். மாறாக லசி, நீர்மோர், எலுமிச்சை சாறு போன்ற நீர்ச்சத்து பானங்களை அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். வீட்டை குளிர்ச்சியாக வைத்திருக்க திரைச்சீலைகள் மற்றும் சன்ஷேடுகள் போன்றவற்றை பயன்படுத்த வேண்டும். குழந்தைகள் மற்றும் செல்ல பிராணிகளை நிறுத்தப்பட்ட வாகனங்களின் அருகில் விட வேண்டாம். வேலை நேரத்தில் யாராவது மயக்கமடைந்தால் உடனடியாக குளிர்ச்சி இடத்திற்கு மாற்றி தண்ணீர் அல்லது உப்பு சர்க்கரை கரைசல் கொடுக்க வேண்டும். அவசர தேவைக்கு 108 ஆம்புலன்ஸ் சேவையை தொடர்பு கொள்ளவும். வெப்பநிலை பாதிப்பு ஏற்பட்டால் அருகில் உள்ள அரசு மருத்துவமனை அல்லது ஆரம்ப சுகாதார நிலையத்தை அணுகி உடனடியாக சிகிச்சை பெற வேண்டும். மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள், அரசு மருத்துவமனைகள் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் வெப்பநிலை பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான படுக்கை வசதிகள் மற்றும் உப்பு சர்க்கரை கரைசல் ORS போதுமான அளவில் தயாராக கையிருப்பு உள்ளது என்றும், பொதுமக்கள் இந்த அறிவுரைகளை கடைபிடித்து வெப்ப அலை தாக்கத்தில் இருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ளுமாறு விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துக் கொள்கிறார்.
0: நேரம் 7:51. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கைப்புகள் நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கிறோம். இனி பாடல் ஒலிக்கிறது. 2009 காந்தி கிருஷ்ணா இயக்கத்திலும் ஜி வி பிரகாஷ் இசையமைப்பிலும் வெளிவந்த படம் ஆனந்த தாண்டவம். வைரமுத்துவின் பாடல் வரிகளுக்கு நித்யஸ்ரீ, மகாதேவன், சுபாமுகல், வினிதா ஆகியோர் பாடுகிறார்கள்.

0: பிரேக்ஃபாஸ்ட் பொய்ய புகழ் நிகழ்ச்சியில் இதுவரை பாடல்கள் மற்றும் தமிழ் செய்திகள், ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட்டின் ஆலய அற்புதங்கள் ஆகியன இடம்பெற கேட்டுகள் நிறைவு பெறுகிறது. பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்ய புகழ் நிகழ்ச்சி அடுத்த நிகழ்ச்சியாக வர இருப்பது மதுரை மாவட்ட நேர்கள் பங்கு பெறும் பாட்டு வருமா. அதற்கு முன்பாக 8 மணிக்கான செய்தி இருக்கும் சென்னை அஞ்சல்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் முகமது. பிரதமரின் ஆயுள் காப்பீட்டுத் திட்டம் உட்பட 3 சமூக பாதுகாப்பு திட்டங்களின் கீழ் 27 கோடிக்கும் அதிகமானோர் பதிவு செய்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். சமூக பாதுகாப்பு திட்டங்கள் விளிம்பு நிலையில் உள்ள மக்களுக்கு நிதிசார் பாதுகாப்பை வழங்குவதாக மத்திய இணையமைச்சர் திரு பங்கஜ் சௌத்ரி தெரிவித்தார். கண் மருத்துவத்தில் இந்தியா உலகின் முன்னணி நாடாக திகழ்கிறது என்று பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் திரு சஞ்சய் சேத் தெரிவித்துள்ளார். தமிழக முதலமைச்சராக திரு விஜய் இன்று பதவியேற்கிறார். சென்னையில் உள்ள நேரு உள் விளையாட்டரங்கில் இன்று காலை 10 மணிக்கு பதவியேற்பு விழா நடைபெறுகிறது. முதலமைச்சராக பதவியேற்கும் திரு விஜய்க்கு ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைக்கிறார். அவருடன் 9 பேர் அமைச்சர்களாக பதவியேற்கின்றனர். வரும் 13ஆம் தேதிக்குள் சட்டப்பேரவையில் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என்று ஆளுநர் உத்தரவிட்டுள்ளார். இந்த பதவியேற்பு விழாவை பொதுமக்கள் காணும் வகையில் சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட 23 இடங்களில் எல்இடி திரைகள் வாயிலாக நேரடி ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. பதவியேற்பு விழாவையொட்டி நேரு உள் விளையாட்டரங்கம் அமைந்துள்ள பகுதி உட்பட முக்கிய இடங்களில் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. புதிதாக ஆட்சியமைக்க உள்ள திரு விஜய் தலைமையிலான அரசுக்கு முன்னாள் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின், அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் அநேக இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு ஆசியாவில் நிலவி வரும் பதற்றமான சூழலில் போர் நிறுத்தத்திற்கான 14ஆம் சதி திட்டத்திற்கு ஈரானின் முறையான பதிலுக்காக காத்திருப்பதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் கீழப்புளியங்குடி பகுதியில் உள்ள நெல் கொள்முதல் நிலையத்தில் நெல் மூட்டைகளை பாதுகாக்க மேற்கொள்ள வேண்டிய கூடுதல் நடவடிக்கை குறித்து ஆட்சியர் திரு விஷு மகாஜன் ஆய்வு மேற்கொண்டார். IPL கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 77 ரன் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வென்றது. சீனாவின் ஷாங்காய் நகரில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் சாஹில் ஜாதவ் வெண்கலப் பதக்கம் வென்றார். இதுடன் செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
0: நேரம் 8:03. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இது பாட்டு வேணுமா? இன்னைக்கு பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில் மதுரை மாவட்ட நேயர்கள் பங்கேற்கலாம். மதுரை மாவட்ட நேயர்கள் உங்கள் மனசுக்கு பிடிச்ச புத்தம் புதிய பாடல்களை கேட்டு மகிழ்வதற்கு 25 30 170 மற்றொரு எண் 25 30 171 என்ற எண்களில் வரலாம். இணைப்பில் வரக்கூடிய முதல் நேயரை சந்திப்போம். வருக, வணக்கம். வணக்கம். பாட்டு வனமன் நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கிறோம். முதல் நேயரை சந்திக்கிறோம். வருக, வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கிறீங்க, பேசலாம். வணக்கம். ஓகே, இணைப்பில் இல்லைன்னு நினைக்கிறேன். இப்போ ஓகே, நம்ம ஒரு முதல் பாடலாக வலிமை படத்துலேருந்து ஒரு பாடலை கேட்டு மகிழ்வோம்.

0: நேரம் 8:09. ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பாட்டு வனமன் நிகழ்ச்சி இணைந்திருக்கிறோம். இன்னைக்கு பாட்டு வனமன் நிகழ்ச்சியில் மதுரை மாவட்ட நேயர்கள் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது இணைப்பில் வரக்கூடிய அழைப்பாளரை சந்திக்க வருகிறோம். வருக, வணக்கம்.
1: தமிழ் பாண்டி நாட்டின் பேரரசி அன்னை மீனாட்சி சுந்தரசன் அல்லாசியோடு சித்திரவிதில் முத்திரை பதிக்கும் எங்கள் அகில இந்திய வானொலியில் வானவில் பண்பலை 103.3 மற்றும் நம் பாரத தாயின் பாதமாக விளங்கிக் கொண்டிருக்கும் சேதுபதி சீமையின் விழுந்து வரும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 வந்திருக்கும் பண்பலையின் பாச சொந்தம் மன்னன் முத்துகிருஷ்ணன் அவர்களுக்கும் இனிய காலை வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியில் இணைவதும் மதுரை ஆண்டாள்புரம் சாமிநாதன்.
0: சொல்லுங்க சாமிநாதன், என்ன படத்துல பாட்டு கேட்கலாம்?
1: இன்னைக்கு அன்னையர் தினம், அனைத்து நாள் வாழ்த்துக்களை சொல்லிட்டு
0: நன்றி.
1: எங்க அஜித் குமார் நடித்த விஸ்வாசம் படத்துல இருந்து வேட்டி வேட்டி அதை பாட்டு போட்டு விடுங்க.
0: பாட்டு கேப்பமா?
1: நன்றி நன்றி.
0: இதோ பாடல் ஒலிக்கிறது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 8:14. இணைப்பில் வரக்கூடிய அடுத்த அழைப்பாளரை சந்திக்க இருக்கிறோம். வருக, வணக்கம்.
2: வணக்கம், மதுரை விஸ்வநாதபுரம் ராஜேஷ்.
1: வணக்கம் ராஜேஷ் சார். பாட்டு வேணும் நிகழ்ச்சியில் என்ன பாட்டு கேட்கலாம்?
2: படம் யூத் பாடல் முட்டக்கலக்கி. நன்றி சார்.
1: மிக்க நன்றி. இது உங்களுக்கான பாடல் ஒலிக்கிறது. பாடலுக்கு முன்பாக சிறிய விளம்பர இடைவேளை பாடல் ஒலிக்கிறது.
3: என்ன குமார், ஒரே யோசனையா இருக்க?
4: இல்லனே, கையில் அடிபட்டு மணலாச்சு, என்ன பண்றதுன்னே தெரியல.
3: இதுக்கா யோசிச்சுட்டு இருக்க? அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு போப்பா. அடிபட்ட உடனாலும் சரி, இல்ல ரொம்ப நாள் ஆகி வைத்தியம் பாக்கலனாலும் சரி, அங்க போய் ஒரு தடவை பார்த்தா சரியா இருப்பா.
5: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச்சையில், அண்ணா நகர், மதுரை.

0: மதுரை மாவட்ட நேயர்கள் நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் மனசுக்கு பிடித்த புத்தம் புதிய பாடல்களை கேட்டு மகிழணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 25 30 170 மற்றொரு 25 30 171 எண்களில் வரலாம். இணைப்பில் வரக்கூடிய அடுத்த அழைப்பாளரை சந்திக்க இருக்கிறோம். வருக, வணக்கம்.
1: வணக்கம் சார். வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கும் சார். யார் பேசுறீங்க? அருமை அருமை, சொல்லுங்க. ஷாகுல் ஹமீத் சார், என்ன படத்துல பாட்டு கேட்கலாம்?
1: அண்ணாத்த படத்துல இருந்து அண்ணாத்த போடுங்க.
0: கேட்டுருமா?
1: நன்றி நன்றி.
0: இதோ பாடல் ஒலிக்கிறது.

வர்ற அதிரடி சர வெண்டி தெருவெங்கும் வீசு. அண்ணாத்த அண்ணாத்த வர்ற நட இல்ல உட்ட.

0: நேரம் 8:22.
1: நமது மதுரை பண்பலை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் தினமும் காலை 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரியின் ஆலய அற்புதங்கள் குறைந்த சேதாரம்.

0: தங்கம் வெள்ளி வைர நகைகள் வாங்க அன்பின் அடையாளம் அன்புடன் உங்களுக்காக ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்க் 217 மேலமாசி வீதி மதுரை.
1: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 பாட்டு ஒன்று நிகழ்ச்சி நாம் இணைந்திருக்கிறோம். மதுரை மாவட்ட நேயர்களோட விருப்ப பாடல்கள் தான் தொலைபேசி வழி நேரலையாக இடம்பெற்று இருக்குது. இப்போ இணைப்பில் வரக்கூடிய அழைப்பாளர் யாருன்னு சந்திச்சிருவோம். வருக, வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: கமலா கிருஷ்ணன் பேசுறேன் சார்.
1: வணக்கம் கமலா கிருஷ்ணன் சார். ஒரு உற்சாகத்தை கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்கு உற்சாகம்.
2: ஏதோ
1: பாடல் ஒலிக்கிறது கேட்டு மகிழ்வோம்.
2: நன்றி. வணக்கம்.
1: நன்றி.

0: நேரம் 8:28 பாட்டு வனமணிகள். அடுத்த அழைப்பாளரை சந்திக்க வருகிறோம். வருக, வணக்கம்.
1: காலை வணக்கம் சார்.
0: இனிய காலை வணக்கம். யார் பேசுறீங்க?
1: மாமதி நேயர், முத்துப்பட்டி பாலமுருகன்.
0: அருமை அருமை, சொல்லுங்க பாலமுருகன் சார், என்ன படத்துல இருந்து பாட்டு கேட்கலாம்?
1: சார், அந்த பிச்சைக்காரன் படத்துல 100 சாமிகள் இருந்தாலும்
0: கேட்டுருமா?
1: கேட்டுருவோம்.
0: இதோ பாடல் ஒலிக்கிறது.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம் இணைந்திருக்கிறோம். பாட்டு வனமா நிகழ்ச்சி இன்னைக்கு மதுரை மாவட்ட நேயரோட பாடல்கள் தான் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இனி ஒரு சிறிய விளம்பர இடைவேளை.
1: பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
2: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
1: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
2: பர்னிச்சருக்கு ஃப்ளோர் டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
1: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
0: நேரம் 8:00.

32:35 பாட்டு வனவன் நிகழ்ச்சி இணையக்கூடிய அடுத்த அழைப்பாளரை சந்திக்க வருகிறோம். வருக, வணக்கம். வணக்கம், வணக்கம். இணைப்பில் இருக்குங்க, வரலாம் பேசலாம். வணக்கம், ஓகே. இணைப்பில் விடுபட்டிருக்காங்க. இப்போ ஒரு பாடலை நம்ம கேட்டுவிடுவோம். மெகந்தி சர்க்கஸ் படத்திலிருந்து பாடல் ஒலிக்கிறது கேட்டு மகிழ்வோம்.

0: நேரம் 8:37. மதுரை மாவட்ட நேரில் பங்கு பெறக்கூடிய பாட்டுவடவன் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். இணைப்பில் வரக்கூடிய அழைப்பாளரை இப்பொழுது நாம் சந்திக்க இருக்கிறோம். வருக, வணக்கம். வணக்கம் காசிமனையா, குருவித்துல இருந்து பேசுறீங்க. சொல்லுங்க, என்ன படத்துல இருந்து பாட்டு கேட்கலாம்?
1: ரொம்ப நாள் கழிச்சு பேசுறோம்.
0: ஆமா, நல்லா இருக்குங்க. நல்லா இருக்கும். என்ன படத்துல இருந்து பாட்டு வேணும்?
1: நன்றி.

0: நேரம் 8:41.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள். இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் வகையில் ஓமலூர் ரோட் சேலம்.
0: நேரம் 8:42. ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். மதுரை மாவட்ட நேரின் விருப்ப பாடலுடன் தொலைபேசி வழி நேரலையாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்ப இணைப்பில் வரக்கூடிய அழைப்பாளரை சந்திக்க வருகிற வருக வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: நான் மதுரையில இருந்து மஞ்சுளா தங்கராஜ் பேசுறேன் சார். நல்லா இருக்கீங்களா?
0: எல்லாரும் நல்லா இருக்கும் மேடம். எல்லாரும் நல்லா இருக்கும் நிலையத்துல சொல்லுங்க மேடம். என்ன
2: படம்? எனக்கு வந்து நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம், இது படத்து பேர்.
0: சரி,
2: அதுல
0: கோடு இப்படிதான் அறிவிப்பு கொடுப்போம். நாங்க குடுக்கற அறிவிப்பு அப்படிதான் இருக்கும். படித்தால் மட்டும் போதுமா? இந்த பாட்டையும்
2: கேளுங்க.
0: நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் படத்துல இருந்து
2: கோல்டன்
0: ஸ்பேரோ நெஞ்சிலே யாரும் நல்லா இருக்கும். மிக்க நன்றி.

0: நேரம் 8:47, ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.1 பாட்டு வன்ம நிகழ்ச்சி இணைந்திருக்கிறோம். இணைப்பில் வரக்கூடிய அடுத்த அழைப்பாளரை சந்திக்கிறோம். வருக, வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் சார். இனிய காலை வணக்கம். மதுரை வண்டியூர் செம்மன் சாலை சக்தி ஜனார்த்தனன் சார்.
0: மிக்க நன்றி சக்தி ஜனார்த்தனன் சார். என்ன படத்துல பாட்டு கேட்கலாம்?
1: ரோமியோ ஜூனியர் படத்துல இருந்து சார், டண்டனக்க டண்டனக்க அந்த பாடல்.
0: ஓகே சார், பாடல் கேட்டுமா?
1: கேட்கலாம் சார். நன்றி
0: நன்றி நன்றி.

0: நேரம் 8:50.
1: வாணி மதுரை 103.3 நேயர்கள் கேட்கவிருப்பது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: ஒரு அம்மா, அவங்களுக்கு 35 வயசு இருக்கும். குடும்பத்தில் எந்த கஷ்டமும் இல்லை. இருந்தாலும் காரணம் இல்லாமல் பிள்ளைங்க பேரில் எரிஞ்சு விழுறது அவங்க வழக்கம். கோவப்படுறது, எரிஞ்சு விழுறது, பிள்ளைங்க அழும். உடனே அவங்க மனசும் சங்கடப்படும். இன்னொரு அம்மா, நல்ல வேலையில் இருக்கிறவங்க, வாரத்துக்கு ஒரு தடவையாவது தலைவலி வந்துடும். இவங்களுக்கெல்லாம் உடம்பில் எந்த கோளாறும் இல்லை, மனசு மட்டும் சரியாக இருக்காது. தூக்க மாத்திரை கையில் வச்சுருப்பாங்க. 30-35 வயசுடைய பெண்களுக்கு சர்வசாதாரணமாக காணப்படுகிற மனக்கோளாறு இது. இதுக்கு பேர் வந்து மனவாட்டம், டிப்ரெஷன், மனமடிவு அப்படின்னு சொல்லலாம். இந்த நோய்க்கு அறிகுறி என்ன தெரியுமா? மனசில் வருத்தமான உணர்வு இருக்கும், அடிக்கடி அழலாம் போல் தோணும். முன்னாலெல்லாம் எந்தெந்த செயலில் ஆர்வம் இருந்ததோ அதெல்லாம் குறைஞ்சிரும், அல்லது சுத்தமாகவே ஆர்வம் இல்லாமல் போயிடும். சில பெண்கள் வந்து இளம் வயசில் பக்கத்தில் இருக்கிறவங்கக்கிட்ட கலகலப்பாக பேசுவாங்க, வீட்டை அலங்கரிக்கிறதுல ஆர்வம் இருக்கும், இப்போ அதிலெல்லாம் ஆர்வம் இல்லாமல் போயிடும். எந்த வேலை செஞ்சாலும் சீக்கிரம் களைப்பு அடைஞ்சிடுறது மாதிரி ஆகிடும். நமக்கு யாருமே உதவியா இல்லை, நம்ம எல்லோரும் கைவிட்டுட்டாங்க போல் இருக்குதே அப்படிங்கிற உணர்வுலாம் உண்டாகும். தன்னைத்தானே குறை சொல்லிக்குவாங்க, நாம் தப்பு பண்ணிவிட்டோம் போல் இருக்குதே அப்படின்னு தோணும். குற்றம் பண்ணிட்டதாக நினச்சி கஷ்டப்படுவாங்க. பசி இருக்காது, தூக்கத்தில் தொந்தரவு இருக்கும், அடிக்கடி செத்து போயிடலாங்கிற உணர்வு வரும், தற்கொலை பண்ணிக்கலாங்கிற எண்ணம் உண்டாகும். சில பேர் தற்கொலை முயற்சியில் கூட ஈடுபடுவாங்க. சில பேருக்கு பலவிதமான உடல் வலிகள் இருக்கும், பலவீனம் இருக்கும், சீக்கிரமாக களைப்படைஞ்சு போயிடுவாங்க. இதெல்லாம் மனவாட்ட நோய்க்கான தன்மைகள். இந்த மனவாட்டம், அதாவது டிப்ரெஷனை வந்து 2 வகையாக பிரிக்கலாமா? ஒன்று தானாக உண்டாக்கிக்கிறது, இன்னொன்று எதிர் விளைவை உண்டு பண்ணுகிற அல்லது நரம்பு சம்பந்தப்பட்ட டிப்ரெஷன். தானாக உண்டாக்கிக்கிற மனவாட்ட நோய் இருக்குது பாருங்கள், அதுக்கு ஏதாவது சூழ்நிலை காரணமாக

0: இருக்கலாம் அல்லது இல்லாமலும் போகலாம். மூளையில் வந்து டொப்பாமைன் அல்லது செரட்டோனின் இதோட அளவு வந்து குறையும் பொழுது இந்த டிப்ரெஷன் உண்டாகுது. இதுக்கு ஓரளவு பிறவி காரணங்கள் கூட இருக்கலாம், குடும்பத்தில் வேறு சிலருக்கும் வரலாம். பாதிக்கப்பட்ட பெண்ணை வந்து பார்க்குறதுக்கு பலவீனமாக தெரியும், கடுமையான குற்ற உணர்வு இருக்கும், தனியாக இருக்கிறதுக்கு ஆசைப்படுவாங்க, நடு ராத்திரியில் எழுந்திரிச்சு உட்காந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க, கொடூரமான முறையில் தற்கொலை பண்ணிக்க முயற்சி பண்ணுவாங்க, தீ வச்சுக்கிறது, அமிலத்தை குடிக்கிறது, தூக்கில் தூங்குறது, இப்படி தானாக வரவழைச்சிக்கிற மனவாட்ட நோய் வந்து மறையக்கூடிய நோய். ஒரு தடவை வந்தால் 3-6 மாதம் வரைக்கும் நீடிக்கும். இடைப்பட்ட காலங்களில் நோயாளி இயல்பாக இருப்பார். எதிர் விளைவை உண்டு பண்ணுகிற அல்லது நரம்பு சம்பந்தப்பட்ட மனவாட்ட நோய் எப்படின்னா, கணவன் மனைவி மாமியார் மருமகள் இப்படிப்பட்ட உறவு முறை பிரச்சனைகள், தோல்விகள், எரிச்சல்கள், ஆஃபீஸு பிரச்சனை, இப்படிப்பட்ட சூழ்நிலையால் உண்டாகிறது. எல்லாத்துக்கும் மருந்து இருக்குது, மார்க்கம் இருக்குது, கவலைப்பட வேண்டியதில்லை, தைரியமாக இருக்கணும். உளவியல் மருத்துவம் இதுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். சில பெண்களை பாருங்கள், அவங்க எதுக்கும் அலட்டிக்கிறது இல்லை. ஒரு அம்மா அப்படி தான் தன்னுடைய கணவனை அழைச்சிக்கிட்டு ஒரு மனநோய் மருத்துவர்கிட்ட வந்தாங்க. டாக்டர், எங்கள் வீட்டுக்காரர் திடீர்னு ஒரு மாதிரி ஆகிட்டார், வித்தியாசமாக நடந்துகிறார். எப்படின்னா, இவர் தன்னையே ஒரு ஒட்டடக்குச்சியாக நினச்சிக்கிட்டு இருக்கிறார். அப்படி நினச்சிக்கிட்டு தன்னுடைய தலையாலேயே வீட்டில் உள்ள ஒட்டடையெல்லாம் தொடச்சிக்கிட்டு இருக்கிறார் அப்படின்னாங்க. எவ்வளவு நாளாக அப்படி இருக்குதுன்னு கேட்டார் டாக்டர். 1 வாரமாக அப்படி இருக்குது அப்படின்னாங்க அந்த அம்மா. அப்படின்னா முன்னாடியே ஏன் அழைச்சிட்டு வரல அப்படின்னு கேட்டார் டாக்டர். வீடு பூரா சுத்தமாகட்டுமேனு பார்த்துக்கிட்டு இருந்தேன் டாக்டர் அப்படின்னாங்களாம் அந்த அம்மா.
1: ஆகாஷ்வாணி மதுரை 103.3 நேயர்கள் இதுவரை இணைந்திருந்தது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: நேரம் 8:55, பாட்டு வன நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டு இணைப்பில் வரக்கூடிய அழைப்பாளரை இப்பொழுது நாம் சந்திக்க இருக்கிறோம். வருக, வணக்கம்
6: சார். வணக்கம் முத்துக்கண்ணன், பேங்க் காலனி நாராயணபுரம் மதுரையில இருந்து பேசுறேன்
5: சார். வணக்கம் முத்துக்கண்ணன் சார், சொல்லுங்க, என்ன படத்துல இருந்து பாட்டு கேட்கலாம்? நிறைவான அழைப்பாளர் நீங்க.
6: எனக்கு வந்து ஜாக்கி படத்துல செல்லமா செல்லமா அந்த பாட்டு
5: கேட்டுருமா?
6: ஓகே சார், நன்றி.

0: பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில் இதுவரைக்கும் மதுரை மாவட்ட நேரோட விருப்ப பாடல்கள் தொலைப்பு சொல்லி நேரலையாக இடம்பெற்றது. மீண்டும் நாளை மதுரை மாவட்ட நேரோட விருப்ப பாடல் தான் இடம்பெறிருக்குது பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில். இத்துடன் பாட்டு வேணுமா நிகழ்ச்சி இனிதே நிறைவேறுகிறது. இனி 9 மணிக்கான செய்திச்சிற்கும் சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் முகமது. தமிழக முதலமைச்சராக திரு விஜய் இன்று பதவியேற்கிறார். சென்னையில் உள்ள நேரு உள் விளையாட்டரங்கில் இன்று காலை 10 மணிக்கு பதவியேற்பு விழா நடைபெறுகிறது. முதலமைச்சராக பதவியேற்கும் திரு விஜய்க்கு ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் பதவி பிரமாணமும் இரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைக்கிறார். அவருடன் 9 பேர் அமைச்சர்களாக பதவியேற்கின்றனர். வரும் 13ஆம் தேதிக்குள் சட்டப்பேரவையில் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டுமென்று ஆளுநர் உத்தரவிட்டுள்ளார். புதிதாக ஆட்சியமைக்க உள்ள திரு விஜய் தலைமையிலான அரசுக்கு திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின், அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இந்த பதவியேற்பு விழாவை பொதுமக்கள் காணும் வகையில் சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட 23 இடங்களில் எல்இடி திரைகள் வாயிலாக நேரடி ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. இந்தியா டிரினிடாட் டொபாகோ இடையேயான ஒத்துழைப்பு மேலும் வலுவடையும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். பிரதமரின் ஆயுள் காப்பீடு திட்டம் உட்பட 3 சமூக பாதுகாப்பு திட்டங்களின் கீழ் 27 கோடிக்கும் அதிகமானோர் பதிவு செய்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். சமூக பாதுகாப்பு திட்டங்கள் விளிம்பு நிலையில் உள்ள மக்களுக்கு நிதிசார் பாதுகாப்பை வழங்குவதாக மத்திய இணையமைச்சர் திரு பங்கஜ் சௌத்ரி தெரிவித்தார். கண் மருத்துவத்தில் இந்தியா உலகில் முன்னணி நாடாக திகழ்கிறது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு சஞ்சய் சேத் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் பல இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 108 வைணவ தலங்களில் முதன்மையானதும் பூலோக வைகுண்டம் என போற்றி வணங்கப்படும் ஸ்ரீரங்கம் அருள்மிகு ரங்கநாதர் ஆலயத்தில் சித்திரை திருவிழாவையொட்டி நம்பெருமாள் தங்க கருட சேவை வெகு விமரிசையாக நடைபெற்றது. IPL கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 77 ரன் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் அணியை வென்றது. சீனாவின் ஷாங்காய் நகரில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் சஹில் ஜாதவ் வெண்கலப் பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

எப்போவுமே ஸ்பெஷல் தாங்க. ஆனால் செய்ய வேண்டிய ஒர்க் கொஞ்சம் இல்லை, ரொம்ப ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஸ்கூல் என்ன தான் லீவ் விட்டாலும் பசங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய ஃபுட் ஐட்டம், அப்பப்போ அவங்க பண்ணுற சேட்டைன்னு இன்றைக்கி சண்டே செம்ம ஜாலியாகவும் கலகலப்பாகவும் இருக்கும். அப்போ இந்த ஃபாஸ்டான இந்த பீக் டைமில் நாம் ரொம்ப ரொம்ப சூப்பர்வானாக இருக்கிறதுக்காக ஃபாஸ்ட் பீட் சாங்ஸோட கூடவே நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய சின்ன சின்ன இன்ஃபர்மேஷனோட காத்துட்டே இருக்குது. ட்ரை டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. காத்திருக்க நேரம்ல நிகழ்ச்சிக்காக காத்துட்ருக்க எல்லாருக்கும் குட் மார்னிங் சொல்கிறது அம்பிகா. ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9.

ரைட் டைம் பீட்ஸ் காத்திருக்க நேர்மை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். நேர்களை ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. ஒவ்வொரு ஆண்டும் மே மாதத்தின் இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை வந்து அன்னையர் தினமாக நாம் கொண்டாடிட்டு இருக்கோம். இந்தியா அமெரிக்கா போன்ற நாடுகளில் அன்னையர்கள் அப்படின்னு சொன்னாலே அன்பு, அவங்களுடைய தியாகத்தை நாம் நினைக்காமல் இருக்க முடியாது. இந்த அன்பையும் தியாகத்தையும் கௌரவிக்கும் விதமாக தாங்க இந்தியா முழுவதும் அன்புடன் கொண்டாடப்படுகிற தினமாக கொண்டாடி

தெரிஞ்சுக்கலாங்க. பிரதம மந்திரியின் பாதுகாப்பான மகப்பேறு திட்டம், இதை பத்தி தான் நாம தெரிஞ்சுக்க போறோம். பிரதம மந்திரியின் பாதுகாப்பான மகப்பேறு திட்டம் இரண்டு விதமான திட்டங்களுக்கு முக்கியத்துவம் தராங்க. முதல் திட்டம்

0: முதலாவதாக முக்கியத்துவம் தரக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, கர்ப்பிணி பெண்களின் ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் தராங்க. அடுத்ததாக வந்து அந்த தாய்மார்களுக்கான நிதி உதவிக்கு முக்கியத்துவம் தரக்கூடிய விஷய வகையில் தான் இந்த பிரதம மந்திரியின் பாதுகாப்பான மகப்பேறு திட்டங்கள் செயல்படுதுங்க. தொடர்ந்து ட்ரைடம் பீட்ஸ் காத்திருக்க நேரம்ல நிகழ்ச்சியில் இன்ஃபர்மேஷன் காத்துட்டே இருக்கு. காத்திருக்காம இப்போ கேட்கலாம் சாங்.
1: பார்க்கத்தானே போற இந்த காளியோட ஆட்டத்தை.
2: தட்லாட்டம் தாங்க தரலாங்க சாங்க உள்ளார வந்து

எவண்டா மேல எவண்டா கீழ எல்லா உயிரையும் ஒன்னா வைப்பாரு. முடிஞ்ச வரைக்கும் அன்ப சேரு தலையில் ஏத்தி வச்சு கொண்டாடும் ஊரு. நியாயம் இருந்து எதிர்த்து வரிய அவன மதிப்பேன் அது என் பழக்கம். காலை இழுத்து உயர நினைச்ச

0: விரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
1: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரோ, நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.

0: இணைந்திருக்கிறீர்கள். ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸோடு.
1: வரம்போ வரம்போ ருக்குமானி வண்டி வருது, வரம்போ வரம்போ ருக்குமானி வண்டி வருது, வாங்கடா.

வரம்பா வரம்பா, ருக்குமாணி வண்டி வருது. வரம்பா வரம்பா, ருக்குமாணி வண்டி வருது.

0: ಸಮಯಂಗು ವಸ್ತುಗಳಾರವಲ್ಲಿ
1: ಇವ ಅಂಬುಟ್ಟು ಆಡಕ ಪುಸ್ತಕ ಎಡಕ ಉತ್ತಮ ಬರ.

0: வரம்பா வரம்பா ருக்குமாணி வண்டி வருது,
1: வரம்பா
0: ருக்குமாணி வண்டி வருது, வாங்கடா வந்தனம் பண்ணிட்டடா.

0: வாரம்பா வாரம்பா.
1: எண்ணற்ற மக்களின் தனிமையை போக்கும் உற்ற நண்பனாக,
2: அறிவுரை அருளும் ஆசானாக,
1: மகிழ்வூட்டும் பல்வகை நிகழ்ச்சிகளை கிள்ளி கொடுக்காமல்
2: அள்ளி கொடுக்கும் கலைஞனாக,
1: பன்னாட்டு செய்திகளையும் தகவல்களையும் பல்வேறு நிகழ்வுகளையும்
2: உடனுக்குடன் வழங்கும் வல்லுநராக விளங்குவதுதான் வானொலி.
1: அறிவு களஞ்சியமாகவும்
2: அறிவியல் களஞ்சியமாகவும்
1: திகழ்வது நம்ம வானொலி.
2: நவீன உலகில் தகவல் தொடர்பு சாதனங்கள், டிவி, மொபைல், ஸ்மார்ட் போன், ஐபேட், இன்டர்நெட் என பல வழிகளில்
1: தகவல் தொடர்பு அதிகரித்து விட்ட போதிலும் வெகுஜன ஊடகத்தில் முன்னோடியாக திகழ்வது நம்ம வானொலி.
2: தகவலை மக்களிடம் விரைவாக கொண்டு சேர்ப்பதில் வானொலியின் பங்கு முதன்மையானது.
1: ஊடகங்களின் தாயாக,
2: மணி மகுடமாக திகழ்வது வானொலி. இது காதில் ஒலிக்கும் தேவிட்டாத தேனொலி மட்டுமன்று, நம் வாழ்வில் என்றும் நின்றொளிரும் அரசன் எனில் மிகையன்றே.
1: வானொலியின் இன்றைய அமையாத நோக்கமே மக்களின் மனமகிழ்ச்சிக்கும்
2: உடல் நலத்திற்கும் மலர்ச்சிக்கும் புத்தெழுச்சிக்கும் பல்வகை நிகழ்ச்சிகளை பாங்குடன் வழங்க வேண்டும் என்பதுதான். ஆகாஷ்வாணி 90 ஆண்டை நோக்கி நம் வானொலி.
1: பெருமிதம் கொள்வோம் நாம்.

ட்ரை டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்ல. இந்நிகழ்ச்சியில் அடுத்ததாக நாம் என்ன விஷயம் தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, ஏதாவது சில முக்கியமான இன்ஃபர்மேஷனும் நாம் தெரிஞ்சுட்டே இருக்கோம் இல்லையா ஃபாஸ்ட் பீட் சாங்ஸ் கூடவே. இன்றைக்கி சேமிக்கிற பழக்கம் நம்மள நிறைய பேருக்கு இருக்குங்க. அப்படி சேமிக்கக்கூடிய பணத்தை நாம் பெரும்பாலும் பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறோம் அப்படி தானே விரும்புகிறாங்க. அப்போ இந்த பேங்க் அப்படின்ற வார்த்தை எங்கேருந்து வந்தது அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கணும் இல்லைங்கன்னா, ஆமாங்க, இந்த பேங்க்ன்ற வார்த்தை இத்தாலி நாட்டு மொழியிலிருந்து வந்திருக்காங்க. இப்போ இனிமேல் நாம் ஒவ்வொரு தடவையும் போகும்பொழுதும் பேங்க்குக்கு போகும்போது ஞாபகம் வரும்ன்ற நம்பிக்கையோடு இப்போது கேட்கலாம் ட்ரை டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை நிகழ்ச்சியில்.

நைட்டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரம்லை நிகழ்ச்சியில் நேரம் 9:38 ஆகிட்டுருக்குங்க. ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz. அடுத்ததான் நாம் வேக்சின் பற்றி ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கலாங்க. இந்த வேக்சினேஷன் பற்றியான இன்றைக்கு வந்து அவேர்னஸ் நம்ம சொசைட்டியில் ரொம்ப ரொம்ப நிறையவே இருக்குது. எஸ்பெஷலி நம்மளோட எஃப்எம்ல நிறைய ப்ரோக்ராம்ஸ் வந்து பண்ணிகிட்டே இருக்கோம். அதோட ஜிங்கிள்ஸ் ப்ரமோஷன் அப்படின்னு வேக்சினேஷனை பற்றி நிறைய நாம் அப்பப்போ தெரிஞ்சுக்கிட்டே இருக்கோம். இப்போ இந்த வேக்சினேஷனில் என்னப்பா நீ சொல்ல போகிற அப்படின்னு கேட்டால், நமது நாட்டில் ஜிஹெச் அதாவது அரசு மருத்துவமனைகளில் பிசிஜி தடுப்பு

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

நேயர்களே, சகோதரிகள் மட்டுமே பங்கு பெற்று தங்களுடைய மனம் விரும்பிய பாடலை கேட்டு மகிழும் நேரமாக வலம் வர காத்துட்டே இருக்கு 12 மணிக்கு சிநேகிதி நிகழ்ச்சி. சிநேகிதிகளை நீங்கள் தொடர்பு கொண்டு பேசலாம், உங்கள் மனம் விரும்பிய பாடலை கேட்கலாம். 25 30 170 அறிமுக சகோதரிகள், 25 30 171 அனைத்து சகோதரிகளும் வரலாம், உங்கள் மனம் விரும்பிய பாடலை கேட்கலாம். அதைத் தொடர்ந்து 1 மணிக்கு காலத்தால் அழியாத வசந்த கானங்கள் நிகழ்ச்சி நாம கேட்க போறோம். தொடர்ந்து பண்பலையின் நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள் நேர்களே.

இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.

ரைட் டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரம் உள்ள நிகழ்ச்சியில் இன்னைக்கு சூப்பர்வான ஃபாஸ்ட் பீட் சாங் கூடவே நாம தெரிஞ்சுக்க வேண்டிய இன்ஃபர்மேஷன் நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். நிகழ்ச்சி பிடித்திருக்கும் என்ற நம்பிக்கையில் விடைபெறுகிறேன். நன்றி நேர்களே.

0: தொடர்ந்து நிகழ்ச்சியை கேட்கலாம். கேட்பதற்கு முன்னால் கேட்டுடலாம் செய்தி சுருக்கம்.
1: வாசிப்பவர் முகமது. தமிழக முதலமைச்சராக தாவேக தலைவர் திரு விஜய் இன்னும் சற்று நேரத்தில் பதவியேற்றுக் கொள்கிறார். ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவருக்கு பதவி பிரமாணமும் இரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைக்கிறார். அவருடன் திரு என் ஆனந்த், திரு ஆதவ் அர்ஜுனா, டாக்டர் கே ஜி அருண்ராஜ், திரு கே ஏ செங்கோட்டையன், திரு பி வெங்கட்ரமணன், திரு ஆர் நிர்மல்குமார், திரு ராஜ்மோகன், டாக்டர் டி கே பிரபு, செல்வி எஸ் கீர்த்தனா ஆகியோர் அமைச்சர்களாக பதவியேற்கின்றனர். வரும் 13 தேதிக்குள் சட்டப்பேரவையில் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டுமென்று ஆளுநர் உத்தரவிட்டுள்ளார். புதிதாக ஆட்சியமைக்க உள்ள திரு விஜய் தலைமையிலான அரசுக்கு திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின், அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இந்த பதவியேற்பு விழாவை பொதுமக்கள் காணும் வகையில் சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட 23 இடங்களில் எல்இடி திரைகள் வாயிலாக நேரடி ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. புதுச்சேரி முதலமைச்சராக திரு என் ரங்கசாமி நியமிக்கப்பட்டுள்ளார். இதற்கான அறிவிப்பை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ளார். இந்தியா ட்ரின்டா டொபாக்கா இடையேயான ஒத்துழைப்பு மேலும் வலுவடையும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். பிரதமரின் ஆயுள் காப்பீட்டுத் திட்டம் உட்பட 3 சமூக பாதுகாப்பு திட்டங்களின் கீழ் 27 கோடிக்கும் அதிகமானோர் பதிவு செய்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். சமூக பாதுகாப்பு திட்டங்கள் விளிம்பு நிலையில் உள்ள மக்களுக்கு நிதிசார் பாதுகாப்பை வழங்குவதாக மத்திய இணையமைச்சர் திரு பங்கஜ் சௌத்ரி தெரிவித்தார். கண் மருத்துவத்தில் இந்தியா உலகின் முன்னணி நாடாக திகழ்கிறது என்று பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் திரு சஞ்சய் சேத் தெரிவித்துள்ளார். 4 தொழிலாளர் சட்ட தொகுப்புகளுக்கான விதிமுறைகளை வெளியிட்டுள்ளதன் மூலம் அவற்றை மத்திய அரசு செயல்பாட்டிற்கு கொண்டு வந்துள்ளது. தமிழகத்தில் பல இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 108 வைணவ தலங்களில் முதன்மையானதும் பூலோக வைகுண்டம் என போற்றி வணங்கப்படும் ஸ்ரீரங்கம் அருள்மிகு ரங்கநாதர் ஆலயத்தில் சித்திரை திருவிழாவையொட்டி நம்பெருமாள் தங்க கருட சேவை வெகு விமரிசையாக நடைபெற்றது. IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. சென்னையில் இப்போட்டி பிற்பகல் 3:30 தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: நேயர் விருப்பம். இன்றைய நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில நம்மளுடன் பேச தயாரா இருக்கும் நேயர் அம்மா, உங்களை பற்றி அறிமுகம் நீங்களையும் கொடுத்துருங்களேன்.
1: வணக்கம்ப்பா, நான் தேனில இருந்து சொர்ணலதா பேசுறேன். அனைவரும் நலமா இருக்கீங்களா? நான் ஒரு இல்லத்தரசிப்பா, 18 ஆண்டுகளா வந்து நான் அண்டித்தோடு வியாபாரம் பார்த்தேன். அதாவது அண்டித்தோடுனா முந்திரி பருப்பு இருக்குல்ல, அதை ஓடுல இருந்து எடுத்து எரிபொருளா கொடுக்குறப்ப 2 ஆண்டுகளா அதை செய்யாம இப்ப இல்லத்தரசியா இருக்கேன்ப்பா.
0: ரொம்ப நல்லதுமா. இன்னைக்கு நேயர் விருப்பம் நிகழ்ச்சியின் முதல் பாடல், உங்களுக்கு பிடித்த பாடலை எந்த பாடல் கேட்கலாம்?
1: என் பேத்திக்காக இந்த பாட்டுப்பா. கனா படத்துல இருந்து வாயாடி பெத்த பிள்ளை.

எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ் ராமேஸ்வரம், எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் நேயர் விருப்பம் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கும் நேயர்களே. இன்றைய நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் நம்மளுடன் இணைந்திருக்கிறார் ஸ்வர்ணலதா அவர்கள். வணக்கம்மா. முதல் பாடலை தொடர்ந்து உங்களின் மனம் கவர்ந்த

0: பாடல் அப்படின்னா எந்த பாடல் கேட்கலாம்?
1: எனக்கு பிடித்த பாடல்னா பேரன் பிறந்த புதுசுல அந்த பாட்டு கேட்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கும். சத்தம் போடாதுல இருந்து அழகு குட்டி செல்லம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. இது நேயர் விருப்பம். வணக்கமா, தொடர்ந்து உங்க பேரம் பேத்தி மீது உள்ள அன்பின் உதாரணமா பாடல் கேட்டாச்சு. இதுல இருந்தே தெரியுது உங்க குடும்பத்தின் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்கன்னு. உங்கள் குடும்பத்தை பற்றிய ஒரு சில வார்த்தைகள் எங்களுக்காக.
1: வணக்கம்ப்பா. என்னோட குடும்பத்துல கணவர் இறந்து 20 வருஷம் ஆச்சு. என் குழந்தைய வந்து பொண்ணு ஒண்ணு பையன் ஒண்ணு. பொண்ணுக்கு கல்யாணம் முடிச்சுட்டேன், பையன் நம்பளதான் வேலை பாக்குறான்.
0: சூப்பரா சொன்னீங்கம்மா. தொடர்ந்து உங்கள் மனம் விரும்பும் பாடல் என்ன கேட்கலாம்?
1: எனக்கு சைவம் படத்துல இருந்து அழகே எதுவும் அழகே அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும்ப்பா.

0: எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் நேயர் விருப்பம் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டே இருக்கோம். நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்மளுடன் யார் இருக்காங்க அப்படின்னா தேனி ஸ்வர்ணலதா. அவங்களோட விருப்ப பாடலா தான் கேட்டுட்டே இருக்கோம். வணக்கம்மா, உங்களின் பொழுதுபோக்கு அப்படின்னா என்ன சொல்லுவீங்க?
1: பொழுதுபோக்குனா புஸ்தகம் படிப்பேன்ப்பா, கோலங்கள் போடுவேன். இதுனா வைரமுத்து அவங்க எழுதின கள்ளிக்காட்டு இதிகாசமும் கருவாசி காவியமும் பிடிக்கும்.
0: அருமையா சொன்னீங்கம்மா. உங்க விருப்ப பாடலை அடுத்த பாடல் என்ன கேட்கலாம்?
1: அடுத்த பாடல் வந்து பாமாவஜயத்துல இருந்து வரவு எட்டனா செலவு பத்தனா அந்த பாட்டுக்கு.
2: வரவு எட்டனா செலவு பத்தனா அதிகம் ரெண்டனா கடைசியில் துந்தனா.

0: எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகஹெர்ட்ஸில் கேட்டுட்ருக்கோம் நேயர் விருப்பம். உங்களுக்கும் வானொலிக்குமான தொடர்பு, அதை பற்றி நம்ம நேயர்கள்ட்ட பகிர்ந்துக்கங்களேன்.
1: நாங்கள் சின்ன பிள்ளையிலேருந்தே வானொலி கேட்டுக்கிட்டே இருக்கோம்ப்பா. இலங்கை வானொலி கேட்டிருக்கோம், நம்ம திருச்சி வானொலி, திருநெல்வேலி, கோயம்புத்தூர், சென்னை வானொலியெல்லாம் கேட்டு.
0: சந்தோஷம்மா. அடுத்த உங்கள் மனம் கவர்ந்த பாடல் என்ன கேட்கலாம்?
1: அக்னி சாட்சியிலேருந்து அடி கண்ணம்மா அமைதி என்னம்மா, அந்த பாட்டு கொடுத்துங்க.

ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸில் ஒருபட பாடல்கள் நிகழ்ச்சி. இன்றைக்கு ஒருபட பாடல்கள் நிகழ்ச்சியில் எந்த படத்துலேருந்து பாடல் கேட்க போகிறோம் அப்படின்னா, இட்லி கடை படத்தில் இருந்தாங்க பாடல் கேட்க போகிறோம். தனுஷ் நடித்து இயக்கிய திரைப்படம் தான் இட்லி கடை.

0: ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸில் நேயர்களே, தோழிகள் மட்டுமே பங்கு பெற்று தங்கள் மனம் விரும்பிய பாடலை கேட்டு மகிழும் நேரமாக வலம் வர காத்திட்டே இருக்கு ஸ்நேகிதி நிகழ்ச்சி. ஸ்நேகிதிகளே, நீங்கள் பங்கு பெறலாம். பங்கு பெற்று உங்கள் மனம் விரும்பிய புதிய மற்றும் அனைத்து விதமான பாடல்களையும் கேட்டு மகிழலாம். 25, 30, 170 அறிமுக தோழிகளும், 25, 30, 171 அனைத்து தோழிகளும் வரலாம். 0452 என்ற மதுரையின் முன்னிணைப்பை தொட்டு இப்போ இணைப்பில் இணைய காத்திருக்கும் தோழி வருக. வணக்கம்.
1: வணக்கம் சகோதரிக்கு.
0: வணக்கம். சொல்வது
1: தேனில சொன்னதான், நலமா இருக்கீங்களா? அனைவரும்
0: எல்லாரும் நலமா இருக்கோங்கம்மா. சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்கலாம்? உங்களுக்காகவும் நம்ம நேயர்களுக்காகவும் கேட்கலாம். கேட்பதற்கு முன்னால் கேட்டுவிடலாம் சிறு விளம்பர இடைவேளை.
2: அப்பப்பா பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
3: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடை பத்தி தானே சொல்றீங்க?
2: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்.
3: பர்னிச்சருக்குன்னு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.

உலகத்தில் சிறந்தது எது? எது? எது? எது? உலகத்தில் சிறந்தது எது? ஓர் உருவம் இல்லாதது எது?

தருவதுண்டு, அசலுக்கு மேலும் வளர்வதுண்டு, நாட்டுக்கு நாடு பெறுவதுண்டு, நல்ல நல்ல திட்டங்களும் வருவதுண்டு. அது இல்லை என்றால் எதுவும் இல்லை, தொழில் இல்லை முதல் இல்லை கடனும் இல்லை, சொல்ல போனால் உலகம் எங்கும் வரவில்லை.

0: வட்டி வட்டி வட்டி.
1: அடுத்தபடியாக மிஸ் லதா.

பாசித்த முகம் பார்த்து பதரும் நிலை பார்த்து பழம் தரும் சோலை அது இருக்கும் பிடி சோறு தனக்கென்று எண்ணாமல் கொடுக்கின்ற கோவில் அது இருக்கும் பிடி சோறு

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4-2 ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

0: சிநேகிதி நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள் நேர்களே. ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸில் இப்பொழுது இணைப்பில் காத்துட்டு இருக்கக்கூடிய தோழி வருக. வணக்கம்.
1: வணக்கம் தோழிக்கு.
0: வணக்கம். சொல்வது
1: ராணி, தேனி வந்து நல்லா இருக்கீங்களா? எல்லாரும்
0: நிலையத்துல எல்லாருமே நலமா இருக்கும். சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்கலாம்?
1: எனக்கு சொல்லாதே யாரும் கேட்டால் படம்.
0: நாங்க சொல்ல மாட்டோம் யாரு கேட்டாலும்.
1: கேட்டது கிடைத்தது கோடிக்கணக்கு, கத்தாய் பூத்தது நான் இந்த ராட்டிலே இன்னொரு ராஜா தான் அந்த பாடல்தான்.
0: நன்றி நன்றி, ரொம்ப அருமையா பாடுனீங்க. உங்களுக்காகவும் நம்முடைய நேயர்கள் அனைவருக்காகவும் இதோ காற்றலையில்

நாட்டிலே இன்னொரு ராஜாதான், கேட்டது கிடைத்தது கோடிக்கணக்கில், போட்டது முளைத்தது கொத்து கொத்தை பூத்தது. நான் இந்த நாட்டிலே இன்னொரு

0: நேரம் 12:15 இணைந்திருக்கிறீர்கள் நேர்களே. ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில் ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹெர்ட்ஸில் அடுத்ததாக இணைப்பில் இணையக்கூடிய சகோதரி வருக. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் சொல்வது.
1: கமலா பேசுறேன்.
0: சொல்லுங்கம்மா, என்ன பாட்டு கேட்கலாம் நிகழ்ச்சியில?
1: குங்குமம் படத்துல இருந்து சின்ன சிறிய ஒன்னு கிளிகள் என்னத்தை சொல்லுதம்மா, அந்த பாட்டு.
0: நன்றி இணைப்பில் இருந்ததற்குமா. உங்களுக்காகவும் நம்முடைய நேர்கள் அனைவருக்காகவும் இதோ காற்றலையில்

0: கிளம்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரோ, நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.

0: सुरक्षा स्कीम के टेलीलॉ न्याय बंधु कानूनी साक्षरता एवं जागरूकता कार्यक्रम से जुड़े कानूनी सहायता टेलीलॉ के टोल फ्री नंबर 1-4-4-5-4 और वेबसाइट www.tele-law.in से प्राप्त की जा सकती है।
1: ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இணைந்திருக்கிறீர்கள் நேர்களே. சிநேகிதியே நிகழ்ச்சியில் சகோதரிகள் வளம் வந்துகிட்டே இருக்காங்க. அவங்களுடைய பாடல்கள் கேட்டு மனம் விரும்பிய பாடலை கேட்டு மகிழ்ந்துட்டு இருக்காங்க. இப்போ அந்த வகையில நம்மளோட இணைப்பில் காத்துட்டு இருக்கக்கூடிய சகோதரி வருக, வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க? நீங்களும் கம்மியா பேசுறீங்க, அப்புறம் நாங்களும் கம்மியா பேசுவோம், அப்புறம் நேயர்கள்லாம் வானொலியில கேட்கும் போது ரொம்ப சிரமப்படுவாங்க. சொல்லுங்க மாரு, சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம்?
2: செந்தமிழ் பாட்டு படம். அதுல போட்டுக்கு ஒரு பாட்டு இருக்கு, கேட்டுக்கம்மா, கேட்டு கொஞ்சம் காதில் வாங்கி போட்டுக்கம்மா, வெண்புறா வெண்புறா அந்த பாட்டு.
1: அருமை அருமை, ரொம்ப அழகா பாண்டீங்க, நன்றிங்கம்மா இணைப்பில் வந்ததற்கு. உங்களுக்காகவும் நம்முடைய நேர்கள் அனைவருக்காகவும்

0: 30 நிமிடத்தில் இணையக்கூடிய சகோதரி யார் எங்கிருந்து கேட்கலாம். வருக, வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: வணக்கம்மா, யார் பேசுறீங்க?
1: மதுரையிலிருந்து செல்வி.
0: சொல்லுங்கம்மா, என்ன பாட்டு கேட்கலாம்?
1: நன்றிங்கம்மா
0: இணைப்பில் வந்ததற்கு. நன்றிங்கம்மா. உங்களுக்காகவும் நம்மளோட நேயர்கள் அனைவருக்காகவும் பாடல் இதோ.

0: சிநேகிதிய நிகழ்ச்சியில் இப்பொழுது இனிய காத்திருக்கும் சகோதரி வர்க்க வணக்கம்.
1: வணக்கம்மா, நான் பரமக்குடில இருந்து ராஜேஸ்வரி பேசுறேங்கம்மா.
0: சொல்லுங்கம்மா, என்ன பாட்டு கேட்கலாம்?
1: நலமா இருக்கீங்களா?
0: நிலையத்துல எல்லாருமே நலமா இருக்கும்.
1: நாலு வரி மட்டும் தாயை பத்தி
0: சொல்லுங்க.
1: தாங்கி கொள்வதால் தாய் என்ற பெயரோ, பொறுத்து கொள்வதால் பூவையர் என்கிறார்களோ, தியாகம் செய்வதால் தையல் என்ற பெயரோ, மதியோடு செயல்படுவதால் மாதா என்று அழைக்கிறார்களோ அப்படின்னு எழுதியிருக்கேன்.
0: நன்றிங்கம்மா, ரொம்ப அழகான

0: நலமா இருக்கீங்களா?
1: நிலையத்துல எல்லாருமே நலமா இருக்கும்.
0: நாலு வரி மட்டும் தாய பத்தி
1: சொல்லுங்க.
0: தாங்கி கொள்வதால் தாய் என்ற பெயரோ, பொறுத்து கொள்வதால் பூவையர் என்கிறார்களோ, தியாகம் செய்வதால் தையல் என்ற பெயரோ, மதியோடு செயல்படுவதால் மாதா என்று அழைக்கிறார்களோ அப்படின்னு எழுதியிருக்கேன்.
1: நன்றிங்கம்மா, ரொம்ப அழகான வரிகள். பாடல் சொல்லிருங்க.
0: அத திருடா திருடா படம், புத்தம் புது பூமி வேண்டும், புத்தம் ஒரு வானம் வேண்டும், அந்த பாட்டு எல்லாருக்காகவும் உங்களுக்காகவும்.
1: நன்றிங்கம்மா இணைப்பில் வந்ததற்கு.
0: நன்றி.

0: ஏற்றுக்கொண்டனர். மேற்குவங்கம், அசாம் மற்றும் புதுச்சேரியில் பிஜேபிக்கு கிடைத்துள்ள வெற்றி மத்திய அரசின் திட்டங்கள் மீது மக்கள் கொண்டுள்ள நம்பிக்கையை வெளிப்படுத்துவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தாய்மொழியுடன் பிற மாநில மொழிகளை மாணவர்கள் கற்றுக்கொள்வதற்கு கோடைகால சிறப்பு பயிற்சி முகாம்கள் நாடு முழுவதும் நடத்தப்படும் என்று மத்திய கல்வி அமைச்சகம் அறிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் போதைப் பொருள் தடுப்பிற்கான 100 நாள் விழிப்புணர்வு இயக்கத்தில் 1 கோடிக்கும் மேற்பட்டோர் இணைந்துள்ளனர். IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். தமிழக முதலமைச்சராக திரு ஜோசப் விஜய் இன்று பதவியேற்றார். ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவருக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்புறுதியையும் செய்து வைத்தார்.
1: நான்
0: தாவேக்கா அமைச்சரவையில் பங்கேற்கும் 9 அமைச்சர்களுக்கும் ஆளுநர் பதவி பிரமாணமும் ரகசிய காப்புறுதியையும் செய்து வைத்தார். புதிய அமைச்சரவையில் திரு என் ஆனந்த், திரு ஆதவ் அர்ஜுனா, டாக்டர் கே ஜி அருண்ராஜ், திரு கே ஏ செங்கோட்டையன், திரு பி வெங்கடரமணன், திரு ஆர் நிர்மல்குமார், திரு ராஜ்மோகன், டாக்டர் டி கே பிரபு, செல்வி எஸ் கீர்த்தனா ஆகியோர் அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். பதவியேற்றுக் கொண்ட பின் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் 3 முக்கிய கோப்புகளில் கையெழுத்திட்டார். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 2 மாதங்களுக்கு 200 யூனிட் வரை கட்டணமில்லா மின்சாரம் வழங்குவதற்கான கோப்பிலும், சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை மற்றும் போதைப்பொருள் தடுப்பு சிறப்பு படை அமைப்பதற்கான கோப்புகளிலும் முதலமைச்சர் கையெழுத்திட்டார். பின்னர் உரையாற்றிய திரு ஜோசப் விஜய், மக்களுக்கான அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்க தமது தலைமையிலான அரசு முன்னுரிமை அளிக்கும் என்று தெரிவித்தார்.
2: இது உங்களுடைய ஆட்சி. பெண்கள் பாதுகாப்பு ரொம்ப ஸ்ட்ரிக்டா வச்சிருப்பேன். போதைப் பொருள் கலாச்சாரம், அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணும், என்னென்ன முயற்சிகள் எடுக்கணும், இன்னில இருந்து அதை நான் எடுப்பேன். நம்ம பசங்களை அதுல இருந்து காப்பாற்ற வேண்டியது நம்ம அரசனுடைய பொறுப்பு. அதே மாதிரி சட்டம் ஒழுங்கு, எல்லாருக்குமான பாதுகாப்பை நான் உறுதிப்படுத்துவேன். அது மாதிரி இந்த அடிப்படை விஷயங்கள், கல்வி, ரேஷன், மருத்துவம், குடிநீர், சாலை வசதி, பஸ் வசதி, இந்த மாதிரி விஷயங்கள்ல தான் என்னுடைய முழு முதல் கவனம் செலுத்தணும்னு எனக்கு தோணுது. பெண்கள், இளைஞர்கள், விவசாயிகள், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், உழைக்கிற மக்கள், மீனவர்கள் எல்லாருமே நம்ம அரசுல நல்லா இருப்போம்.
0: தமது கட்சி ஆட்சி அமைக்க உதவிய காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிகளின் தலைவர்களுக்கு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் நன்றி தெரிவித்துக் கொண்டார். புதிய அரசு பதவியேற்பு விழாவில் காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ராகுல்காந்தி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் திரு பேபி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய செயலாளர் திரு டி ராஜா, விடுதலை சிறுத்தைகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிகளின் தலைவர்களும் முக்கிய பிரமுகர்களும் கலந்து கொண்டனர். இந்நிலையில் தமிழக சட்டப்பேரவைக் கூட்டம் நாளை நடைபெறுகிறது. காலை 9:30 மணிக்கு தொடங்கும் பேரவைக் கூட்டத்தில் தற்காலிக சட்டப்பேரவைத் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள திரு கருப்பையா சட்டப்பேரவைக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள உறுப்பினர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பார். சட்டப்பேரவை உறுப்பினர்களின் பதவியேற்புக்கு பின் தாவேக்கா தலைமையிலான புதிய அரசிற்கான நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெறவுள்ளது. வரும் 13ஆம் தேதிக்குள் சட்டப்பேரவையில் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என்று ஆளுநர் உத்தரவிட்டுள்ளார். தமிழக முதலமைச்சராக பதவியேற்றுள்ள திரு ஜோசப் விஜய்க்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், தமிழக அரசு மேற்கொள்ளும் மக்களுக்கான திட்டங்களை நிறைவேற்ற மத்திய அரசு உதவிடும் என்று குறிப்பிட்டுள்ளார். மேற்குவங்கம், அசாம் மற்றும் புதுச்சேரியில் பிஜேபிக்கு கிடைத்துள்ள வெற்றி மத்திய அரசின் திட்டங்களின் மீதான மக்களின் நம்பிக்கையை வெளிப்படுத்தும் வகையில் அமைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பெங்களூருவில் இன்று பிஜேபி தொண்டர்களிடையே உரையாற்றிய அவர், புதிதாக மாநிலங்களில் பொறுப்பேற்றுள்ள பிஜேபி தலைமையிலான அரசுகள் சிறப்பான அரசு நிர்வாகத்தையும் பிரச்சினைகளுக்கு விரைந்து தீர்வு காணவும் பொருளாதார வளர்ச்சியிலும் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு மேற்குவங்கத்தில் பிஜேபி 10 இடங்களை மட்டுமே பெற்றதாகவும், தற்போது கட்சியின் மீது நம்பிக்கை அதிகரித்ததால் மாபெரும் வெற்றியை பெற முடிந்ததாகவும் அவர் தெரிவித்தார். அசாம் மாநிலத்தில் 3வது முறையாக பிஜேபிக்கு மக்கள் வாய்ப்பு அளித்துள்ளதாகவும் அவர் கூறினார். கேரள மாநில சட்டப்பேரவை தேர்தல்களிலும் கடந்த தேர்தலை விட 3 இடங்கள் கூடுதலாக பெற்றுள்ளது மக்களின் நம்பிக்கையை வெளிப்படுத்துவதாக பிரதமர் தெரிவித்தார். காங்கிரஸ் கட்சி மகளிர் இடஒதுக்கீட்டு மசோதாவிற்கு எதிராக வாக்களித்து அவர்களுக்கு துரோகம் இழைத்து விட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். அமெரிக்க ஈரான் போர் சூழல் காரணமாக உலக அரசியலில் ஏற்பட்டுள்ள சவால்களை எதிர்கொள்வதற்கு நாட்டு மக்கள் மத்திய அரசுக்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டார். இதனைத் தொடர்ந்து வாழும் கலை பயிற்சி மையத்தின் 45வது ஆண்டு கொண்டாட்டங்களில் கலந்து கொண்டு சர்வதேச பயிற்சி மையத்தையும் பிரதமர் தொடங்கி வைத்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. தமிழ் மொழியுடன் இதர மாநில மொழிகளையும் மாணவர்கள் கற்றுக்கொள்வதற்கு கோடைக்கால பயிற்சி முகாம்கள் நாடு முழுவதும் நடத்த மத்திய

0: தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். தமிழக முதலமைச்சராக திரு ஜோசப் விஜய் இன்று பதவியேற்றார். அவருடன் 9 அமைச்சர்களும் பதவி

0: கல்வி அமைச்சகம் முடிவு செய்துள்ளது. இது தொடர்பாக அந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஒவ்வொரு மாநிலத்திலும் நடைபெறும் இந்த முகாம்களில் வேற்று மாநில மொழிகளை மாணவர்கள் கற்றுக்கொள்ளவும், சொற்களை அமைக்கவும், பேசுவதற்கும் எழுதுவதற்கும் பயிற்சி அளிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தில் இந்திய சைகை மொழியையும் இணைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய கல்விக் கொள்கையின் ஒரு பகுதியாக இந்த திட்டத்தை மத்திய கல்வி அமைச்சகம் செயல்படுத்தி வருகிறது. கடந்த ஆண்டு இறுதியில் மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் இதனை தொடங்கி வைத்தார். வெப்ப அலை மற்றும் வெள்ளப்பெருக்கு போன்ற இயற்கை பேரிடர்களை எதிர்கொள்வதற்கான தயார் நிலை குறித்த ஆய்வுக் கூட்டம் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. இந்த ஆய்வுக் கூட்டத்தில் இயற்கை பேரிடர் குறித்த முன்கூட்டிய அறிவிப்பை வெளியிடுவதற்கான அமைப்புகள், மீட்பு பணிகள், பல்வேறு முகமைகளுக்கு இடையே ஒருங்கிணைந்த செயல்பாடுகள், உயிர் சேதம் மற்றும் பொருட்சேதத்தை குறைப்பதற்கான நடவடிக்கைகள் குறித்து ஆய்வு செய்யப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நதிநீர் மேலாண்மை, முக்கிய உட்கட்டமைப்பு திட்டங்கள் மற்றும் வானிலை முன்னறிவிப்பு குறித்த அறிவியல் பூர்வ மேம்பாட்டு நடவடிக்கைகள் உள்ளிட்ட பல்வேறு பாதுகாப்பு அம்சங்கள் குறித்தும் இதில் விவாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஜம்மு காஷ்மீரில் போதைப்பொருள் தடுப்பிற்கான 100 நாள் விழிப்புணர்வு இயக்கத்தில் 1 கோடிக்கும் மேற்பட்டோர் இணைந்துள்ளதாக யூனியன் பிரதேச அரசு தெரிவித்துள்ளது. போதைப்பொருள் தடுப்புச் சட்டத்தின் கீழ் 646 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதுவரை 123 போதைப்பொருள் தடுப்பு விழிப்புணர்வு முகாம்கள் நடத்தப்பட்டுள்ளது. அரசு துறைகள், சமுதாய அமைப்புகள், கல்வி நிறுவனங்கள் ஆகியவை இணைந்து இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நடத்தி வருகின்றனர். நாகாலாந்தில் மத ரீதியான மற்றும் தன்னார்வ நிறுவனங்கள் தொடர்பான விளம்பரங்களை பொதுவெளியில் வைப்பதற்கு அம்மாநில அரசு தடை விதித்துள்ளது. இது தொடர்பாக அம்மாநில அரசு பிறப்பித்துள்ள உத்தரவில் தனியார் மற்றும் பொது போக்குவரத்து வாகனங்களில் இதுபோன்ற விளம்பரங்கள் இடம்பெறக்கூடாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மோட்டார் வாகன சட்டப்படி இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த உத்தரவின் அடிப்படையில் விளம்பரங்களை அகற்றாத தனிநபர் மற்றும் நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் நாகாலாந்து அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஜனநாயகத்தை வலுப்படுத்த ஒவ்வொரு வாக்காளரும் தனது வாக்குரிமையை தவறாமல் பயன்படுத்த வேண்டும் என்று தலைமை தேர்தல் ஆணையர் திரு யானேஷ்குமார் தெரிவித்துள்ளார். திருப்பதியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மேற்குவங்கம், கேரளா, அஸ்ஸாம், தமிழகம் மற்றும் புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தல்கள் சிறப்பாக நடந்து முடிந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். 2 நாள் பயணமாக திருப்பதி சென்றுள்ள திரு யானேஷ்குமார் இன்று காலை திருமலை திருப்பதி ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கோவிலில் வழிபாடு செய்தார். ரஷ்யா உக்ரைன் இடையேயான மோதல் விரைவில் முடிவுக்கு வரும் என்று ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புதின் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், உக்ரைனுடனான நிரந்தர அமைதி ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்ட பின்னரே அந்நாட்டு அதிபர் திரு ஜெலன்ஸ்கியுடன் பேச்சுவார்த்தை நடத்த முடியும் என்று தெரிவித்துள்ளார். இதனிடையே ரஷ்யாவின் செஞ்சதுக்கத்தில் நடைபெற்ற வெற்றி தின அணிவகுப்பை ஒட்டி 3 நாட்களுக்கு போர் நிறுத்தம் செய்வதென இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டுள்ளன. குஜராத் மற்றும் ராஜஸ்தான் மாநிலங்களில் 2 நாட்களுக்கு அனல் காற்று வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இரவு நேரங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு வெப்பமான சூழல் நிலவக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடகிழக்கு மாநிலங்களில் அடுத்த 7 நாட்களுக்கு வெப்பநிலை படிப்படியாக உயரக்கூடும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு, கேரளம், புதுச்சேரி, காரைக்கால், மாகே உள்ளிட்ட பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் கூறியுள்ளது. வடகிழக்கு மாநிலங்கள், அந்தமான் நிக்கோபார் தீவுகள், ஆந்திரா மற்றும் மேற்கு வங்கத்தில் இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. சென்னையில் இப்போட்டி பிற்பகல் 3:30 தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியில் இன்று மாலை 5 மணிக்கு நடைபெறவுள்ள ஆட்டத்தில் கேரள அணி மொஹமதன் அணியையும், 7:30 நடைபெறவுள்ள மற்றொரு ஆட்டத்தில் சென்னை அணி ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணியையும் எதிர்கொள்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழக முதலமைச்சராக திரு ஜோசப் விஜய் இன்று பதவியேற்றார். அவருடன் 9 அமைச்சர்களும் பதவியேற்றுக் கொண்டனர். மேற்குவங்கம், அசாம் மற்றும் புதுச்சேரியில் பிஜேபிக்கு கிடைத்துள்ள வெற்றி மத்திய அரசின் திட்டங்கள் மீது மக்கள் கொண்டுள்ள நம்பிக்கையை வெளிப்படுத்துவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தாய்மொழியுடன் பிற மாநில மொழிகளை மாணவர்கள் கற்றுக்கொள்வதற்கு கோடைகால சிறப்பு பயிற்சி முகாம்கள் நாடு முழுவதும் நடத்தப்படும் என்று மத்திய கல்வி அமைச்சகம் அறிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் போதைப்பொருள் தடுப்பிற்கான 100 நாள் விழிப்புணர்வு இயக்கத்தில் 1 கோடிக்கும் மேற்பட்டோர் இணைந்துள்ளனர். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9
2: FM ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள். நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4-2 ஆட்டக்கழம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ. இந்தியாவின் நம்

0: நிகழ்ச்சியில் பங்கு பெற முயற்சித்த கேட்டு சுவைத்த அத்தனை நெஞ்சங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். அபிகா, மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். பண்பலையில் தொடர்வது பாரதிய சேனா.
1: நமஸ்கார், மை ஹூ கைலாஷ் கேர் ஒரு ஆகாஷ்வாணி கே சபி ஸ்ரோதாவோ கோ மேரா

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இணைந்திருக்கிறீர்கள் வசந்தகானம் நிகழ்ச்சியோடு. காலத்தால் அழியாத காவிய கானங்களின் தொகுப்பாய் வசந்த கானங்களில் இன்று நாம் முதலில் கேட்க போகும் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் மாயாபசார்.

ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸோடு இணைந்திருக்கிறீர்கள். நேர்களை வசந்த கானங்கள் நிகழ்ச்சியில் நம் மனதை விட்டு நீங்காத காவிய கானங்களின் தொகுப்பாய், நாம் மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் பாடல்களின் தொகுப்பாய் வளம் வந்து கொண்டிருப்பது வசந்த கானங்கள்.

மீண்டும் மீண்டும் கேட்க தோண்டும் பாடல்களின் தொகுப்பாய் வசந்த கானங்கள் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். நேர்களே, ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. அடுத்ததாக நாம் கேட்க போகும் பாடலிடம் பெற்ற திரைப்படம் மணிமகுடம்.

அறியாத காவிய கானங்களோடு இணைந்திருக்கும் நேரம் 1:21. ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 அடுத்ததாக வசந்த கானங்கள் தரப்போகும் பாடல். இடம்பெற்ற திரைப்படம் மகாலட்சுமி, 1960 வெளிவந்த படம்.

கானங்கள் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள் நீர்களே. 2:15 இருக்கு கவிதை அரங்கம் நிகழ்ச்சி இடம்பெற காத்திருக்கிறது. அதனை தொடர்ந்து 3 மணிக்கு மெல்ல மெல்ல மெல்லிசையால் நம் மனங்களை தாளாட்ட மெல்ல வரும் பாட்டு இடம்பெற காத்திருக்கிறது. அதனை தொடர்ந்து 4:02 வசந்தன்கோ வழங்கும் ஆட்டக்கழகம். அதனை தொடர்ந்து 4:30 நம் பண்பலையின் ஆட்டக்கழகம் நிகழ்ச்சி இடம்பெற காத்திருக்கிறது. என்ன சுவாரஸ்யமான விளையாட்டு விளையாடப்படும் காத்துக்கிட்டே இருங்க. தொடர்ந்து நம் பண்பலையின் நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ்ந்திருங்கள். ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலையின்

0: அமிதமான மதிய வேளைக்கு இதமான பாடல்களோடு இணைந்திருக்கிறது நம் மனமும் செவியும். ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. வசந்த கானங்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக நாம் கேட்க போகும் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் வாழ்க்கை படகு.
1: ஆண்டவன் புண்ணியத்தில் நீயாவது எப்போது இந்த புன்னகையோடவே இருடா என் கண்ணே.

கேட்டு நீங்கள் காவிய கானங்களின் தொகுப்போடு இணைந்திருக்கிறீர்கள். வசந்த கானங்கள் நிகழ்ச்சிகள் ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9.

விதமான மதிய விலைக்கு இதமாக பாடல்களை அள்ளி தந்தது இன்றைய வசந்த கானங்கள் நிகழ்ச்சி. நிகழ்ச்சி பிடித்திருக்கும் என்ற நம்பிக்கையில் விடைபெறுகிற நிகழ்ச்சியை பற்றிய கருத்துக்களை எழுதி அனுப்பலாம் காற்றில் உரையும் கடித மலர்கள் நிகழ்ச்சிக்கு. பண்பலையில் தொடரும் நிகழ்ச்சியாக கேட்கலாம். அதற்கு முன்னதாக கேட்டுவிடலாம் 1:45 மாநில செய்திகள். மாநில செய்திகள் வரும் வரை இணைந்திருங்கள் காற்றலையோடு.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள். வாசிப்பவர் ஆனந்தி முத்தையன். தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டின் புதிய முதலமைச்சராக திரு ஜோசப் விஜய் இன்று பதவியேற்றார். மகளிர் பாதுகாப்பு, போதைப்பொருள் தடுப்பு நடவடிக்கைகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்று அவர் உறுதியளித்தார். தமிழக முதலமைச்சருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ள பிரதமர் திரு நரேந்திரமோடி, மாநில அரசுக்கு மத்திய அரசு துணை நிற்கும் என்று கூறியுள்ளார். தமிழகத்தின் வளர்ச்சிப் பாதை தொடர திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, தூத்துக்குடி, நெல்லை உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸை இன்று பிற்பகல் எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். தமிழ்நாட்டின் புதிய முதலமைச்சராக தாவேகாவின் திரு ஜோசப் விஜய் இன்று பதவியேற்றார். சென்னை நேரு உள் விளையாட்டரங்கில் இன்று நடைபெற்ற விழாவில் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் தர்லேக்கர் திரு விஜய்க்கு முதலமைச்சராக பதவிப்பிரமாணமும் ரகசிய

0: காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். திரு விஜயுடன் திரு கே ஏ செங்கோட்டையன், திரு என் ஆனந்த், திரு ஆதவ் அர்ஜுனா, டாக்டர் கே ஜி அருண்ராஜ், திரு பி வெங்கட்ரமணன், திரு ஆர் நிர்மல்குமார், திரு ராஜ்மோகன், டாக்டர் டி கே பிரபு, செல்வி கீர்த்தனா ஆகியோர் அமைச்சர்களாக பதவியேற்றனர். இதனைத் தொடர்ந்து விழா மேடையில் 2 மாதங்களுக்கு 500 யூனிட் வீட்டு மின் உபயோகிப்பாளர்களுக்கு 200 யூனிட் கட்டணமில்லா மின்சாரம் வழங்கப்படுவதற்கான ஆணையில் அவர் கையெழுத்திட்டார். தொடர்ந்து மகளிர் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் சிங்க பெண்கள் சிறப்பு அதிரடிப்படை அமைப்பதற்கும் போதைப்பொருள் தடுப்பு படை அலகுகள் உருவாக்குவதற்கான ஆணைகளில் முதலமைச்சர் கையெழுத்திட்டார். இதனைத் தொடர்ந்து விழாவில் பேசிய அவர், தமிழக அரசின் தற்போதைய நிதிநிலை குறித்த வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என்றார். தமிழ்நாட்டில் மகளிர் பாதுகாப்பு போதைப்பொருள் தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று கூறிய அவர், தேர்தல் வாக்குறுதிகள் படிப்படியாக நிறைவேற்றப்படும் என்றார். அரசு அமைப்பதற்கு ஆதரவளித்த காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர்களுக்கு முதலமைச்சர் நன்றி தெரிவித்துக் கொண்டார். இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சியின் திரு ராகுல்காந்தி, திரு செல்வ பெருந்தகை, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சித் தலைவர்கள், பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன், டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்ட அரசியல் தலைவர்கள் பங்கேற்றனர். தொடர்ந்து தலைமை செயலகம் சென்று தமது பணியை தொடங்கிய திரு விஜய்க்கு பல்வேறு துறைகளின் தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்தனர். தமிழக சட்டப்பேரவையின் தற்காலிக சபாநாயகராக சோழவந்தான் தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட திரு கருப்பையா நியமனம் செய்யப்பட்டுள்ளார். இதற்கான உத்தரவில் முதலமைச்சர் கையெழுத்திட்டார். புதிய சட்டப்பேரவை உறுப்பினர்களின் பதவியேற்பு நாளை நடைபெறுகிறது. அதனைத் தொடர்ந்து நாளை மறுநாள் சட்டப்பேரவை தலைவர் மற்றும் துணைத் தலைவருக்கான தேர்தல் நடைபெறுகிறது. திரு ஜோசப் விஜய் தலைமையிலான புதிய அரசு சட்டப்பேரவையில் தனது பெரும்பான்மையை வரும் புதன்கிழமைக்குள் நிரூபிக்க ஆளுநர் உத்தரவிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இதனிடையே முதலமைச்சரின் தனி செயலர்களாக திரு செந்தில்குமார், திருமதி லட்சுமி பிரியா ஆகியோரை நியமித்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. முதலமைச்சராக இன்று பொறுப்பேற்ற திரு விஜய்க்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். பிரதமர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், தமிழக மக்களின் நலனிற்காக மத்திய அரசு மாநில அரசுடன் இணைந்து செயலாற்றும் என்று கூறியுள்ளார். புதிய முதலமைச்சருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ள திமுக தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான திரு மு க ஸ்டாலின், தமிழ்நாட்டின் வளர்ச்சிப் பயணம் தொடர வாழ்த்துவதாக கூறியுள்ளார். முதலமைச்சர் திரு விஜயின் முதல் 3 அறிவிப்புகளை வரவேற்பதாகவும் திரு மு க ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். எடுத்த எடுப்பிலேயே அரசிடம் பணமில்லை என்று கூறாமல் ஆட்சித்திறனுடன் மக்களுக்கான திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார். அனுமதிக்கப்பட்ட வரம்பிற்குட்பட்டே தமிழகத்தின் கடன் அளவு இருப்பதாக சுட்டிக்காட்டியுள்ள திரு ஸ்டாலின், கடந்த 5 ஆண்டுகளாக கோவிட் பெருந்தொற்று சூழல், மழை வெள்ள பாதிப்புகள், நிதி பற்றாக்குறையின் மத்தியிலும் பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களை தமது அரசு நிறைவேற்றியதாக எடுத்துரைத்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை. மத்திய அரசின் திட்டங்கள் மற்றும் கொள்கைகளுக்கு மக்களின் ஆதரவு உள்ளதை மேற்குவங்கம், அஸ்ஸாம் மற்றும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் தேர்தல் வெற்றி எடுத்துக்காட்டுவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். பெங்களூருவில் பிஜேபி தொண்டர்களிடையே உரையாற்றிய அவர், நாட்டை முன்னேற்ற பாதையில் வழிநடத்தி செல்ல சிறந்த நிர்வாகத்துடன் கூடிய அரசின் அவசியத்தை வலியுறுத்தினார். பெங்களூருவில் வாழும் கலை அமைப்பின் 45ஆம் ஆண்டு கொண்டாட்டங்களில் பங்கேற்ற பிரதமர் இந்த அமைப்பின் புதிய தியான கட்டிடத்தையும் திறந்து வைத்தார். இன்று பிற்பகல் ஹைதராபாத் சென்றடையும் பிரதமர் அங்கு 9,400 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை இன்று தொடங்கி வைக்கிறார். புற்றுநோய் சிகிச்சையில் நவீன நுட்பங்களை கையாளும் சிந்து பல்துறை உயர் சிறப்பு மருத்துவமனையை நாட்டிற்கு அர்ப்பணிக்கிறார். நாடு முழுவதும் வெப்ப அலை மற்றும் மழை வெள்ளத்தை எதிர்கொள்வதற்கான தயார் நிலை குறித்து உயர்நிலை ஆய்வுக் கூட்டம் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. இயற்கை பேரிடர்கள் குறித்த முன்னறிவிப்பு, பாதுகாப்பு ஏற்பாடுகள், உயிரிழப்புகளை தடுத்தல் உள்ளிட்டவை குறித்து இக்கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்படும். இந்தியா டிரினிடாட் டொபாக்கோ இடையே இருதரப்பு உறவுகள் மேலும் வலுப்படுத்தப்படும் என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். அங்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள அவர், அந்நாட்டு பிரதமர் கம்லா பிரசாத் விசசார் உடன் இணைந்து வேளாண் துறை சார்ந்த திட்டங்களை தொடங்கி வைத்த அவர், நிரந்தர செயற்கை உறுப்பு பொருத்தும் மையத்தையும் திரு ஜெய்சங்கர் தொடங்கி வைத்தார். கோடை விடுமுறையின்போது நாடு முழுவதும் உள்ள பள்ளிகளில் பாரதிய பாஷா கோடை முகாம் 2026 நடத்த மத்திய கல்வி அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. இந்த ஒருவார கால முகாமில் சுய அறிமுகம், சொல்லகராதி உருவாக்கம், கலாச்சாரத்தை போற்றுதல், தகவல் தொடர்பு கலந்துரையாடல் உள்ளிட்ட திறன்களை மேம்படுத்த பயிற்சிகள் வழங்கப்படும். தமிழ்நாட்டில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் விலக்கிக் கொள்ளப்பட்டதையடுத்து திருச்சி, அரியலூர், விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் மக்கள் குறைதீர் நாள் கூட்டம் நாளை நடைபெறும் என்று அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் தெரிவித்துள்ளனர். திருப்பத்தூரில் மக்கள் குறைதீர் நாள் கூட்டம் நாளை நடைபெறுவதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
1: தேர்தல் நடத்தை

0: விதிமுறைகள் மே 7 அன்று திரும்ப பெறப்பட்டுள்ளது. எனவே திருப்பத்தூர் மாவட்டத்தில் வாரந்தோறும் திங்கட்கிழமைகளில் நடைபெற்று வந்த மக்கள் குறைதீர்வு நாள் கூட்டம் நாளை முதல் தொடர்ந்து நடைபெறும் என பொதுமக்களுக்கு மாவட்ட நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பத்தூரிலிருந்து அனுராதா.
1: திருச்சி மாவட்டத்தில் பார்வை திறன் குறைபாடுடைய மாணாக்கருக்கு விடுதியுடன் கூடிய அரசு சிறப்பு பள்ளியில் சேர்க்கை நடைபெறுவதாக ஆட்சித்தலைவர் திரு சரவணன் தெரிவித்துள்ளார். தட்டை பயிறு சாகுபடியில் தொழில்நுட்ப பயன்பாடுகளின் மூலம் அதிக மகசூல் பெறலாம் என வேளாண் துறை விளக்கம் அளித்துள்ளதாக எமது மதுரை செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தட்டை பயிறு சாகுபடியில் விவசாயிகள் தொழில்நுட்பங்களை சரியாக கடைபிடித்து பயிரிட்டால் அதிக மகசூல் பெறலாம் என மதுரை மாவட்ட வேளாண்மை துறை தெரிவித்துள்ளது. ஒரு ஹெக்டேருக்கு 20 கிலோ விதை என்ற கணக்கில் தேவையான விதைகளை 550 கிராம் ரைசோபியம் நுண்ணீர் கலவையுடன் கலந்து விதைக்க வேண்டும் என்றும் விதைக்கு முன்பாக நிலத்தை நன்கு உழுது மண்ணை பண்படுத்த வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளது. இந்த தொழில்நுட்ப முறைகளை கடைபிடித்தால் அதிக மகசூல் கிடைக்கும் என்றும் விதைத்த 80 முதல் 90 நாட்களுக்குள் அறுவடை செய்து அதிக வருமானமும் பெறலாம் என்றும் மதுரை மாவட்ட வேளாண்மை துறை தெரிவித்துள்ளது. மதுரையிலிருந்து எஸ் ரகுராஜா.
1: திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் கோடை விடுமுறையொட்டி சுற்றுலாப் பயணிகள் கூட்டம் அதிகரித்துள்ளதால் அங்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் வெயில் வாட்டி வதைக்கும் நிலையில் கொடைக்கானலில் நிலவும் 15 முதல் 22 டிகிரி செல்சியஸ் வரையிலான குளுமையான காலநிலையை அனுபவிக்க அதிக அளவிலான சுற்றுலாப் பயணிகள் வருகை தந்த வண்ணம் உள்ளனர். குணா குகை, மன்னவனூர் சூழல் சுற்றுலா மற்றும் நகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ள ஏரியில் படகு சவாரி மேற்கொண்டும் ஏரியை சுற்றி சைக்கிள் சவாரி மேற்கொண்டும் சுற்றுலாப் பயணிகள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்து வருகின்றன. சுற்றுலாப் பயணிகளின் வருகை அதிகரிப்பால் மலைச்சாலைகளில் போக்குவரத்து நெரிசலும் காணப்படுகிறது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
1: தஞ்சை, திருவாரூர், மயிலாடுதுறை, நாகை, தூத்துக்குடி, கடலூர், புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், விருதுநகர், மதுரை, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஸ்ரீரங்கம் அருள்மிகு அரங்கநாத சுவாமி திருக்கோவில் சித்திரை தேரோட்டம் வரும் வியாழக்கிழமை நடைபெறுகிறது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் சென்னையில் இன்று மாலை 3:30 மணிக்கு நடைபெறும் ஆட்டத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸை எதிர்கொள்கிறது. பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெறும் முனைப்பில் சென்னை சூப்பர் கிங்ஸ் இன்று களமிறங்குகிறது. ராய்ப்பூரில் 7:30 மணிக்கு நடைபெறும் மற்றொரு போட்டியில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு மும்பை இந்தியன்ஸுடன் மோதுகிறது. ஷாங்காயில் நடைபெற்ற உலகக்கோப்பை வில்வித்தை 2ம் கட்ட போட்டியில் தீபிகா குமாரி, அங்கிதா பகத், கும்கும் மோகத் ஆகியோர் அடங்கிய இந்திய அணி தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியுள்ளது. இன்று நடைபெற்ற இறுதிப் போட்டியில் இந்தியா சீனாவை 5-4 என்ற கணக்கில் வென்றது. சீனாவில் நடைபெறும் 17 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து போட்டியில் இந்தியா இன்றிரவு உஸ்பெகிஸ்தானை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டின் புதிய முதலமைச்சராக திரு ஜோசப் விஜய் இன்று பதவியேற்றார். மகளிர் பாதுகாப்பு, போதைப்பொருள் தடுப்பு நடவடிக்கைகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்று அவர் உறுதியளித்தார். தமிழக முதலமைச்சருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ள பிரதமர் திரு நரேந்திரமோடி, மாநில அரசுக்கு மத்திய அரசு துணை நிற்கும் என்று கூறியுள்ளார். தமிழகத்தின் வளர்ச்சிப் பாதை தொடர திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, தூத்துக்குடி, நெல்லை உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸை இன்று பிற்பகல் எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேயர்களே, இப்பொழுது நாம் கேட்கலாம் சௌராஷ்டிரா பாடல்கள்.

0: நண்பர்களின் பாதையில் நாம் ஒன்றாக நடப்போம். ஒளியில் நனைந்த அந்த நாட்களை மீண்டும் ரசிப்போம். நினைவுகளை நெஞ்சில் ஏந்தி ஒளியை நாவில் கொண்டு இந்த இனிய பயணத்தை தொடங்கலாம். எழுத்தின் உலகிலும் மொழிபெயர்ப்பின் நுணுக்கங்களிலும் தன்னை கரைத்துக் கொண்டிருந்தாலும் மனதின் ஒரு மூலையில் என்றும் ஒலித்துக் கொண்டிருப்பது வானொலியின் இனிய நினைவுகளே என்கிறார். எழுத்தாளர் என்ற ஆழமும் மொழிபெயர்ப்பாளர் என்ற பார்வையும் கொண்ட இவர் வானொலியை வெறும் ஊடகமாக அல்ல, உணர்வுகளின் உறவாக நேசித்து சிறுவயது முதலே காலையின் பக்தி பாடல்களிலிருந்து இரவின் இலக்கிய நிகழ்ச்சிகள் வரை வாழ்க்கையின் பல தருணங்களோடு கலந்து கிடக்கும் வானொலியின் அனுபவங்களை நமக்காக பகிர்ந்து கொள்ள வருகிறார் எழுத்தாளர் மொழிபெயர்ப்பாளர் நிர்மலா குமார் அவர்கள்.
1: எனக்கும் வானொலிக்கும் ஒரு 55 வருஷ இணைப்பு இருக்குங்க. முதல் 5 வருஷங்கள் மழலையின் லைப்பில் வானொலி அவ்வளவு புரியல, அதனால் 55 வருடங்கள். எனக்கு வானொலியை அறிமுகப்படுத்தி அதில் ஈடுபட வைத்ததே என்னோட அம்மா. அம்மாவுக்கு வானொலி கேட்பதுதான் ஒரே பொழுதுபோக்கு. அப்பொழுதெல்லாம் இலங்கை வானொலி தான் வீட்டில் அதிகமாக ஒலிக்கும். அப்பா வந்தவுடன் திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் வீட்டு பட்டாசாலையின் பிரதான உறுப்பினராக செய்தியிலும் வேளாண்மை விடயங்களிலும் ஆரோக்கிய வழியிலும் தனி மனிதனாக கலக்கி கொண்டிருக்கும். அதனை தொடர்ந்து வரும் பாடல்கள் மனதிற்கு இதமாக இருக்கும். பக்தி பாடல்கள்ல எனக்கு வந்து ஈடுபாடு வந்ததுக்கு காரணமே காலையில இந்த 6 மணிக்கு எல்லா மத பாடல்களும் போடுவாங்க பாருங்க, அதை கேட்டு நான் அவ்வளவு அனுபவித்திருக்கிறேன். அப்போலாம் வானொலி அப்படின்னு ஒரு புத்தகம் விற்கப்படும், அது எவ்வளவு பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியாது. 15 நாளைக்கு ஒரு முறை அப்படின்னு நினைக்கிறேன், அதை தவறாம வாங்கிடுவேன். ஏன்னா எந்தெந்த நாள்ல எந்தெந்த நேரங்கள்ல என்னென்ன நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாகும் அப்படிங்கறது சரியா அங்க குறிப்பிடப்பட்டிருக்கும். இன்னும் நுணுக்கமா சொல்லணும்னா என்ன திரைப்படத்தில் என்ன பாடல்கள் வரும் அப்படிங்கறது கூட அதில் குறிப்பிடப்பட்டிருக்கும். அதை வச்சு எந்த நிகழ்ச்சியை பார்க்கலாம், எப்பொழுது பார்க்கலாம், நேரம் நமக்கு எப்போ கிடைக்கிறது அப்படின்னு வச்சு நான் நிறைய நிகழ்ச்சிகளை கேட்டிருக்கிறேன். எனக்கு அந்த வானொலி புத்தகம் மாதம் 2 அப்படின்னு நினைக்கிறேன், அதை வாங்கி நான் வைக்காத மாதங்களே இல்ல. பள்ளி நாட்கள்ல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, பொது அரங்கத்துல மதிய வேளையில ஒரு 1:30 நினைக்கிறேன், ஒரு 3-4 வகுப்புகள், ஒவ்வொரு வகுப்புலயும் ஒரு 5-6 செக்ஷன்ஸ் இருக்கும். இவ்வளவு பேரையும் ஒரு அரங்கத்துல உட்கார வச்சு பெரிய வானொலி பெட்டியை போட்டு அங்க வந்து கல்வி பற்றி நிகழ்ச்சி வரும். அந்த நிகழ்ச்சி நாங்கெல்லாம் ஒரு 1 மணி நேரம் கேட்கணும். அது ஒரு வித்தியாசமான ஒரு பயனுள்ள அனுபவமா இப்போ எனக்கு உணர முடியுது. வானொலி இன்னைக்கு வரைக்கும் என்னோட எங்க போனாலும் உடன் வர்ற எனது 3வது கையாக இருக்கிறது இந்த வானொலி பெட்டி தான். என்னோட வீட்டுல ஒவ்வொரு அறையிலும் ஒரு வானொலி இருக்கும். இப்போ ஊர் விட்டு ஊர் போகும்போது எனது அலைபேசியில் தரங்கிறக்கம் செய்யப்பட்ட அந்த ஏர் ரேடியோ இந்த செயலி மூலம் நமது நிகழ்ச்சிகளை தவறாமல் கேட்பது அமெரிக்காவில இருந்தாலும் சரி, ஐரோப்பாவில இருந்தாலும் சரி, எனக்கு இந்திய நாட்டுல இருக்கிற ஒரு உணர்வை கொடுத்துட்டே இருக்கும். அதுவும் இல்லாம இங்க நடக்கிற ஒவ்வொரு நிகழ்ச்சியும் என்னோட மனசுல அன்னைக்கு இருக்கிற நிகழ்வு எனக்கு தெரிய வந்திருக்கிறதுனால நான் எப்பொழுதும் வானொலியோட ஒரு தொடர்புடனேயே இருந்துகிட்டு இருக்கிறேன். நமது மாநிலத்துல உள்ள எல்லா அலைவரிசையும் நான் கேட்பேன். எனது பொழுதுபோக்கு அப்படிங்கறதையும் தாண்டி அதுல நான் அறிஞ்சு தெரிஞ்சு கொள்ளுகிற செய்திகள் எனது பல படைப்புகளுக்கு உதவுது அப்படின்னு நான் சொன்னா அதை மிகைப்படுத்தப்பட்டதா நினைக்க வேண்டாம், அதை மிகைப்படுத்தப்பட உண்மையாகும். நிகழ்ச்சிகளை கேட்பதோடு இல்லாமல் பல வானொலி நிகழ்ச்சிகள்ல வந்து நான் பங்கு கொண்டிருக்கேன். அது வந்து பெருமையா நான் நினைக்கிறது. ஒரு பக்கம் இருக்க எனக்கு நிறைய வாழ்க்கை பாடங்களை அது கத்துக் கொடுத்திருக்குதுன்னு நான் சொல்வேன். ஒரு நிகழ்ச்சியை எவ்வாறு நேர்த்தியாக கவனத்தோடு இருந்து அத்தியாவசியமற்ற கருத்துக்களை எவ்வாறு தவிர்க்க வேண்டும், நேர மேலாண்மை போன்றவற்றை வந்து கத்துக் கொடுத்தது வந்து இத்தகைய நிகழ்ச்சிகள்ல நான் பங்கெடுத்துக்கிட்டது தான். இதற்கிடையில என்னன்னா சில இந்தி பாடல்களும் இடையிடையே நம்ம நேரத்தை கொள்ளை கொள்ளும் அப்படிங்கிறது உண்மைதான். இரவு நேரங்களில் நிசப்தத்தை இசையாக்கும் அதிசயம் தான் இந்த வானொலி. காலம் மாறினாலும் குரல் நெருக்கம் மாறாத ஊடகம் வானொலி அப்படிங்கிறாங்க. சிறு வயதில் கேட்ட வானொலி அறிவிப்பாளர்கள், செய்தி வாசிப்பாளர்கள், அவர்களோட குரல்கள் இன்னைக்கு வரைக்கும் என்னோட செவிகள்ல ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. நான் தொலைக்காட்சி பார்ப்பது ரொம்ப குறைவு. புத்தகம் வாசிக்கும் போதும், எழுதும் போதும், நடைப்பயிற்சி மேற்கொள்ளும் போதும், சமைக்கும் போதும், உறங்க போகும் போதும் வானொலி ஒரு நெருங்கிய நண்பனாகவே இருந்து வருகிறது, இனியும் இருக்கும். காலம் மாறினாலும் குரல் நெருக்கம் மாறாத ஊடகம் வானொலி தாங்க. இந்த வானொலி தான் சொல்ல போனா என்னை பல நேரங்கள்ல சந்தோஷத்துல மிகவும் திளைக்க வைத்திருக்கிறது. ஒரு கவலையா இந்த டிப்ரெஷன் சொல்லுவாங்களே

0: இப்ப எல்லாம் பெரிய பெரிய வார்த்தைகள் சொல்றாங்க. அப்படிப்பட்ட சந்தர்ப்பங்கள்லயும் என்னை சாந்தப்படுத்துறதும் இந்த வானொலி தான். நான் திரைப்பட பாடல்கள் மட்டும் சொல்லல, குறிப்பா சொல்ல போனா அதுவா இதுவா அப்படின்னு இருக்கு. இந்த கோடை எஃப்எம்ல நிறைய விஷயங்கள் நம்ம கத்துக்கலாம், அதுலயும் இருக்கு சில அறிவு சார்ந்த விஷயங்கள். வளர்ந்த பிறகும் சில விஷயங்கள் தெரியாம இருக்க விஷயங்கள் நமக்கு வந்து பல வகையில உறுதுணையா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பலருடைய கருத்துக்களை நம்ம கேட்கும் போது தீட்டப்படாத வைரமா இருக்க நம்முடைய கருத்துக்கள் தீட்டப்பட்ட வைரமாகிறப்போ போன்ற ஒரு உணர்வு ஏற்படுது. வானொலி ஒரு சிறந்த நண்பன் தான், என்னைக்குமே என்னை கைவிடாத நண்பன் வானொலி தாங்க. 90ஆம் ஆண்டை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் இந்த ஆகாஷவாணி இந்த தருணத்தில் இந்த வானொலியை கேட்டு பலரும் பல வகையில மென்மேலும் உயர வேண்டும். பயக்காட்டுல சரி, ஏன் நிலவுக்கு போனா கூட இந்த செயலியை நம்ம பதிவிறக்கம் செஞ்சு அங்க போய் கூட கேட்கலாங்க. அவ்வளவு அற்புதமான சக்தி உடைய நம்முடைய நேரத்தை மிகவும் சிறப்பாக, என்னோட நேரத்தை மிகவும் சிறப்பா எடுத்துட்டு போறது அப்படின்னா இந்த வானொலி தான். எல்லா நேரத்திலையும் எல்லா காரியத்திலும் என்னுடன் இருக்கும் இந்த வானொலி நண்பனுக்கு என் மனமார்ந்த நன்றி என்று நான் வந்து ஒரு தூரத்துல வச்சிட மாட்டேன். என்னோடு வாழ்ந்து வரும் என்னுடைய நிழல் போன்றது வானொலி.
1: மயக்கவியல் நிபுணராக எண்ணற்ற அறுவை சிகிச்சை அறைகளில் பணியாற்றியிருந்தாலும் வானொலி கேட்பதை மட்டும் நான் ஒருபோதும் நிறுத்தியதில்லை. தொழிலின் தீவிரத்துக்கும் வாழ்க்கையின் மென்மைக்கும் இடையே வானொலி பாலமாக இருந்ததை தனது அனுபவங்களின் வழியே பகிர்ந்து கொள்ள வருகிறார் மருத்துவர் மயக்கவியல் நிபுணர் லியோ அவர்கள்.
2: வணக்கம். வானொலிக்கு 90 என்ற தலைப்பு நமது நாட்டில் வானொலியின் மிகச்சிறந்த பங்களிப்பை எடுத்து கூறுகின்றது. நான் சிறுவயது முதல் எனது அம்மா இலங்கை மற்றும் திருச்சி வானொலியில் திரைப்பட பாடல்கள், விவசாய குறிப்புகள், நாடகம், ஒளிச்சித்திரம் என்று பல நிகழ்ச்சிகளை கேட்கும் பொழுது நானும் சிறுவனாக விளையாடி கொண்டே கேட்டிருக்கிறேன். கடந்த சில வருடங்களாக காலையில் மருத்துவமனைக்கு புறப்பட்டு காரில் செல்லும் பொழுது இன்று ஒரு தகவல், வசந்த அழைப்பு போன்ற நிகழ்ச்சிகளை தவறாமல் கேட்டு வருகின்றேன். எனது காரில் இந்த வானொலியோடு நான் பயணிக்கும் போது 30 முதல் 40 நிமிடங்கள் மிகவும் இனிமையானது. நேயர்களின் எண்ணங்களை பாடலாக, கருத்தாக காற்றலையில் கரைத்து விடுகிறது இந்த வானொலி. நேயர்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பிற்கான தங்கள் கருத்துக்களை மிகவும் அருமையாக பதிவு செய்வது பாராட்டுக்குரியது. இந்த வானொலி நீடூழி பல்லாண்டு வாழ வாழ்த்துகிறேன். மேலும் இந்த நிகழ்ச்சிகளை மிகவும் நேர்த்தியாகவும் அழகு தமிழில் ஒளிபரப்பும் அறிவிப்பாளர்களுக்கு எனது நன்றியை கூறி மேலும் பல நல்ல நிகழ்ச்சிகளை நேயர்களுக்கு தொடர்ந்து தர வேண்டும் என்று வாழ்த்துகிறேன்.
3: பள்ளி மணி ஒலிக்கும் முன் கேட்ட காலை பாடல்கள், பாடம் முடிந்த பின் ரசித்த இலக்கிய நிகழ்ச்சிகள், செய்தி ஒளிபரப்புகளின் தெளிவு, நாடகங்களின் உணர்வு, இவை அனைத்தும் இவரின் வாழ்விலும் கற்பித்தலிலும் அழியாத தடம் பதித்திருக்கின்றன. மாணவர்களுக்கு தமிழை கற்றுக் கொடுத்த ஆசிரியராக இருந்தாலும் வானொலி அவருக்கே ஒரு வாழ்வு பாடசாலையாக இருந்தது என்பதை இவர் பகிரும் அனுபவங்கள் உணர்த்தவிருக்கின்றன. தனது வானொலி அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ள வருகிறார் தமிழாசிரியர் இரா திருமாறன் அவர்கள்.
4: 40 ஆண்டுகால நண்பனாக விளங்குவது வானொலி. அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு என்று சொல்வார்கள், அது வானொலிக்கு பொருந்தாது. இப்பொழுது அலைபேசி இல்லாமல் எப்படி வாழ முடியாதோ அதுபோல வானொலியில் நாடகங்கள் கேட்காமல், பாடல்கள் கேட்காமல் எங்களால் இருக்க முடியாது. இன்றைய காலகட்டத்தில் காலை முதல் இரவு வரை பல்வேறு நிகழ்ச்சிகளை வழங்கி வருகிறது. குறிப்பாக கல்வி, உடல் நலம், மனநலம், மருத்துவம், சட்டம் என மக்களுக்கு தேவையான வாழ்வியல் சந்தேகங்களுக்கு தீர்வளிக்கும் மன்றமாக வானொலி திகழ்கிறது. எனக்கு பிடித்த நிகழ்ச்சி காலை மலர். தொடங்கும் போதே ஏதாவது ஒரு சிந்தனையை சொல்வாங்க, இது சாதாரண நாள் அல்ல, சாதனை புரிய வேண்டிய நாள் என்று. இப்படிப்பட்ட ஆர்வம் ஊட்டுகின்ற, ஊக்கமூட்டுகின்ற வார்த்தைகளை கேட்கின்ற பொழுது நமக்கும் அன்றைய நாள் நல்லா செய்யலாம், நல்லா பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தினை ஏற்படுத்தும். வரலாற்றில் இன்று என்று எடுத்துக்கொண்டால் மண்ணை விட்டு மறைந்தாலும் மனதை விட்டு அகலாத மா மனிதர்களுடைய வாழ்வியலில் தங்களுடைய வாழ்நாளில் என்ன சாதனைகளை புரிந்தார்கள் என்பதை எடுத்துச் சொல்லி அவர்களுடைய பிறந்த நாள், நினைவு நாளில் அவர்களை ஞாபகப்படுத்தி அவர்களை எப்படி புகழ் பெற்றார்களோ அதனை போல நாமும் புகழ் பெற வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை மக்கள் மனதில் விதைப்பதற்கு இந்த நிகழ்ச்சி ஒரு தூண்டுகோள்.

0: அமைந்திருக்கின்றது. அன்றாக நடைபெறுகின்ற செய்திகள், காய்கறி நிலவரங்கள், வானியல் வானிலை நிலவரங்கள் எல்லாவற்றையும் எடுத்துச் சொல்லி நேரடியாக செய்திகளை தெரிந்து கொள்வதற்கு பதிலாக காற்றலையில் தவழ்ந்து வருகின்ற வானொலிக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். தேனினும் இனியன செந்தமில் மொழியாய் செவியினில் விழுந்து மனதில் நுழைந்து உயிரினில் கலந்த உறவாக விளங்குவது வானொலி. காற்றினில் தவழ்ந்து எங்கள் காதுகளை குளிர வைக்கும் கீதமாய் தென்றலைப் போல தேனிசையை திசையெங்கும் தன் கிளைகளை பரப்பி வரும் வானொலி நிழலில் நாங்களும் இளைப்பாறி இருக்கின்றோம். அகவை 90 ஆன போதிலும் நரைவிழாத நங்கையாய் குரல் நெடுங்காத குமரியாய் வளம் வந்து என்றும் இளமையாய் உலா வந்து இனிமை புதுமையாய் நிகழ்ச்சிகளை நேர்த்தியாய் வழங்குகின்ற வானொலிக்கு என் வாழ்த்துக்கள்.
1: பயணங்கள் மனிதர்களுக்கு புதிய இடங்களை அறிமுகப்படுத்தினாலும் சில குரல்கள் மட்டும் வாழ்நாள் முழுவதும் நம்முடன் பயணம் செய்கின்றன. அப்படிப்பட்ட ஒரு இனிய துணையாக வானொலியை நேசித்து வானொலியோடு கொண்ட நெஞ்சார்ந்த பந்தத்தோடும் நம்முடன் இதோ நந்தகுமார் அவர்கள்.
2: பொதுவாக எங்களுடைய வாழ்க்கை வானொலியுடன் தொடர்பு கொண்டதுதான், வாழ்க்கையுடன் பின்னிடுதான். திருவாயு ஒளி உறப்பாகும் பக்தி பாடல்கள் எங்களை அதிகாலையில் எங்கள் துக்கத்திலிருந்து எழுப்பி பள்ளிக்கு செல்வது, கல்லூரிக்கு செல்வது, இந்த விஷயங்களை செய்து செய்தது. ஞாயிறு வரும் ஒளிபரப்பாகும் திரைப்படம் சார்ந்த ஒளிச்சித்திரம் எங்களுக்கு பிடிக்கும், நேயர்களுக்கும் பிடிக்கும். ஐயா தென்கொச்சி சுவாமியரனின் இன்று ஒரு தகவல் எங்களுக்கு மிகவும் பிடிக்கும். இப்படி இந்தியாவில் இந்த நிகழ்ச்சிகளுடன் நாங்கள் கலந்திருந்தாலும் அங்கேயும் எங்களுக்கு வானொலிக்கு மிக முதிகரமாக இருந்து வருகிறது. திருச்சி வானொலி ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சியில் எங்களுக்கு மிகவும் பிடிக்கும். அவர்கள் செய்த நிகழ்ச்சிகள் மிகவும் உயிரோட்டமானவை. சாதனை அழைத்து உரையாடும் வசந்த அழைப்புகள் எங்களுக்கு மிகவும் மிகவும் பிடிக்கும். அதைத் தொடர்ந்து பல்வேறு எழுத்தாளர்களை அழைத்து பேச வைப்பது, பல்வேறு மாவட்ட எழுத்தாளர்களை அழைத்து பேச வைப்பது, அவர்களுடைய சாதனைகளை உலகத்துக்கு காட்டுவது, குழந்தைகள் சாதனைகளை வெளிச்சம் போட்டு காட்டுவது போன்ற விஷயங்கள் செய்து வருகிறார்கள். அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். குறிப்பாக மேலும் மேலும் திருச்சி வானொலி நிலையம் பல்வேறு விஷயங்களை செய்து மேலும் வெற்றிகரமாக செயல் மனமாற வாழ்த்துகிறேன்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் ஒலி அலைகளில் ஒரு பயணம் தொகுப்பு. அமைப்பு பிரிசி. படைப்பு ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.

நேரம் மதியம் 2:30. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வர பண்பலை 100.9 கவிதை அரங்கம்.

கவிதையரங்கம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நேரம் 2:36. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வர பண்பலை 100.9. மழையின் துளி மண்ணில் பட்டு மண்வாசமாகும், அதுபோல மனதை தொட்ட பாசம் நேசமாகுமா?

கவிதையரங்கம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நேரம் 2:36. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வர பண்பலை 100.9. மழையின் துளி மண்ணில் பட்டு மண்வாசமாகும், அதுபோல மனதை தொட்ட பாசம் நேசமாகுமா?

நேரம் 2:42. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கவிதையரங்கம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். ஸ்பரிசத்தை தொட்டு சென்ற பருவக்காற்று பக்குவமாய் நேசத்தை சொல்லிவிட்டு செல்லலாமே.

வணக்கம். நான் கார்த்திக் நேத்தா, பாடலாசிரியர். நீங்க கேட்டு இருக்கிறது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3. தோழர்களே, அடங்க அன்போடு இந்த உலகத்தை அணுகுங்கள். நல்ல நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேளுங்கள்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வர பண்பலை 100.9 கவிதையரங்கம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நேரம் 2:49. கனவில் தோன்றியவை காட்சியில் கண்டால் மகிழ்ச்சிதானே?

0: நிறைவு பெற்றது கவிதை அரங்கம். தொடர்வது வானிலை அறிக்கை. சென்னை அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்.
1: கடந்த 24 மணி நேரத்தில் வானிலை தொகுப்பு. தமிழகத்தில் அநேக இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மிதமான முதல் கனமழை பெய்துள்ளது. திருநெல்வேலி மாவட்டத்தில் அதிகபட்சமாக 173.6 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. பதிவான குறிப்பிடத்தக்க மழை அளவுகள். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் 4.6 டிகிரி செல்சியஸ் வரை குறைந்தோம். ஒரு சில இடங்களில் 2-4 டிகிரி செல்சியஸ் வரை குறைந்தோம். ஏனைய தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலையில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதுமில்லை. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் இயல்பை விட மிக மிக குறைவாகவும், அநேக இடங்களில் இயல்பிலிருந்து 3-5 டிகிரி செல்சியஸ் வரை குறைந்தும் ஏனைய தமிழகத்தில் இயல்பை ஒட்டியும் இருந்தது. அதிகபட்ச வெப்பநிலை ஈரோடு மாவட்டத்தில் 35 டிகிரி செல்சியஸும், குறைந்தபட்சமாக கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் 22.6 டிகிரி செல்சியஸ் அளவும், கொடைக்கானல் பகுதியில் 11.5 டிகிரி செல்சியஸும் பதிவாகியுள்ளது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய இலங்கை பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி சுமார் 5.8 கிலோமீட்டர் உயரம் வரை நிலவுகிறது. இதன் காரணமாக ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் அடுத்த 48 மணி நேரத்தில் உருவாகக்கூடும். சுமார் 0.9 கிலோமீட்டர் உயரத்தில் வடக்கு உள்க

கர்நாடகா மற்றும் மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய இலங்கை பகுதிகளில் மேல் நிலவும் வளிமண்டல சுழற்சி வரை தெற்கு உள் கர்நாடகா மற்றும் தமிழகம் வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இன்று தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். திண்டுக்கல், மதுரை, தேனி, தென்காசி, விருதுநகர், திருநெல்வேலி, கன்னியாகுமரி, சிவகங்கை, ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய கனமழை பெய்யக்கூடும். நாளை அதாவது 11, 12, 13, 14, 15 ஆகிய தேதிகளில் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்சமாக வெப்பநிலை 24 மணி நேரத்தில் இன்று முதல் வரும் 14 தேதி வரை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைவு. இயல்பு நிலையிலிருந்து அதிகபட்ச வெப்ப அளவின் நிலை மாறுபாடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று மற்றும் நாளை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 34 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை: தமிழக கடலோர பகுதிகளில் இன்று முதல் வரும் 12 தேதி வரை தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். பதிவான இதர மழை அளவுகள்: திருநெல்வேலி 4 முக்கு, திருநெல்வேலியில் பெருங்குளம் மற்றும் ராமநாதபுரத்தில் ராமேஸ்வரம், எச்சன் விடுதி தஞ்சாவூர் மாவட்டம், பாம்பன் ராமநாதபுரம் மாவட்டம் ஆகிய இடங்களில் தலா 7 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. சென்னையில் வடபழனி, மகாலிங்கபுரம், செங்கற்பட்டு மாவட்டம், கள்ளக்குறிச்சி மாவட்டம், கலையநல்லூர் மற்றும் அரியலூர், பொதுப்பணித்துறை ஆகிய இடங்களில் தலா 4 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. மேலும் நீலகிரி மாவட்டம் பார்வூட், சிவலோகம், முகிலிவாக்கம், வெம்பக்கோட்டை, விருதுநகர் மாவட்டம், அயனாவரம் தாலுகா அலுவலகம் சென்னையில், பெருங்களத்தூர், புதுக்கோட்டை மாவட்டம், நீலகிரி, பார்சூட் ஆகிய இடங்களில் தலா 1 சென்டிமீட்டர் மழை அளவு பதிவாகியுள்ளது. வானிலை முன்னறிவிப்பு கேட்டீர்கள். நேரம் 3 மணி ஆவதற்கு சில

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள திரு விஜய்க்கு வாழ்த்து தெரிவித்துள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி, மாநிலத்தின் வளர்ச்சியை உறுதி செய்வதற்கு மத்திய அரசு மாநில அரசுடன் இணைந்து பணியாற்றும் என்று கூறியுள்ளார். தமிழகத்தில் முந்தைய திமுக அரசு கஜானாவை முழுமையாக காலி செய்துள்ளதாகவும், நிதிநிலை குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என்றும் திரு விஜய் தெரிவித்துள்ளார். மாநிலத்தில் உண்மையான சமூக நீதி மற்றும் மதச்சார்பின்மைக்கான அத்தியாயம் இன்று தொடங்கியுள்ளதாக முதலமைச்சர் கூறியுள்ளார். தமிழக அரசின் நிதிநிலை குறித்து கடந்த பிப்ரவரி மாத பட்ஜெட்டிலேயே கூறப்பட்டிருந்ததாகவும், அதன் பிறகுதான் தாவேக்க பல்வேறு வாக்குறுதிகளை வழங்கியதாகவும் திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். முதலமைச்சரின் தனிச் செயலாளர்களாக டாக்டர் செந்தில்குமார், திருமதி லட்சுமி பிரியா ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். சட்டப்பேரவையின் இடைக்கால பேரவைத் தலைவராக திரு கருப்பையா இன்று மாலை பதவியேற்க உள்ளார். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நாளை தொடங்குகிறது. முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள திரு விஜய்க்கு பிஜேபி, பாமக, அமமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். சிறுபான்மையினர் நலனை பாதுகாப்பதில் உறுதியுடன் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. திண்டுக்கல், மதுரை, தேனி, தென்காசி, விருதுநகர், திருநெல்வேலி, கன்னியாகுமரி, சிவகங்கை, ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சீனாவில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா ஒரு தங்கம், ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது.

மெக்சிகோ சர்வதேச சேலஞ்சர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வேலிஷெட்டி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை லக்னோ இடையேயான ஆட்டம் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ளது. இஸ்தான்புல் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டி இன்று தொடங்கியது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: மெல்லிசையால் நம் மனங்களையும் நம் செவிகளுக்கும் இதம் சேர்த்து மெல்ல மெல்ல நம் செவிகளுக்கு சுகம் சேர்க்க வருகிறது மெல்ல வரும் பாட்டு. ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9.

0: பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
1: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
0: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
1: பர்னிச்சருக்கு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
0: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
2: माननीय प्रधानमंत्री श्री नरेंद्र मोदी जी का देश के सभी एग्जाम वॉरियर्स के लिए विशेष संदेश.
3: परीक्षा एक ऐसा अवसर है और परीक्षा के लिए हेल्दी कंपटीशन की भावना हमारी तैयारी को और बेहतरीन बनाती
2: है. NCPCR आयोजित कर रहा है परीक्षा पर्व, जिसके लाइव सेशन के दौरान आप परीक्षा से संबंधित प्रश्न एक्सपर्ट से पूछ सकते हैं, जो कि 23 अप्रैल से 23 मई तक चलेंगे. अधिक जानकारी के लिए www.ncpcr.gov.in पर लॉग इन.
4: இசை கேட்டு இணைந்திருக்கிறீர்கள் நேர்களே, மெல்ல வரும் பாட்டு நிகழ்ச்சியோடு ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz.

0: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4-2 ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
1: நம் செவிகளுக்கும் மனதிற்கும் மெல்லிசையால் விருந்தளித்து கொண்டிருப்பது மெல்ல வரும் பாட்டு. ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இணைந்திருக்கிறீர்கள்.

மெல்லிசை கேட்டு மனதோடும் செவிகளுக்கும் இதமாய் தாளாட்டி கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெல்ல வரும் பாட்டு. மிதமான மதிய

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: மெல்லிசையோடு இணைந்திருக்கும் நேரம் 3:32. நம் மனங்களுக்கும் செவிகளுக்கும் இன்னிசையால் மெல்லிசையால் விருந்தழித்து கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9.

0: மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4:02 ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
1: மெல்ல மெல்ல மெல்லிசையால் நம் மனங்களுக்கும் செவிகளுக்கும் மெல்லிசையால் விருந்தளித்துக் கொண்டிருப்பது மெல்ல வரும் பாட்டு. ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz.

3:44 மெல்ல மெல்ல மெல்லிசையால் நம் மனங்களுக்கும் செவிகளுக்கும் இதம் சேர்த்து சுகமளித்து கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை. வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இன் மெல்ல வரும் பாட்டு.

நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4:02 ஆட்டக்கழம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் & கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோ. வசந்த் & கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.

நேர்களே, இதுவரை மெல்ல மெல்ல நம் செவிகளுக்கு இதம் சேர்த்தது மெல்ல வரும் பாட்டு. அடுத்ததாக கேட்கலாம் அதிரடியான ஆட்டக்கிழம். இன்றைக்கு என்ன கிழமாக வர காத்துட்டே இருக்கு? நீங்களும் காத்துக்கிட்டே இருங்க. 4-2 வரை இன்றைய மெல்லவரும் பாட்டு நிகழ்ச்சி பிடித்திருக்கும் என்ற நம்பிக்கையில் விடைபெறுகிறேன். அம்பிகா, நிகழ்ச்சியை பற்றிய கருத்துக்களை எழுதி அனுப்பலாம் காற்றில் வரும் கடித மலர்கள் நிகழ்ச்சிக்கு. மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி நேர்களே.

0: நான்கு மணி தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம், செய்தி சுருக்கம். வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள திரு விஜய்க்கு வாழ்த்து தெரிவித்துள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி, மாநிலத்தின் வளர்ச்சியை உறுதி செய்வதற்கு மத்திய அரசு மாநில அரசுடன் இணைந்து பணியாற்றும் என்று கூறியுள்ளார். தமிழகத்தில் முந்தைய திமுக அரசு கஜானாவை முழுமையாக காலி செய்துள்ளதாகவும், நிதிநிலை குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என்றும் திரு விஜய் தெரிவித்துள்ளார். மாநிலத்தில் உண்மையான சமூக நீதி மற்றும் மதச்சார்பின்மைக்கான அத்தியாயம் இன்று தொடங்கியுள்ளதாக முதலமைச்சர் கூறியுள்ளார். தமிழக அரசின் நிதிநிலை குறித்து கடந்த பிப்ரவரி மாத பட்ஜெட்டிலேயே கூறப்பட்டிருந்ததாகவும், அதன் பிறகுதான் தாவேக பல்வேறு வாக்குறுதிகளை வழங்கியதாகவும் திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். முதலமைச்சரின் தனிச் செயலாளர்களாக டாக்டர் செந்தில்குமார், திருமதி லட்சுமி பிரியா ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். சட்டப்பேரவையின் இடைக்கால தலைவராக திரு கருப்பையா இன்று மாலை பதவியேற்க உள்ளார். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நாளை தொடங்குகிறது. முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள திரு விஜய்க்கு பிஜேபி, பாமக, அமமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். திருச்சி கிழக்கு, பெரம்பூர் என இரண்டு தொகுதிகளில் வெற்றி பெற்றிருந்த நிலையில் திருச்சி கிழக்கு தொகுதியில் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதை திரு விஜய் ராஜினாமா செய்துள்ளார். சிறுபான்மையினர் நலனை பாதுகாப்பதில் உறுதியுடன் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. திண்டுக்கல், மதுரை, தேனி, தென்காசி, விருதுநகர், திருநெல்வேலி, கன்னியாகுமரி, சிவகங்கை, ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சீனாவில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா ஒரு தங்கம், ஒரு வெண்கலப்பதக்கம் வென்றது. மெக்சிகோ சர்வதேச சேலஞ்சர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வேலிஷெட்டி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணிக்கு எதிராக முதலில் பேட் செய்து வரும் லக்னோ அணி சற்றுமுன் வரை ஒரு விக்கெட் இழப்பிற்கு 78 ரன் எடுத்துள்ளது. இஸ்தான்புல் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டி இன்று தொடங்கியது. செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் மாலை 4:03, ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3 நேயர்கள் கேட்கவிருப்பது ஆட்டக்கலம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோவின் ஜில்லனுவர ஏசி மேலா.
2: புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
3: இப்போ புரிஞ்சியா, எப்பவுமே வசந்தன்கோ தான் சரின்னுட்டு.

0: இனிய உற்சாகமான மாலை வணக்கத்தோடு நிகழ்ச்சியில் இணைவது நான் பிரகாஷ் ராஜ் மற்றும்
1: செண்பகவல்லி.
0: After a long time, அப்படின்னு சொல்லலாம்.
1: Yes, yes.
0: இப்படி ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
1: ரொம்ப சந்தோஷமா.
0: Yes. ஏன்னா நேர்கள்கிட்ட பேச போறோம்ல.
1: கண்டிப்பா.
0: ரொம்ப நாள் கழிச்சு.
1: பல வித மாற்றங்களை எதிர்பாராததே எதிர்பாருங்கிற மாதிரி நிறைய மாற்றங்களுக்கு மத்தியில
0: இன்றைய நிகழ்ச்சியில பங்கு பெற நேர்கள் அழைக்கலாம். இன்னைக்கு நம்ம ஆட்டக்கலம் நிகழ்ச்சியில விளையாடுவதற்காக 0452 என்ற மதுரையினுடைய முன்னிணைப்போடு 25-30-170 அறிமுக நேர்களும் மற்ற அனைத்து நேர்களுமே 25-30-171 என்றீர்களில் வரலாம். நேர்களுமே ரொம்ப சந்தோஷமா உற்சாகமா வந்து ரொம்ப நாள் கழிச்சு நம்மளும் பேச போறோம் ஆகாஷவாணியில அப்படின்னு சொல்லிட்டு ரெடியா
1: இருப்பாங்க. நிகழ்ச்சியில பேச போறோம், அதுவும் பிரகாஷ்ராஜ்
0: வழியோட பேச போறோம் அப்படின்னு
1: நினைக்கிறேன். பிரகாஷ்ராஜோட பேச போறோம்ன்றனாலதான் வருவாங்க
0: அப்படின்றீங்க. ஓகே, நிறைய நேர்கள் வறுமையில சொல்றப்ப தான் வரிசையா வந்துட்டே இருக்கிறாங்க. யார் வராங்கன்னு பாக்கலாம்.
1: இன்னைக்கு என்ன
0: என்ன விளையாட்டுன்னு சொல்லவே இல்லைன்றீங்களா?
1: ஏதாவது ஹோம்வொர்க் பண்ணிருக்கணும், படிச்சிருக்கணும், எதுவுமே இல்லாம ஆன் தி ஸ்பாட்ல,
0: அதாவது உற்சாகத்துல என்ன விளையாட போறோம்னு சொல்லத மறந்துட்டோம். இன்னைக்கு என்ன விளையாட போறோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான். இன்னைக்கு செண்பகவல்லி நீங்க வந்திருக்கீங்க, பிரகாஷ் நான் வந்திருக்கேன். அப்ப என்ன விளையாட்டா இருக்கும்?
1: என்ன விளையாட்டா
0: இருக்கும்? அறிவுபூர்வமான விளையாட்டா தான் இருக்கும்.

0: காத்திருக்கக்கூடிய முதல் நேயர் வருக. வணக்கம். வணக்கம் வணக்கம். யாருங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம் சார்.
1: அன்றாடம்
2: மலரும் அனைவரையும் கவரும் அது என்ன? அன்றாடம் டெய்லி மலரும் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கும் அனைவரையும் கவரும்.
1: அன்றாடம்
2: மலரும் அனைவரையும் கவரும்.
0: தினமும்
2: மலரும் எல்லாரையும் கவரும்.
0: அது என்ன?
2: வாழ்த்துக்கள்
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ரொம்ப அருமையா சொன்னாங்க. ஓகே, தொடர்ந்து அடுத்த நேயர் சந்திக்கலாம்.

0: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
1: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்த் அண்ட் கோ தான் சரின்னுட்டு.
2: சரி சரி சரி சரி வசந்த் அண்ட் கோ, சரி சரி சரி அனைத்திலும் சரி சரி வசந்த் அண்ட் கோ.
3: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: சரி சரி.
4: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
5: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
4: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
6: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
7: என்னடா பேராண்டி, எல்லாரும் சொல்லுவாக அப்படின்னா ஃபர்ஸ்ட் நேரே ஆன்சர் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாங்க.
8: ஆமா பாட்டி,
7: பாட்டியா?
8: ஆமா, இன்னைக்கு நிறைய நேயர்கள் வந்து ரெடியா இருக்காங்க நம்மகிட்ட பேசுறதுக்கும் விடுகதையை கண்டுபிடிக்கிறதுக்கும். முதல் நேயர் வந்தாரு, சூப்பரா கண்டுபிடிச்சு போயிட்டாரு. அடுத்த நேயர் எங்க இருந்து வராங்க பாக்கலாம்
7: அப்படின்னு சொல்லிட்டாங்க. அன்றாடம் மலரும் அனைவரையும் கவரும் என்னதுன்னா
8: கோலம். அடுத்த நேயர் யார் எங்க இருந்து வராங்கன்னு பாக்கலாம். வருக, வணக்கம்
9: சார்.
8: வணக்கம் சார்,
9: முத்துராஜ்ங்களுக்கான
8: விடுகதை கேட்கலாமா? உங்களுக்கான விடுகதை இதோ.
7: அம்மா தந்த தட்டிலே தண்ணீர் ஊற்றினால் நிற்காது. இன்னைக்கு அம்மா தினம்.
9: சொல்லுங்க மேடம்.
7: அம்மா தந்த தட்டிலே தண்ணீர் ஊற்றினால் நிற்காது.
9: தாமரப்பூ.
7: ஓ, தாமரப்பூன்னு சொல்லக்கூடாது, தாமரை இலை.
8: தாமரை இலை,
7: தாமரை இலை தண்ணீர் அப்படின்னு.
8: விடுகதை இதோ கேட்க போறாங்க.
7: அப்பதான் இங்க பாருங்க. அவிழ்த்து விட்ட மாடு தொர தொரவென கழியுது. அது ஒரு அழகு தேவதை, ஆடி வரும் தேவதை.
9: சரி மேடம், ஒரு க்ளூ கொடுங்க மேடம். எது சம்பந்தம்?
7: க்ளூ கொடுக்கவா?
9: எது சம்பந்தமா?
7: பறவைகள், விலங்குகள்.
8: க்ளூ எல்லாம் கொடுத்தா ரொம்ப லெந்தா போகும்.
7: ஈஸியா
8: கண்டுபிடிச்சிருவீங்க. ஈஸியா கண்டுபிடிச்சிருவீங்க. இல்ல,
7: நான் சொல்லிட்டேனே.
9: ஆடி வருது, அழகு தேவதையா மேடம்? ஆடி வர அழகு தேவதைனா பறவை
7: சம்பந்தப்பட்டதா?
9: அது மயில் மேடம்.
8: சூப்பர் சூப்பர் சூப்பர்
7: சூப்பர். நன்றி,
8: அருமையா கண்டுபிடிச்சீங்க. வாழ்த்துக்கள். தொடர்ந்து அடுத்த நேயர் வருக, வணக்கம்.
7: எல்லாரும் ஈஸியா கண்டுபிடிச்சிருக்காங்க.
8: வருக, வணக்கம். வணக்கம் வணக்கம். சொல்றது யாரு?
10: புரியுது காசிமாயினியா.
8: ஓகே, ரெடியா இருக்கீங்களா?
10: ரெடியா இருக்க, ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கீங்க.
8: ஆமையா, ஆஃப்டர் லாங் டைம் உங்களையும் சந்திக்க ரொம்ப சந்தோஷம். ஓகே, உங்களுக்கான விடுகதை இதோ உங்களுக்காக.
7: அரைக்கீரை சிறு பாத்தி, அழகு உண்டு மனம் இல்லை. அரைக்கீரை சிறு பாத்தி, அழகு உண்டு மனம் இல்லை. கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனா
8: காசிமாயன் சார் ஈஸியா கண்டுபிடிச்சுவார் எனக்கு நம்பிக்கை.
7: ரூவே இல்லாம கண்டுபிடிச்சிருவீங்க அப்படிதானே? ஈஸியா கஷ்டமா நம்ம நினைக்கிறது தானே?
8: இன்னும் ஒரு தடவை தெளிவா, இன்னும் ஒரு தடவை கேளுங்க.
7: அரைக்கீரை சிறு பாத்தி, அழகு உண்டு மனம் இல்லை.
8: அரைக்கீரை சிறு பாத்தி,
7: ஆனா ஸ்மெல் இருக்காது.
10: அப்படிங்களா? பூவா?
7: பூ இல்ல. இது வந்து கிராமங்கள்ல நிறைய பேரு, இப்ப கூட அது வந்து ட்ரெண்ட் மாறி இருக்கு நிறைய விஷயங்கள்ல. ஆனா கிராமங்கள்ல பாத்தீங்கன்னா கையில எல்லாம் நிறைய பேரு
8: வச்சிருப்பாங்களா?
7: வச்சிருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. இது அந்த வார்த்தையை சொன்னா நீங்க
8: ஆன்சர் கண்டுபிடிச்சிருவோமா?
7: கண்டுபிடிச்சு.

0: குத்துவாங்கன்னு சொன்னேன். கிராமங்கள்ல சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, தன் அன்பை வெளிப்படுத்தும் விதமாக கணவர் பெயர், அம்மா பெயர், இந்த மாதிரி
1: பச்சை குத்துறதா? பச்சையா?
0: அவர் ஆன்சர் சொல்லணும்.
1: ஓ சாரி, நானே மறந்துட்டேன்.
0: பாருங்களா, உங்களுக்காக உணர்ச்சி வசப்பட்டு அவரே
1: பிரகாசி ஆன்சர் சொல்லிட்டாரு, பச்சை. ஓகே, எனிவே சூப்பர்,
0: நன்றி நன்றி. அருமை அருமை. அதாவது எல்லாருமே வந்து ஆன்சர் பண்ணணும் அப்படின்ற ஒரே நோக்கம் தான் இன்னைக்கு விடுகதை கேட்டுட்டே இருக்கோம். ஸோ ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, 0452 மதுரையின் முன்னிணைப்போடு
1: 2530170 மற்றும் 2530171 எண்ணங்களில் வரலாம்.
2: மிக குறைந்த விலை தரும் நம்பிக்கை வசந்தன் கோ.

0: ஏசியா ஏசி வாங்க வசந்த் அண்ட் கோக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
1: என்ன குமார் ஒரே யோசனையா இருக்க?
2: இல்லனே, கையில் அடிபட்டு மணலாச்சு, என்ன பண்றதுன்னே தெரியல.
1: இதுக்கா யோசிச்சுட்டு இருக்க? அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு போப்பா. அடிபட்ட உடனாலும் சரி, இல்ல ரொம்ப நாள் ஆகி வைத்தியம் பாக்கலனாலும் சரி, அங்க போய் ஒரு தடவை பார்த்தா சரியா இருப்பா.
3: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச்சையில், அண்ணா நகர், மதுரை.

0: எஸ் விடுகதை சொல்ல போறோம்.
1: விடுகதை விடுகதை அப்படின்னு வந்த எல்லாருமே வின் பண்ணணும் அப்படின்றதான் எங்களோட முக்கியமான நோக்கம்.
0: ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு நேர்கள் சந்திச்சிருக்காங்கல்ல, அதுக்காக நேர்கள் அழைக்கலாம். 0452 என்ற மதுரையினுடைய முன்னிணைப்போடு 25 30 170 மற்றும் 25 30 171 என்ற எண்களில் நிகழ்ச்சியில பங்கேற்க காத்திருக்கக்கூடிய அடுத்த நேயர் யார் எங்கிருந்து வராங்கன்னு பார்க்கலாம். வருக, வணக்கம்.
1: வணக்கம்
2: ஐயா.
0: வணக்கம் ஐயா, சொல்றது யார் ஐயா?
2: வேதாரண்ய வட்டம் கருப்பம்புலம் தெற்கிலிருந்து சா சிவகுமார்.
0: ஓகே, ரெடியா இருக்கீங்களா?
2: இருவருக்கும் இனிய மாலை வணக்கம்.
0: இன்பமான வாணி வணக்கம்.
1: நன்றி நன்றி. விடுகதை சொல்ல ரெடியா இருக்கீங்களா?
2: சொல்லுங்க மேடம்.
1: கேட்டலாமா?
2: கேளுங்க.
1: அடி சிவப்பு, நடு பச்சை, உச்சி வெள்ளை, அந்த கதை என்ன?
2: இன்னொரு வாட்டி சொல்லுங்க மேடம்.
1: அடி சிவப்பு, நடுவுல பச்சை, உச்சியில வெள்ளை,
0: அது என்ன?
1: உங்களுக்கு ஈஸியா நான் க்ளூ வேணா கொடுத்துறேன், ரொம்ப எல்லாம் கஷ்டப்படுத்த வேண்டாம். இது ஒரு செடி, செடி வகையை சேர்ந்தது. ஈஸியானது, எல்லார் வீட்லயும் யூஸ் பண்ணக்கூடியது.
2: எல்லார் வீட்லயும் இருக்குமா? வாழையா?
0: வணக்கம் சார்.
1: சொல்லுங்க. அடி சிவப்பு, நடு பச்சை, உச்சி வெள்ளை, அது என்ன? செடின்னு சொல்லிட்டேன், அதுல இருந்து கிடைக்கிற அந்த இதை தான் நம்ம சாப்பாட்டுக்கு உபயோகப்படுத்துறோம். இன்னும் குறிப்பா சொல்லிட்டோம்னா
2: கேரட்
1: செடி இல்ல, சாம்பாருக்கு யூஸ் பண்ணுவோம். இதுக்கு மேல
0: நீங்க ஆன்சரே சொல்லிடுங்க. உக்கிரபாண்டியன் சார், என்ன ஆன்சர்?
2: அடி சிவப்பு,
0: அடி சிவப்பு,
1: நடு பச்சை, உச்சி வெள்ளை.

0: வெள்ளை.
1: ஏப்பா இதெல்லாம் விவசாயம் கிராமத்துக்கு போனவங்களுக்கு தான் தெரியும், எங்க கிட்ட கேக்குறீங்களே அப்படின்னு.
0: இல்ல இல்ல நானும் விவசாயி
1: இல்ல, தெரிஞ்சிருக்கும் அதுக்காக தான் கேட்டேன். சாம்பார்ல போடக்கூடிய
2: ஒரு காயா?
0: சாம்பார்ல போடக்கூடியது முருங்கைக்காய்.
1: அடுத்து
0: தர்பூசணி.
1: காயெல்லாம் விட்டுருங்க, முக்கியமா இது போடணும், இது போடுவாங்க.
2: நன்றி. தொடர்ந்து அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
3: வணக்கம்.
2: வணக்கம்.
3: ஆர்வம் அருப்புக்கோட்டை விருதுநகர் மாவட்டம்.
2: ரெடியா இருக்கீங்களா?
1: புன்னகையோட வரீங்களே.
3: நலமா இருக்கீங்களா?
1: நல்லமா இருக்கும்.
2: எல்லாரும் சூப்பரா இருக்கும்.
1: ரெடியா இருக்கீங்களா? அடிசிவப்பு, நடு பச்சை, உச்சி வெள்ளை, அது என்ன?
3: சாம்பாருக்கு
1: போடக்கூடியது. செடின்னு வேற
3: சொல்லிட்டேன்.
1: அது சாம்பார் மட்டும், சாம்பாருக்கு மட்டுமா போடுவோம்? பீட்ரூட்லாம் நம்ம வந்து காய்கறிகள் கூட்டால கூட வைக்கலாம்.
2: அடுத்து வேற வேற வேற ஆன்சர்.
3: முள்ளங்கி.
1: சரி விடுங்க, நம்ம இப்போ சாப்பிட்ற நேரம் தள்ளி வந்துட்டோம், அதுக்கு நான் ஆன்சர் நானே சொல்லிடுறேன். வெங்காய செடி. சரிங்களா?
3: சரி வேற கேள்வி.
1: சரி உங்களுக்கு அந்தரத்தில் ஒரு
2: இல்ல ஆன்சர் சொல்லல.
3: சரி வேற கேள்வி.
1: வேற கேள்வி கேட்டா நீங்களும் நானும் மட்டுமே ஆட்டக்களம் ஒரு மணி நேரம் விளையாடுற மாதிரி.
2: ரொம்ப நன்றி. நன்றி. அடுத்த நேரம் சந்திக்கலாம். அதற்கு உண்மை பாடலை தொடர்ந்து இதோ.

0: நேரம் மாலை 4:29 நேர்கள் இதுவரை இணைந்திருந்தது ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் ஜில்லுனு ஒரு ஏசி மேலா.
1: மனசுக்கு குளிர்ச்சி
2: இப்போ புரிஞ்சுண்டியா? எப்பவுமே வசந்த் அண்ட் கோ தான் சரின்னுட்டு.

0: நேரம் மாலை 4:30. ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ஆட்டக்கலம். இன்றைய ஆட்டக்கலம் நிகழ்ச்சியில
1: கோவப்படுவாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாரும் வெற்றி பெறணும் அப்படின்ற நோக்கத்தோட தான் இன்னைக்கு ஆட்டக்கலம் விடுகதை ஈஸியானதாகவே
0: இருக்குது. அடுத்த நேயர் யார் எங்க வராங்கன்னு பாக்கலாம். வருக, வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம்
2: சாருக்கும் மேடத்துக்கும் வணக்கம். சொல்றது மாதிரி காஜத்துல இருந்து பஞ்சவனம் பேசுற சார். மாலை வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா சார்? மேடம் நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கும், நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: என்ன ஒரு உற்சாகம், நல்லா இருக்கும், எல்லாரும் நல்லா இருக்கும். ஓகே, ரெடியா இருக்கீங்களா?
2: ரெடியா இருக்கேன் சார்.
0: ஓகே, உங்களுக்கான கேள்வி, உங்களுக்கான விடுகதை இதோ.
1: அந்தரத்திலே ஒரு தொட்டில், அது என்ன? அந்தரத்திலே ஒரு தொட்டில்.
2: தேன் கூடும் மேடம்.
0: தேன் கூடும் சொல்லலாம்
1: சொல்லலாம்,
0: இன்னும் ஒரு கூடு சொல்லலாம்.
1: அந்த விடை தேன் கூடு, ஓகே தான், பட் கிட்டத்தட்ட கூடு தான். அது என்ன கூடுன்னு மட்டும் சொல்லிருங்க. தொட்டில்
2: ஒரு குழு கூடு மேடம்.
0: தேன் கூடு தான், கூடு மாதிரி இன்னொரு கூடு, அது என்ன கூடு?
1: கூடுல வேற என்னென்னலாம் இருக்கு அப்படியே யோசிங்க.
2: கிளி கூண்டு இருக்கு.
0: கிளி கூண்டு
1: அந்தரத்துல தொங்குதுன்னு சொன்னேன்.
0: இன்னொரு கூடு, அது என்ன கூடு?
1: தேனை விட்டுட்டு தேன் போக வேற என்னென்ன கூடலாம் இருக்கும்?
2: குருவி
1: கூடு, தூக்கணாங்
0: முன்னாடி
1: நீங்க போனா பின்னாடி மாதிரியா? சரி, கேட்டுலாமா விடுகதை? அடிமேல் அடி வாங்கி அனைவரையும் சொக்க வைப்பான்.

0: கரெக்டா சொல்லுங்க, மேளம்னா என்ன? மேளம்
1: செண்ட மேளமா?
0: இல்லை, கிட்டத்தட்ட கரெக்டாக தான் சொல்லிட்டீங்க, ஆனால் கரெக்டான அந்த வார்த்தை சொல்லணும். அடிமையில் அடி வாங்கி அனைவரையும் சக்க வைப்பான் பாட்டில் கூட ஒரு
1: அடிமை இது அடி வைத்து
0: கெட்டி மேளம் நாதஸ்வரம் என்னென்ன வருதோ சொல்லுங்க.
1: ஓகே, அதான் மேளம்
0: கரெக்ட் தான். மிருதங்கம் இந்த மாதிரி இருக்கு இல்லையா,
1: மத்தளம்
0: மத்தளம் அந்த மாதிரி சொல்லலாம். சரி, பரவாயில்ல,
1: அருமை அருமை அருமையா சொல்லிட்டீங்க. அடுத்த நேயர் வருக, வணக்கம்.
0: வணக்கம்
1: வணக்கம், இணைப்பு இருக்கீங்க, பேசலாம். வணக்கம் சார்,
0: யார் எங்க இருந்து பேசுறீங்க? கேட்கலாமா விடுகதை?
1: விடுகதை இதோ.
0: அதாவது அடிக்காத பிள்ளை அலறி துடிக்குது.
1: அடிக்காத பிள்ளை அலறி துடிக்குது.
0: எதெல்லாம் அலரும், எதெல்லாம் சவுண்ட் கொடுக்கும் அப்படின்ற லிஸ்ட் எடுங்க, வந்துரும். அது நீங்க எப்படி ஏதாவது நம்பர் போட்டா தானே பேசும்.
2: ஓஹோ, அது அடிக்காத ஓசை கேட்கும்.
0: சவுண்ட், அப்பா இந்த சவுண்ட கேட்டா அப்படின்னு காதுல சில நேரம்
1: தொடர்ந்து
0: விடுகதைக்கு போலாம்.
1: இதோ நேர்களுக்காக அழகான பாடல் இதோ.

0: ஏதாவது வேண்டாம் குழு.
1: எல்லாருக்குமே அதாவது என்ன சொல்கிறது, கிளைமேட்டில் யோசிங்க, சின்ன சின்ன மாற்றங்கள்லாம் வரும் இல்லையா.
2: வாழ்த்துகள் தொடர்ந்து ட்ரை பண்ணுங்க, அடுத்த நேயர் சந்திச்சிடலாம். வருக வணக்கம்.
1: வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
2: வணக்கம்.
3: தேனி மாவட்டம் ஓடைப்பட்டி வடக்கு பேர் ராமராஜ் மேடம்.
1: சொல்லுங்க ஐயா. அனைவருக்கும் அடங்காதவன் ஆதவனுக்கு அடங்குவான். ஆதவனுக்கு அடங்கும் அது பார்த்த உடனே இது வந்து அப்படியே தன் நிலையை மாறிடும். அது என்ன
2: நெருப்புங்களா?
1: நெருப்பு தாங்க. அந்த நெருப்பு சூடு பட்ட உடனே ஒண்ணு தன் நிலையை மாறுது அப்படின்னா அது என்னவா இருக்கும்? கிட்டத்தட்ட இப்போ வந்து சூழ்நிலை அப்படிதான் இருக்குன்னு நினைக்கிறேன். சரி,
2: ஓகே ராமராஜா ட்ரை பண்ணாங்க. வாழ்த்துக்கள் ஐயாவுக்கு, வாழ்த்துக்கள். அது என்னவா இருக்கும் அப்படின்னு நேரில்
1: பிரகாஷ் ரொம்ப யோசிக்கிறேன்.
2: அதுவா இருக்குமோ?
1: அதுவா இருக்கும்.
2: ஒருவேளை இதுவா இருக்குமோ? இந்த நேரம் அடுத்து வந்துட்டார், சொல்றதுக்குனே வந்துட்டாரு. யார் எங்க இருந்து வராங்கன்னு பாக்கலாம். வருக வணக்கம்.
4: இருவருக்கும் ரெண்டு பேத்துக்கும் வணக்கம்.
2: வணக்கம். சொல்றது
4: நான் ராமநாதபுரம் சாத்தனங்குடியில் இருந்து முருகன்.
1: முருகன் சொல்லுங்க, கேட்டீங்களா விடுகதை?
4: நல்ல ஒரு அருமையான விடுகதையாட்டம் கேட்கறதுக்கு நல்ல அருமையா இருக்குது. ஆனா பதில் சொல்றது ஒன்று ரெண்டு கஷ்டமா இருக்கு.
1: ஒன்று ரெண்டு கஷ்டமா? எல்லாமே ஈஸியா கேட்டுட்டோம் அப்படின்னா எங்களுக்கும்
4: ஈஸியா இருக்கு, கேட்கறதுக்கு ஈஸியா இருக்கு,
1: கொஞ்சம் கஷ்டம்.
2: இதற்கான பதில் சொல்லுங்க முருகன் சார்.
4: நான் ஒன்னு முயற்சி பண்ணி பாக்குறேன்.
1: அனைவருக்கும் அடங்காதது ஆதவனுக்கு அடங்கும். ஆதவன்னா சூரியன் பா, நம்ம சூரியன்ல இருந்து அந்த சுட்ட அந்த வெயில் பட்ட உடனே இது வந்து மறைஞ்சு போகும். அது என்ன?
4: மேகம்.
1: மேகம் கிடையாதே. மேகம், மேகம் சொல்லலாம், மேகம் சொல்லலாம். ஆனா நம்ம சொல்றது நம்ம கிட்ட இருக்கிறது, கீழே நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய
4: அனைவருக்கும்
1: குளிர் சொல்றோம் இல்லையா, பயங்கர குளிரா இருக்கும். ஆனா அந்த சூடு பட்ட உடனே அப்படியே குளிர் மாறிடுது. அதே மாதிரி பனித்துளி, அந்த வெப்பம் பட்ட உடனே பனித்துளி மாறிடுது. இப்படி எல்லாம் யோசிக்கலாம். சரி பரவாயில்ல, ஒருத்தவங்க மழையெல்லாம் யோசிச்சாங்க, கிட்டத்தட்ட வந்துட்டாங்க.
2: ஓகே, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். தொடர்ந்து அடுத்த நேயரை சந்திக்க முன்னாடி ஒரு சிறிய விளம்பர இடைவேளை.
5: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
6: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
5: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
7: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.

0: அட சீக்கிரம் சொல்லுங்கப்பா, எவ்வளோ நேரம் காத்திருக்கிறது அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எங்களுக்கு நல்லாவே கேட்குது. கிட்டத்தட்ட 4:42 விடுகரை சொல்லிகிட்டே இருக்கோம், ஆன்சர் சொல்லிகிட்டே இருக்காங்க.
1: அடுத்த நேயர் சந்திச்சிடலாம். வருக, வணக்கம்.
0: வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: யார், எங்கேருந்து பேசுகிறீங்க?
2: தேனி மாவட்டம் பெரியகுளத்துலேருந்து மகேஸ்வரி மேடம்.
0: மகேஸ்வரி, சொல்லுங்கள், கேட்டலாமா?
2: ஆ, சரிங்க மேடம்.
0: அனைவருக்கும் அடங்காதவன் ஆதவனுக்கு அடங்குவான்.
1: அனைவருக்கும் அடங்காதவன் ஆதவனுக்கு அடங்குவான்.
0: ஏதாவது

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நேயர்கள் அனைவருக்கும் ஒரு அன்பான அறிவிப்பு.
1: நமது நிகழ்ச்சிகள் இனி அதிகாலை 4:45 துவங்கும்.
0: தினமும் காலை 5:30 இசையமுதம்.
1: அதிகாலை பொழுதில் மங்களகரமான பக்தி பாடல்களை கேட்டு மகிழலாம்.
0: தினமும் காலை 6:55 பூந்தளிர்.
1: சுட்டி குழந்தைகள் தங்களது மழலை குரலில் காலை பொழுதை மகிழ்விக்க வருகிறார்கள்.

0: தினமும் மதியம் மணி 2:30 விதவிதமான நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிக்கலாம்.
1: சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் கவிதையும் பாடல்களுமாய் கவிதை அரங்கம்.
0: திங்கள் மற்றும் வியாழக்கிழமைகளில் மதியம் மணி 2:30 வீட்டான சாங்ஸ்களை கேட்டு மகிழலாம்.
1: செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் மதிய மணி 2:30 தெம்மாங்கு பாடல்களை கேட்டு ரசிக்கலாம்.
0: எல்லா புதன்கிழமைகளிலும் மதியம் மணி 2:30 ஆங்கிலம், இந்தி, தெலுங்கு, மலையாளம், கன்னடம் போன்ற பன்மொழி திரைப்பட பாடல்களை கேட்டு மகிழலாம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் நமது நிகழ்ச்சிகளை கேட்டு இசையோடு இணைந்திருப்போம்.
2: இசையோடு என்றும் நீங்கள்.

0: சொல்ல போறே. அடுத்த லைன் வந்தா எங்க பிரகாச கேட்டுவீங்களோ அப்படின்ற பயத்துல இறக்கிட்டாரு.
1: ஆமா, நீங்க வேற ஃபர்ஸ்ட் லைன்ல சொல்லிட்டீங்க சுத்தி எழுதி தரேன் சொல்லி.
0: அதனால பயந்துட்டார். சந்த பயம் இருக்கட்டும். நாலு மணி 54 நிமிடம் கிட்டத்தட்ட வந்து இன்னொரு 5 நிமிஷம் தான் இருக்கு. என்னப்பா எங்களுக்கு லைனே கிடைக்கல அப்படின்னு நம்மளாம் திட்டிட்டு இருப்பாங்க. பரவாயில்ல, எவ்வளவு பேர் வராங்க அப்படின்றத கேட்டலாம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ஆட்டக்கலம் விடுகதை.
1: எஸ் நிகழ்ச்சியில் இணைய காத்திருக்கும் அடுத்த நேயர் வருக வணக்கம்.
2: இருவருக்கும் வணக்கம். நான் வேலூர் மாவட்டம் கற்படியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன். நலமா இருக்கீங்க?
0: நலமா இருக்கோம். நீங்க நலமா இருக்கீங்களா?
2: நலம் நலம், ரொம்ப சந்தோஷம் உங்க கூட பேசுறதுல.
0: சந்தோஷம் சந்தோஷம். விடுகதை கேட்டுருவோமா?
2: கண்டிப்பா
1: கேளுங்க மேம். உங்களுக்காக ரொம்ப ரொம்ப ஈஸியான கேள்விதான். சின்ன பைய ஒரசனா சீரிப்பாய்வான், அது என்ன?
0: எடுத்துட்டு
1: வந்திருக்கேன் நேர்கள் வந்து கஷ்டப்படுத்த கூடாது அப்படின்றதுக்காக. அடுத்த நேயர் வருக வணக்கம்.
0: வணக்கம்.
3: வணக்கம் அக்கா.
0: வணக்கம். யாருக்கு பேசுறீங்க?
3: ராமநாதபுரம் மாவட்டம் யமுனேஸ்வரத்திலிருந்து சுமதி பேசுறேன்.
0: சுமதி சொல்லுங்கம்மா,
1: ரெடியா இருக்கீங்களா?
3: நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா?
1: எல்லாரும் சூப்பரா இருக்கோம்.
3: இங்க கரண்ட் போயிருந்துச்சு, இப்பதான் வந்துச்சு.
0: அப்படிங்களா?
1: ஓகே, வந்த உடனே வந்துட்டீங்க.
3: ஆமா சார்.
1: ஓகே, உங்களுக்கான விடுகதை இதோ. சிறு தூசி விழுந்ததும் குளமே கலங்கியது, அது என்ன? சிறு தூசி விழுந்ததும் குளமே கலங்கியது, அது
3: என்ன?
0: சொல்லிட்டாங்க.
1: ஓகே, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சுமதி. நன்றி நன்றி. தொடர்ந்து அடுத்த நேரம் சந்திக்கலாம். வருக வணக்கம்.
0: வணக்கம்.
4: வணக்கம் மேம்.
0: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
4: மதுரை மாவட்டம் குளமங்கலத்துல இருந்து ரம்யா பேசுறேன் மேம்.
0: ரம்யா, விடுகதை கேட்டுருமா?
4: கேளுங்க மேம்.
1: ஓகே ரம்யா, உங்களுக்காக அடிக்காம திட்டாம கண்ணீர் வரவழைப்பான் அவன் யார்? வெங்காயம்.
0: அவ்வளவுதான், முடிஞ்சு. அடுத்து அடுத்து
1: சூப்பர். அடுத்த நேயர் வருக வணக்கம்.
5: வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் மேம்.
0: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
5: ஹேமலதா, கள்ளக்குறிச்சில இருந்து. எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கோம்.
5: எப்படி இருக்காங்க?
0: அருமையா இருக்காங்க. எல்லாரும் நல்லா இருக்காங்க.
5: சொல்லுங்க. நீங்க சூப்பரா இருக்கு.
0: நன்றி.
5: நல்லா பேச முடியாம
1: இந்த சொந்தக்காரங்களா ரொம்ப வருஷம் கழிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்கீங்க?
0: சந்தோஷத்துல நாங்களும் இருக்கோம், நீங்களும் இருக்கீங்க, நல்லா தெரியுது.
5: அதை விட ரொம்ப சந்தோஷம்.
1: ஓகே, கடல்ல உங்களுக்கான ஹேமலதா, உங்களுக்கான இடுகதை. கடல்ல கலக்காத நீர், யாரும் குடிக்காத நீர், அது என்ன நீர்?
0: கண்ணீர் மலையில நினை விட கூடாதே என்று ஒரு நல்ல இடத்துல ஈஸியான விடுகதை. சரி, இன்னொரு நேயர்.
1: அவ்வளவுதான், நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். எவ்வளவு பேர் சந்திச்சிருப்போம் நினைக்கிறீங்க? 4
0: நன்றி கூறி
1: நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகின்றோம். பிரகாஷ்ராஜ் மற்றும்
0: செண்பகவல்லி,
1: நன்றி நேர்களே.

செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள திரு விஜய்க்கு வாழ்த்து தெரிவித்துள்ள பிரதமர் திரு நரேந்திரமோடி, மாநிலத்தின் வளர்ச்சியை உறுதி செய்வதற்கு மத்திய அரசு மாநில அரசுடன் இணைந்து பணியாற்றும் என்று கூறியுள்ளார். தமிழகத்தில் முந்தைய திமுக அரசு கஜானாவை முழுமையாக காலி செய்துள்ளதாகவும், நிதிநிலை குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என்றும் திரு விஜய் தெரிவித்துள்ளார். மாநிலத்தில் உண்மையான சமூக நீதி மற்றும் மதச்சார்பின்மைக்கான அத்தியாயம் இன்று தொடங்கியுள்ளதாக முதலமைச்சர் கூறியுள்ளார். தமிழக அரசின் நிதிநிலை குறித்து கடந்த பிப்ரவரி மாத பட்ஜெட்டிலேயே கூறப்பட்டிருந்ததாகவும், அதன் பிறகுதான் தாவேக பல்வேறு வாக்குறுதிகளை வழங்கியதாகவும் திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். முதலமைச்சரின் தனிச் செயலாளர்களாக டாக்டர் செந்தில்குமார், திருமதி லட்சுமி பிரியா ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். சட்டப்பேரவையின் இடைக்கால பேரவைத் தலைவராக திரு கருப்பையா இன்று பதவியேற்றார். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நாளை தொடங்குகிறது. முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள திரு விஜய்க்கு பிஜேபி, பாமக, அமமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். திருச்சி கிழக்கு, பெரம்பூர் என இரண்டு தொகுதிகளில் வெற்றி பெற்றிருந்த நிலையில் திருச்சி கிழக்கு தொகுதியில் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதை திரு விஜய் ராஜினாமா செய்துள்ளார். சிறுபான்மையினரை நலனை பாதுகாப்பதில் உறுதியுடன் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. திண்டுக்கல், மதுரை, தேனி, தென்காசி, விருதுநகர், திருநெல்வேலி, கன்னியாகுமரி, சிவகங்கை, ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சீனாவில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா ஒரு தங்கம், ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது. மெக்சிகோ சர்வதேச சேலஞ்சர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வேலிஷெட்டி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறி உள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணிக்கு எதிராக முதலில் பேட் செய்து வரும் லக்னோ அணி சற்று முன்வரை 15 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 154 ரன் எடுத்துள்ளது. இஸ்தான்புல் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டி இன்று தொடங்கியது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் மாலை 5:03. உயிருக்குள் அடைகாத்து உதிரத்தை பாலாக்கி பாசத்தில் தாளாட்டி பல இரவுகள் தூக்கத்தை தொலைத்து நமக்காகவே வாழும் வாழ்ந்த உறவு அன்பு தெய்வம் அதுவே அன்னை. அன்னையர் தின வாழ்த்துக்களோடு இன்றைய மாலை தென்றல் சிறப்பு நிகழ்ச்சியாக அன்னையர் தின ஸ்பெஷல் சாங்ஸோடு இணைந்திருக்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் உங்களோடு நான் பிரகாஷ்ராஜ்.

அன்னை ஒரு ஆலயம், அன்னை ஒரு ஆலயம், அவள் அன்பே கருவறை, கண்ணீரை துடைக்கும் கருணை தெய்வம், கைப்பிடித்து நடத்தும் காவல் தேவதை, பசிக்கு உணவாகி பயத்துக்கு துணையாகி விழுந்தால் தாங்கும் விரலாகி வலிக்கும் போது மருந்தாகி வாழ்நாள் முழுதும் வரமாகி வேண்டுதல் எல்லாம் வரம் தருவாள், வேதனையெல்லாம் தான் ஏற்பாள். அன்னை என்னும் ஆலயத்திற்கு ஈடு இணை இவ்வுலகில் ஏதோ.

அன்னையர் தின சிறப்பு பாடல்களோடு இணைந்திருக்கின்றோம். இது மாலை தென்றல். கருவறை தந்து உயிர் கொடுத்தாய், கண்ணீரை துடைத்து சிரிப்பு விதைத்தாய், பசியறிந்து உணவூட்டும் தெய்வம் நீ, பாசத்தின் வடிவாய் என்னை காத்தாய், தூக்கம் மறந்து எனக்காய் விழித்தாய், துன்பம் வந்தால் முதலில் அழுதாய், ஏழு கடல் தாண்டும் அன்பு உன்னிடம், ஏழு பிறவிக்கும் நீயே என் உயிரிடம், அம்மா நீ இல்லையேல் நான் இல்லை, உன் அன்பே என் வாழ்வின் இல்லை.

நேரமாலை 5:21. ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. அன்னைய தின சிறப்பு பாடல்களோடு மாலை தென்றல். கண்ணுக்குள் வைத்து காத்தவளே, கனவுகளுக்கு வண்ணம் தீட்டியவளே, கால்கள் தடுமாறும் போதெல்லாம் கை கொடுத்து தூக்கிவிட்ட தெய்வமே, பசி என்றதும் பறந்து வந்து பால் சோறு ஊட்டிய கருணையே, பயம் என்றதும் நெஞ்சோடு அணைத்து நான் இருக்கேன் என்ற தைரியமே, வார்த்தைகள் தெரியா வயதிலும் வழியை புரிந்து கொண்ட வேதமே, வாழ்க்கை முழுக்க தேய்ந்தாலும் வாஞ்சை குறையாத வானமே, அவளே என் அன்னையே.

அன்னை என்னும் புனிதம். அன்னையர் தின சிறப்பு பாடல்களோடு நாம் இணைந்திருக்கின்றோம் இன்று மாலை தென்றல் நிகழ்ச்சியில். அழகான வரிகள் தாங்கி ஒழித்துக் கொண்டிருக்கின்றது இன்றைய மாலை தென்றல். நேர மாலை 5:27. வீடு முழுக்க உன் நினைவு, வாசம் மட்டும் இல்லையம்மா. கதவு திறக்கும் சத்தம் கேட்டால் நீதானோ என ஏங்குதம்மா. சமையல் அறையில் சத்தம் இல்லை, சாப்பாட்டில் ருசியும் இல்லை. சாப்பிட்டாயா என்று கேட்க உன் குரலும் இங்கே இல்லை. காய்ச்சல் வந்தால் நெற்றி தடவி கவலைப்பட ஆளும் இல்லை. கண்ணீர் வந்தால் துடைத்துவிட்டு நான் இருக்கேன் என்பதும் இல்லை. போன இடம் தெரியல, போய் சேர்ந்தாயோ என்று கேட்க தெரியவும் இல்லை. என் இதயத்தில் மட்டும் அம்மா நீ போகாமல் வாழ்கின்றாய். மண்ணுக்குள் நீ உறங்கினாலும் என் மூச்சுக்குள் வாழ்கின்றாய். கண்ணுக்குள் தெரியாவிட்டாலும் கனவுக்குள் தினம் வருகின்றாய். பிரிவென்று ஒன்று இல்லையம்மா, உன்னை நினைக்கும் வரையில் நீ தந்த அன்பு போதும் அம்மா, நான் வாழும் காலம் வரையில்.

இதமான வரிகளோடு சுகமான ராகங்களோடு நாம் இணைந்திருக்கின்றோம். இது மனம் வருடும் பாடல்களோடு மாலை தென்றல் அன்னைய தின சிறப்பான பாடல்களோடு. தங்கம் வெள்ளி குவித்தாலும் தாய்மடி போலாகுமா? தவமிருந்து பெற்றாலும் தாய் அன்பை யார் தருவா? கடலளவு நீரிருந்தும் கண்ணீரை துடைக்குமா? காசு பணம் கோடி இருந்தும் கவலையை அது போக்குமா? வானத்து நிலவு அழகு வாடும்போது அது தேற்றுமா? வாய்ப்பேசும் உறவுகள் கூட வாழ்நெல்லாம் காக்குமா? வாழ்நாளெல்லாம் காக்குமா? நீ சுமந்த வழிகளுக்கு நான் என்ன கைமாறு செய்வேன்? நீ தந்த வாழ்விற்கு நித்தம் உன்னை வணங்குவேன். தாய் அன்பிற்கு ஈடேதம்மா, தரணியிலே கிடையாதம்மா. நீதானே என் தெய்வம் அம்மா, நீங்காத நிழலம்மா.

இசையோடு இணைந்த இனிய கீதங்களால் நேயர்களின் மனதை மகிழ்வித்துக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.

தந்தா அந்தான தந்தா தான தந்தா தான தந்தா அந்தான தந்தா அந்தான தந்தா தான தந்தா தான தந்தா அந்தான தந்தா அந்தான தந்தா அந்தான தந்தா அந்தான தந்தா.

நேரம் மாலை 5:51. ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. அன்றைய தின சிறப்பான பாடல்களோடு இணைந்திருக்கின்றோம் இன்று மாலை தென்றல் நிகழ்ச்சியில். அன்னை என்றால் அன்பு, அவளே வீட்டின் விளக்கு. கண்ணில் நீர் வந்தால் கரைந்து போகும் உள்ளம் அவளுக்கு. 10 மாதம் சுமந்து பாரில் என்னை சேர்த்தவளே, பசி தூக்கம் மறந்து பாசம் மட்டும் தந்தவளே. சோர்வு என்றால் தோள் கொடுப்பாள், சறுக்கினால் கை தூக்குவாள். வார்த்தையின்றி என் மனதை வாசிக்கும் தெய்வம் அவள். ஒரு நாள் மட்டும் போதுமா உன்னை போற்றிடம்மா, ஒவ்வொரு நாளும் உன்னுடையதே உன்னதமான அன்னையே.

கடையில் போய் காசு கொடுத்தா காரும் வீடும் வாங்கலாம், கை நிறைய பணம் இருந்தால் கனவுகளை கூட வாங்கலாம், பட்டுப்புடவை வாங்கலாம், பவுன் நகை வாங்கலாம், பங்களா கூட கட்டி வாழலாம். ஆனால் காசு கோடி கொடுத்தாலும் 1000 கோடி கொடுத்தாலும் தாய் நண்ப விலைக்கு வாங்க முடியுமா? முடியாது. நாம் இதுவரை இணைந்திருந்தோம் அன்னைய தின சிறப்பு பாடல்களோடு. நிகழ்ச்சியில் இதுவரை இணைந்திருந்தேன், இதுவரை உங்களோடு நான் பிரகாஷ்ராஜ். நன்றி நேர்களே.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 6:01. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இனி கேட்கலாம் சேவை செய்திகள்.
2: நாடு தழுவிய தடுப்பூசி திட்டத்தின் கீழ் தற்போது 11 வகையான தடுப்பூசிகள் கர்ப்பிணி தாய்மார்கள் மற்றும் குழந்தைகளுக்கு கடந்த பிப்ரவரி 28 முதல் 90 என்ற கால வரையறையின் கீழ் வழங்கப்பட்டு வருகிறது. இதன் மூலம் காசநோய், தொண்டை அடைப்பான், கக்குவான் இருமல், மஞ்சள் காமாலை உள்ளிட்ட 12 வகையான நோய்களில் இருந்து பாதுகாக்க முடியும். பெண்களை தாக்கும் கருப்பை வாய் புற்றுநோயை தடுப்பதற்காக இந்தியா முழுவதும் 14 வயதுடைய பெண் குழந்தைகளுக்கு கார்டிசால் என்று சொல்லப்படக்கூடிய கருப்பை வாய் புற்றுநோய் தடுப்பூசியும் வழங்கப்பட்டு வருகிறது. விருதுநகர் மாவட்டத்தில் இதற்கான தடுப்பூசி அனைத்து அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அரசு மருத்துவமனைகள் மற்றும் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் வைத்து வழங்கப்பட்டு வருகிறது. தடுப்பூசி செலுத்திய குழந்தைகளின் பதிவுகள் யூவின் செயலியில் பதிவிடப்பட்டு அவர்களுக்கு மின்னணு சான்றிதழும் வழங்கப்படுகிறது. இதற்காக தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வரும் 14 வயதுடைய பெண் குழந்தைகள் தங்கள் தாய் அல்லது தந்தையருடன் வர வேண்டும் என்றும், மேலும் தடுப்பூசி போட்டுக் கொள்ளும் பயனாளிகள் ஆதார் எண்ணுடன் வர வேண்டும் என்றும், இதன் மூலம் 20,000 மேற்பட்ட 14 வயதுடைய பெண் குழந்தைகள் பயனடைவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே 14 வயதுடைய பெண் குழந்தைகளின் பெற்றோர்கள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொண்டு தங்கள் குழந்தைகளுக்கு தடுப்பூசி செலுத்தி கருப்பை புற்றுநோயிலிருந்து பாதுகாத்திட வேண்டுமாறு விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.
3: அம்மா அம்மா, நம்ம ஊர் திருவிழாவுக்கு எல்லாரையும் கூப்பிடணுமா? மறந்துடாத, எல்லா நண்பர்களுக்கும் எல்லா உறவினர்களுக்கும் கால் பண்ணுங்கம்மா.
4: என்கிட்ட இருக்கிற எல்லா நம்பருக்கும் சொல்லிட்டேன்ப்பா, ஆனா இன்னும் நிறைய பேருக்கிட்ட சொன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்.
3: அதுக்கு இதுக்கு இவ்வளவு யோசனை? நம்ம ஆல் இந்தியா ரேடியோல சேவை செய்திகள் பகுதிக்கு நம்ம ஊர் திருவிழாவை பத்தி எழுதி அனுப்பினா போச்சு.
4: அப்போ அனுப்ப வேண்டிய முகவரி

0: இயக்குனர் செய்தி செய்திகள் பகுதி
1: ஆல் இண்டியா ரேடியோ சின்ன சுக்கிக்குளம்
0: மதுரை 2.
1: அது சரி, செய்தி அனுப்புனா மட்டும் போதுமா? நம்ம ஊர் ஆலய திருவிழாவை ரேடியோல நேரலியா ஒளிபரப்ப என்ன செய்யணும்?
0: அதுக்கும் எழுதி அனுப்பலாமே. நிலைய இயக்குனர் விளம்பர பகுதி
1: ஆல் இண்டியா ரேடியோ சின்ன சுக்கிக்குளம்
0: மதுரை 2. மீண்டும் ஒருமுறை முகவரி உங்களுக்காக.
1: நிலைய இயக்குனர் விளம்பர பகுதி
0: ஆல் இண்டியா ரேடியோ சின்ன சுக்கிக்குளம் மதுரை 2.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நிறமான மணி 10 நிமிடம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இனி கேட்கலாம் விளக்கேற்றும் வேளை.

0: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.
2: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3. 103.3.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3. 103.3.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரசிச்சு விரும்பி மகிழ்ச்சியோட கேளுங்க, மகிழ்ச்சியோட மகிழ்ச்சியோட கேளுங்க, மகிழ்ச்சியோட கேளுங்க. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.
1: நேரம் 6:25. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இனி கேட்கலாம் நிகழ்ச்சியும் நேரமும். இனி இடம்பெறக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள். இதைத் தொடர்ந்து இன்று மாலை 6:30 மாநில செய்திகள் சென்னையில், 6:45 அந்திப்பூக்கள், 7:10 சிவகங்கை மாவட்ட செய்திகள், எழுதியவர் ஏ முருகன் அவர்கள். அதைத் தொடர்ந்து 7:15 தமிழ் செய்திகள் சென்னையில், 7:25 பாட்டு இது ஹிட், 8:00 செய்தி அறிக்கை சென்னையில், 8:05 பட்டாம்பூச்சிகள், 8:30 விளையாடலாம் வாங்க, டேக்வாண்டா மற்றும் கிக் பாக்ஸிங் பயிற்சியாளர் என் நாராயணன் அவர்கள் பங்குபெறும் நேர்முகத்தின் முதல் பகுதி கேட்கலாம். அதைத் தொடர்ந்து 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி என்றால், 9:15 காற்றில் விரியும் கடித மலர்கள், 10:00 பட்டுச்சிறகு விளங்குகிறார் முத்துசெல்வம், 10:59 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகளின் இன்றைய ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறும். அதைத் தொடர்ந்து 11:00 நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி என்றால், 11:10 தேனும் பாலும், 12:59 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, அதைத் தொடர்ந்து எஃப்எம் விவித் பாரதி தமிழ் 102.3 நிகழ்ச்சிகளை சென்னையிலிருந்து 12:00 முதல் அதிகாலை 4:45 வரை கேட்டு இணைந்திருக்கலாம்.

0: இதுவரை நிகழ்ச்சியும் நேரமும் கேட்டோம். இனி வரும் அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள் கேட்டோம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9.
1: சுகமான ராகங்களோடு மென்மையான மனதை மெல்லிசையால் மெய்மறக்கச் செய்து கொண்டிருக்கிறது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.

0: வணக்கம். நான் கார்த்திக் நேதா, பாடலாசிரியர். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3. தோழர்களே, அடங்க அன்போடு இந்த உலகத்தை அணுகுங்கள். நல்ல நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேளுங்கள்.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
4: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வர பண்பலை 100.9 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இனி அடுத்ததாக 6:30 மாநில செய்தி அறிக்கை, சென்னை அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்.
5: மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். தமிழகத்தின் நிதிநிலை குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையின் இடைக்கால அவைத் தலைவராக திரு கருப்பையா இன்று பதவியேற்றார். 200 யூனிட் இலவச மின் திட்டத்தோடு தற்போது நடைமுறையில் உள்ள 100 யூனிட் இலவச மின் திட்டமும் தொடரும் என்று தமிழக அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. வங்கக்கடல் பகுதியில் அடுத்த 48 மணி நேரத்தில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். தமிழகத்தின் நிதிநிலை குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். இன்று சென்னையில் முதலமைச்சராக பதவியேற்ற பின்னர் உரையாற்றிய அவர், முந்தைய அரசு கஜானாவை காலி செய்துவிட்டு சென்றதாக குற்றம் சாட்டினார்.
6: இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் இருக்கிற அந்த நிலைமையை பத்தி நான் உங்ககிட்ட நான் சொல்லணும். கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடிக்கு மேல கடன் வாங்கி வச்சுட்டு போயிருக்கிற இன்னைக்கு அந்த தமிழ்நாடு அரசு இருக்கிறப்போ, கஜானாவை சுத்தமா தொடச்சி வலிச்சு வச்சுட்டு போயிருக்கிறப்போ, தூக்க முடியாத சுமையை ஏத்தி வச்சுட்டு போயிருக்கிறப்போ, சோ அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில தான் இந்த பொறுப்பை நம்ம கையில எடுத்திருக்கிறோம். உள்ள போய் பார்த்தாதான் தெரியும் எது எந்த நிலைமையில இருக்குன்னு, என்ன இருக்கு என்ன இல்ல, எது எந்த நிலைமையில இருக்கு எது எந்த நிலைமையில இல்ல. சோ அதையெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு வெள்ளை அறிக்கையா அது வெளியிடணும்னு நான் நினைக்கிறேன். ஒரு டிரான்ஸ்பரண்டான ஒரு கவர்மெண்டா, அதாவது இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த நிலைமையில தான் இருக்கு அப்படின்றத உங்ககிட்ட சொல்லிட்டு, I just want to take it forward from there.
5: தமிழகத்தில் உண்மையான சமூக நீதி மற்றும் மதச்சார்பின்மைக்கான அத்தியாயம் தொடங்கியுள்ளதாகவும் திரு விஜய் கூறினார்.
6: பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்றதான் நம்ம சமரசம் இல்லாத அடிப்படை கோட்பாடு. சிறுபான்மை சகோதரர்களே, உங்களுக்காக நம்ம டிவிக்கு அரசு கூடவே நிற்கும், உங்களுக்கு அதுல எந்த விதமான சந்தேகமும் வேணாம். இந்து முஸ்லிம் கிறிஸ்தவர்களுக்கான முகம் தான் இந்த விஜயனுடைய முகம், அதுல 100% நீங்க இந்த விஜயை நம்பலாம். இப்படி ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுத்த தமிழ்நாட்டு மக்கள், ஒட்டுமொத்த மக்கள் உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவிச்சு. This is a new beginning, a new era of a real secular social justice starts now.
5: இதனைத் தொடர்ந்து தலைமைச் செயலகம் சென்ற முதலமைச்சர் பல்வேறு கோப்புகளில் கையெழுத்திட்டார். பின்னர் மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கு நிலை குறித்து அதிகாரிகளுடன் விரிவாக அவர் ஆய்வு மேற்கொண்டார். பெண்களுக்கான பாதுகாப்பை மேம்படுத்துவது குறித்தும் போதைப் பொருள் தொடர்பான குற்றங்களை தடுப்பது குறித்தும் விரிவாக ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. தொடர்ச்சியாக இதுபோன்ற ஆய்வுக் கூட்டங்கள் நடைபெறும் என்று முதலமைச்சர் இந்த கூட்டத்தில் தெரிவித்தார். இதற்கிடையே திருச்சி கிழக்கு, பெரம்பூர் என 2 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருந்த நிலையில் திருச்சி கிழக்கு தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினர் பதவியை திரு விஜய் ராஜினாமா செய்துள்ளார். இந்நிலையில் தமிழக சட்டப்பேரவையின் இடைக்கால அவைத்தலைவர்

0: தலைவராக திரு கருப்பையா இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். மக்கள் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவருக்கு பதவிப் பிரமாணம் செய்து வைத்தார். சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நாளை தொடங்குகிறது. புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களுக்கு இடைக்கால அவைத் தலைவர் திரு கருப்பையா பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். சட்டப்பேரவை உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அதற்கான தேர்தல் ஆணையத்தின் சான்றிதழுடன் இதில் பங்கேற்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். பேரவைத் தலைவர் மற்றும் பேரவை துணைத் தலைவருக்கான தேர்தல் நாளை மறுநாள் காலை 9:30 மணியளவில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் பின்னர் சட்டப்பேரவையில் திரு விஜய் நம்பிக்கை வாக்கு கோர உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள திரு விஜய்க்கு மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதுதொடர்பாக வெளியிட்டுள்ள செய்தியில் மாநிலத்தின் வளர்ச்சியை முன்னிறுத்தி சிறப்பாக செயல்படுமாறு வாழ்த்தியுள்ளார். தமிழக அரசின் நிதிநிலை பற்றி கடந்த பிப்ரவரி மாத பட்ஜெட்டிலேயே தெளிவாக சொல்லப்பட்டிருந்ததாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், 10 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு கடனை வைத்துவிட்டு கஜானாவை துடைத்து விட்டதாக திரு விஜய் கூறியுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். நிதிநிலை அறிக்கைக்கு பின்னர்தான் திரு விஜய் பல்வேறு வாக்குறுதிகளை அளித்ததாகவும் அவர் கூறியுள்ளார். மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை விரைவில் திரு விஜய் நிறைவேற்றுவார் என்று தாம் நம்புவதாகவும் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பை தாவேக அரசு உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பெண்களுக்கு எதிரான குற்றங்களை கட்டுப்படுத்த சிறப்பு அதிரடிப்படை, போதைப்பொருள் புழக்கத்தை ஒழிக்க தனிப்பிரிவுகள் போன்ற தாவேக அரசின் அறிவிப்புகள் வரவேற்கத்தக்கது என்று தெரிவித்துள்ளார். டாஸ்மாக் கடைகளை படிப்படியாக மூடி மாநிலத்தில் பூரண மதுவிலக்கை தாவேக அரசு நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழக முதலமைச்சராக திரு விஜய் பொறுப்பேற்ற பின்னர் அறிவிக்கப்பட்ட 200 யூனிட் இலவச மின்திட்டம் குறித்து மாநில அரசு விளக்கம் அளித்துள்ளது. இதன்படி 500 யூனிட்டுக்கு குறைவாக பயன்படுத்துபவர்களுக்கு 200 யூனிட் மின்சாரம் இலவசம் என்று மாநில அரசின் செய்திக் குறிப்பில் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. 500 யூனிட்டுக்கும் கூடுதலாக பயன்படுத்துபவர்களுக்கு தற்போது நடைமுறையில் உள்ள 100 யூனிட் இலவச மின்சாரம் நடைமுறை தொடரும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 2 மாதங்களுக்கு 500 யூனிட் மின்சாரம் பயன்படுத்தும் வீடுகளுக்கு 200 யூனிட் மின்சாரம் கட்டணமின்றி வழங்கப்படும் என்று தாவேக்கு அறிவித்திருப்பது வரவேற்கத்தக்கது என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் கூறியுள்ளார். இதுதொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், 500 யூனிட் மின்சாரத்திற்கு மேல் பயன்படுத்தும் வீடுகளுக்கு ஏற்கனவே நடைமுறையில் உள்ள 100 யூனிட் கட்டணமில்லா மின்சாரம் தொடரும் என்ற அறிவிப்பும் மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் நடைபெறும் அரசு நிகழ்ச்சிகளில் நீண்ட காலமாக தொடக்கத்தில் தமிழ்தாய் வாழ்த்தும் நிறைவில் தேசிய கீதமும் பாடப்படும் நடைமுறைதான் கடைபிடிக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் பதவியேற்பு விழாவில் இந்த முறை மாற்றப்பட்டுள்ளது ஏற்புடையது அல்ல என்றும் அவர் கூறியுள்ளார். இனிவரும் அரசு நிகழ்ச்சிகளில் ஏற்கனவே கடைபிடிக்கப்பட்டு வரும் நடைமுறைகள் பின்பற்றப்படுவதை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு சண்முகம் அந்த அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் இதே கோரிக்கையை விடுத்துள்ளது. தமிழக மக்களின் நலனையும் மாநிலத்தின் முன்னேற்றத்தையும் முதன்மையாக கொண்டு தாவேக அரசு செயல்பட வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். சமூக வலைதளத்தில் இதுதொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஜனநாயக பொறுப்புடனும் மக்கள் நல கடமையுடனும் தாவேக அரசு சிறந்த ஆட்சியை வழங்க வேண்டும் என்று கூறியுள்ளார். முதலமைச்சர் பதவியேற்பு விழாவில் தாம் கலந்து கொண்டு திரு விஜய்க்கு வாழ்த்துகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டதாகவும் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். வங்கக்கடல் பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி அடுத்த 48 மணி நேரத்தில் உருவாகக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை கூறியுள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: தற்போது மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய இலங்கை பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி சுமார் 5.8 கிலோமீட்டர் உயரம் வரை நிலவுகிறது. இதன் தாக்கத்தால் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் அடுத்த 48 மணி நேரத்தில் உருவாகக்கூடும். இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு தென் தமிழகத்தில் அநேக இடங்களிலும், வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழையை பொறுத்தவரை தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், விருதுநகர் விருதுநகர், தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும்.

0: வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை குறையக்கூடும். அடுத்த 2 நாட்களுக்கு தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும்.
1: மாவட்ட செய்திகள். பெரம்பலூர் கோட்டத்தில் மின் நுகர்வோர் குறைதீர் கூட்டம் நாளை மறுநாள் காலை 11 மணிக்கு தொடங்கி பிற்பகல் 1 மணி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் நாளை முதல் மீண்டும் மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் நடைபெறும் என்று ஆட்சியர் திருமதி சிவசவுந்தரவல்லி கூறியுள்ளார். விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெண்கலப்பதக்கம் வென்றது. சீனாவில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் குழு பிரிவில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்றது. ஆடவர் தனிநபர் பிரிவில் சஹில் ஜாதவ் வெண்கலப்பதக்கம் வென்றார். மெக்சிகோ சர்வதேச சேலஞ்சர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வாலிஷெட்டி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 21

இந்தியா தங்கப்பதக்கம் வென்றது. ஆடவர் தனிநபர் பிரிவில் சஹில் ஜாதவ் வெண்கலப் பதக்கம் வென்றார். மெக்சிகோ சர்வதேச சேலஞ்சர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வாலிஷெட்டி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 21-19, 21-12 என்ற செட்கணக்கில் அமெரிக்காவின் எலா லின்னை வென்றார். ஆடவர் இரட்டையர் பிரிவில் பிருத்வி கிருஷ்ணமூர்த்தி ராய் கிருஷ்ண பிரசாத் கரகா இணையும் இறுதியாட்டத்திற்கு தகுதி பெற்றுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தின் நிதிநிலை குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையின் இடைக்கால அவைத் தலைவராக திரு கருப்பையா இன்று பதவியேற்றார். 200 யூனிட் இலவச மின் திட்டத்தோடு தற்போது நடைமுறையில் உள்ள 100 யூனிட் இலவச மின் திட்டமும் தொடரும் என்று தமிழக அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. வங்கக்கடல் பகுதியில் அடுத்த 48 மணி நேரத்தில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 6:40. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இனி கேட்கலாம்.
3: June 8, 1936 பிறந்த குழந்தை 415 நிலையங்களோடு 23 மொழிகள், 146 வட்டார மொழிகளோடு 28 மாநிலங்கள் மற்றும் 8 யூனியன் பிரதேசங்கள் முழுவதும் விஸ்தாரமாக பரவி இந்திய நிலப்பரப்பில் 99.19% மக்களிடம் பொழுதுபோக்கு, செய்தி, தகவல் தொடர்பு, சேவை செய்திகளாக இயல்பிலும் உறவிலும் உணர்விலும் கலந்த 1956 ஆகாஷ்வாணி என்று பெயர் சூட்டப்பட்ட நம் ஆகாஷ்வாணிக்கு வயது 90. இந்திய நிலப்பரப்பில் தென்கோடி முனையிலிருந்து வடக்கே உயர் இமயமலை தொடர்கள் வரை, பாலைவன பகுதியிலிருந்து குளிர் உலவும் பனிப்பகுதிகள் வரை, வடகிழக்கு சகோதர மாநிலங்களிலிருந்து விந்தியமலை வரை விரிந்திருக்கும் மத்திய மாநிலங்கள் வரை, மின்சாரம் இல்லாத மேற்கு தொடர்ச்சி மலைகளிலிருந்து உயர் மலைகள் உள்ள எல்லை பகுதிகள் வரை, தண்ணீர் இல்லாத வறண்ட பகுதிகளிலிருந்து ஆறுகள் கரை உரண்டு ஓடும் மாநிலங்கள் மற்றும் இந்திய பெருங்கடல் வரை, மீனவ, விவசாய, பழங்குடி, மலைவாழ் என அனைவருக்குமான இசை சேவை மற்றும் தகவல் சேவையான நம் வானொலிக்கு நம் ஆகாஷ்வாணிக்கு வயது 90. கேட்டலின் இனிமையை இன்றளவும் பறைசாற்றி கற்போருக்கு கற்றலையும் கேட்போருக்கு செவிமடுக்கும் இசையோடு கம்பியில்லா வானொலியை செயற்கை நுண்ணறிவு காலகட்டத்திலும் திகட்டாமல் எட்டு திக்கும் இன்றளவும் இசைக்கும் நம் ஆகாஷ்வாணிக்கு வயது 90. ஆலய தரிசனத்தோடு வைகரையில் துயில் உரித்து புத்துணர்வு ஊட்டி கேட்கும் பாடலை இசைத்து கல்வி கற்றோர், சிநேகிதிகள், பட்டாம்பூச்சிகளாக சிறகடிக்கும் குழந்தைகள், இணையமோ இணையற்ற கடிதமோ கர்நாடக சங்கீதமோ திரை கானா பாடலோ வேண்டும் அத்தனையும் வழங்கும் ஆகாஷ்வாணிக்கு வயது 90. இதுவரை எட்டியது 90, இன்னும் எட்டவிருப்பது பல 100 உண்டு. இது வானொலிக்கு 90, நம் ஆகாஷ்வாணிக்கு வயது.

0: அதெல்லாம் சரியா தாமா இருக்கு. நீ ஏறி உட்காரு, நம்ம வண்டி எப்படி போகுதுன்னு மட்டும் பாரு.
1: முதல்ல ஹெல்மெட்டை போட்டு லாக் பண்ணுங்க.
0: போட்டாச்சு போட்டாச்சு.
1: ஏன் இப்படி ரைட்ல திரும்பினா அப்படியே ரைட்ல ஓட்டி திரும்புவீங்களா? எது தாப்புல வண்டி வர வேண்டாமாங்க.
0: அவன் பிரேக் பிடிக்கட்டுமே. அடடா, ரெட் சிக்னல் வேற போட்டாச்சா.
1: வெயிட் பண்ணி போங்க.
0: இடது பக்கமா ரோட்டை விட்டு இறங்கி அப்படி முன்னால போயிடலாம்.
1: ஐயோ பல்லோ பல்லோ,
0: இங்கே உட்காரங்க, நான் பாத்துறேன்.
1: சொன்னேன்
2: ஏன் சார், ரோந்து வாகனத்தில் வரும்போது பார்த்துட்டே தான் வரேன். சிக்னலை மதிக்கல, பயங்கர வேகம், வண்டி ஓட்டிட்டே ஹெல்மெட்டை கழட்டி மடியில் வைக்கிறீங்க, ஃபோன் பேசிட்டு பெரிய வாகனத்தை கேப் இல்லாத இடத்துல முந்த போய் இப்போ பாருங்க விழுந்து கிடக்குறீங்க. நல்ல வேலை தப்பிச்சிங்க. சாலை பாதுகாப்பு விதிகள் அப்படிங்கிறது உங்கள் சுதந்திரத்தை பறிக்கிறதுக்குன்னு நினைக்காதீங்க. வண்டியை எடுக்கும் போதே உங்களை நம்பி உள்ளவங்கள மனசில் நினச்சிக்கிட்டு எடுங்க.
3: போக்குவரத்து விதிகளை பின்பற்றி பாதுகாப்பாய் பயணிப்போம்.
4: பொதுநலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
5: நேரம் 6:45. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வர பண்பலை 100.9 இனி கேட்கலாம் அந்திப்பூக்கள். அந்திப்பூக்கள் நிகழ்ச்சியில் இனிமையான பாடல்கள் கேட்டு ரசிக்க காத்திருக்கிறோம்.

பாகுபலி படத்திற்காக பாடல் கேட்டு முடித்த நேரம் 6:50. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 அந்திப்பூக்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம்.

அந்திப்பூக்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இல்.

இதுவரை இனிமையான பாடல்கள் கேட்டு ரசித்தோம். அந்திப்பூக்கள். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இன்னும் சில நொடிகளில் மாவட்ட செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக கேட்கலாம்.

0: முருகன்.
1: சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த முன்னாள் படை வீரர்களின் குழந்தைகள் 12ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்று 2026-27 கல்வியாண்டில் முன்னாள் படை வீரர்களுக்கான இடஒதுக்கீட்டின்படி மேற்படிப்பில் சேர சார்ந்தோர் சான்று தேவைப்படுவோர் சுய விண்ணப்பம், இணையதள விண்ணப்பத்தின் நகல், ஜாதி சான்றிதழ், படைவீரர் மற்றும் விதவையரின் அடையாள அட்டை நகல் ஆகிய சான்றிதழ் நகல்களுடன் முன்னாள் படைவீரர் நல அலுவலகத்தில் நேரில் சென்று விண்ணப்பித்து பயன்பெறலாம் என்றும், மேலும் பல்கலைக்கழகம் மற்றும் கல்லூரி சேர்க்கைக்கான விண்ணப்பத்தில் முன்னாள் படைவீரர் இடஒதுக்கீடு கட்டத்தில் உரிய தேர்வு செய்வதுடன் சான்றோர் சான்றின் நகலை கட்டாயம் இணைத்து அனுப்பி வைக்க வேண்டும் என்றும், இதன் அடிப்படையில் சிறார்களுக்கு PMBSS கல்வி உதவித்தொகை, KSB கல்வி உதவித்தொகை மற்றும் தொகுப்பு நிதியிலிருந்து கல்வி உதவித்தொகை வழங்கப்படுவதால் இதற்கான உரிய விபரத்தை மாவட்ட முன்னாள் படைவீரர் நல அலுவலகத்தில் நேரிலோ அல்லது இவ்வலுவலக தொலைபேசி எண்ணிலோ தொடர்பு கொண்டு பயன்பெறலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் பொற்கொடி கூறியுள்ளார். மாவட்ட விவசாயிகள் பயிர் சாகுபடிகளுக்கு அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட விதை விற்பனை நிலையங்களில் மட்டும்தான் தேவையான விதைகளை வாங்க வேண்டும் எனவும், மேலும் மாவட்டத்தில் விதை விற்பனை உரிமம் இல்லாமல் விதை விற்பனை இருப்பு வைப்பது விதை சட்டத்தின் குற்றம் என்றும், விதை விற்பனை நிலையங்களில் மத்திய விதைக்குழு அங்கீகரித்த பயிர் ரகங்களின் விதைகளை மட்டும் விற்பனை செய்ய வேண்டும், விதைகள் குறைந்தபட்ச முளைப்பு திறன் மற்றும் புற தூய்மை கொண்டிருக்க வேண்டும், விதை கொள்கலன்கள் சான்று அட்டைகளுடன் விபரச்சீட்டு எண், பயிர் ரகம், ஆண்டு காலாவதி நாள், முளைப்பு திறன், புற தூய்மை, இன தூய்மை, எடை மற்றும் விதை நேர்த்திக்காக ஏதேனும் ரசாயனம் பயன்படுத்தி இருந்தால் அதன் விவரம் உள்ளிட்டவைகள் அனைத்தும் குறிப்பிடப்பட வேண்டும் என மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. நாடு முழுவதும் உள்ள பொது மருத்துவம், பல் மருத்துவம், சித்தா, யுனானி, ஹோமியோபதி, ஆயுர்வேதம் போன்ற மருத்துவ படிப்புகளில் சேர்வதற்கான நடைபெற்ற நீட் நுழைவுத் தேர்வு இம்மாவட்டம் சிவகங்கை அரசு மகளிர் கலைக்கல்லூரி, மன்னர் துரைசிங்கம் அரசு கலைக்கல்லூரி, காரைக்குடி கேந்திரிய வித்யாலயா பள்ளி, அழகப்பா பாலிடெக்னிக் என 4 மையங்களில் நடைபெற்ற இத்தேர்வுக்கு 1821 பேர் விண்ணப்பித்திருந்தனர். இதில் 1760 பேர் எழுதினர். தமிழ் கவிஞர்கள் நாளையொட்டி இம்மாவட்டம் சிவகங்கை அருகே உள்ள ஒக்கூரில் சங்ககால நல்லிசை புலவர் ஒக்கூர் மாசாத்தியார் மற்றும் திருப்பத்தூர் அருகே மகிபாலன்பட்டியில் புலவர் கணியன் பூங்குன்றனாரின் நினைவு தூண்களுக்கு அரசு சார்பில் மாவட்ட ஆட்சித்தலைவர் பொற்கொடி மலர்தூவி மரியாதை செய்தார். அதனைத் தொடர்ந்து ஒக்கூர் மாசாத்தியார், கணியன் பூங்குன்றனாரின் பாடல்கள் குறுநூலினை வெளியிட்டு 10 பாட்டு வழங்குதல், பாரதிதாசன் கவிதை நூல் வழங்குதலும், தொடர்ந்து தமிழ் புலவர்களின் சிறப்பு சொற்பொழிவுகள் நடைபெற்றன. நடைபெற்ற இந்நிகழ்வுகளில் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் தமிழ் அறிஞர்கள் பலரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மாவட்டத்தில் 18 வயதிற்குட்பட்ட மாணவ மாணவியர் மற்றும் மாணவர் அல்லாதோர்களுக்கான உறைவிடம் சாரா கோடைகால விளையாட்டு பயிற்சி முகாம்கள் மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றது. உறைவிடம் சாரா இப்பயிற்சியில் தடகளம், கூடைப்பந்து, கால்பந்து, ஹாக்கி, கோகோ உள்ளிட்ட விளையாட்டுப் போட்டிகள் 15 நாட்கள் காலை மற்றும் மாலையில் நடைபெற்றது. கட்டணமில்லா இப்பயிற்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் சான்றிதழ் வழங்கப்பட்டது. நடைபெற்று முடிந்த +2 அரசு பொதுத் தேர்வில் இம்மாவட்டம் மாநில அளவில் 2ஆம் இடத்திற்கு முன்னேறியது. மேலும் அரசு பள்ளிகளுக்கான தேர்ச்சியிலும் 2ஆம் இடத்திற்கு முன்னேற்றமடைந்து சாதனை படைத்துள்ளது. மாவட்டத்தில்

0: 163 பள்ளிகளைச் சேர்ந்த 7265 மாணவர்களும் 8718 மாணவிகளும் என 15983 பேர் தேர்வு எழுதினர். இதில் 7062 மாணவர்களும் 8609 மாணவிகளும் என 15671 பேர் தேர்ச்சி பெற்றனர். மாணவர்களை விட மாணவிகளின் தேர்ச்சி விகிதம் அதிகமானது. கடந்த கல்வியாண்டில் 96.71% மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்று மாநில அளவில் 6 இடம் பிடித்திருந்த நிலையில் இந்த ஆண்டு 98.05% பேர் தேர்ச்சியடைந்து மாநில அளவில் இம்மாவட்டம் 2 இடத்தை பிடித்துள்ளது.
1: இதுவரை நீங்கள் கேட்டது சிவகங்கை மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஏ. முருகன். ஆகாஷ்வாணி இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழ் செய்தி அறிக்கை.
2: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். மேற்காசியாவில் பதற்றமான சூழல் நிலவி வரும் போதிலும் நாட்டின் எரிசக்தி தேவையை மத்திய அரசு சிறப்பாக கையாண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பேரிடர் காலங்களில் பாதிப்புகளை குறைப்பதற்கு அதிகாரிகள் கூடுதல் முக்கியத்துவம் அளிக்க வேண்டுமென்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தின் வளர்ச்சிக்காக மத்திய அரசின் ஒத்துழைப்பையும் ஆதரவையும் எதிர்நோக்கி இருப்பதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். பாகிஸ்தானில் நடத்தப்பட்ட தற்கொலைப்படை தாக்குதலில் பாதுகாப்பு படையினர் 15 பேர் உயிரிழந்தனர். உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா வெண்கலப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். மேற்காசியாவில் பதற்றமான சூழல் நிலவி வரும் போதிலும் நாட்டின் எரிசக்தி தேவையை மத்திய அரசு சிறப்பாக கையாண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தெலுங்கானாவின் வளர்ச்சிக்கான பல்வேறு திட்டங்களை இன்று ஹைதராபாத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தொடங்கி வைத்ததோடு புதிய திட்டங்களுக்கும் அடிக்கல் நாட்டி அவர் பேசினார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக பெட்ரோலியப் பொருட்கள் போதிய அளவில் கையிருப்பில் இருப்பது உறுதி செய்யப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். தேவையின்றி பெட்ரோலியப் பொருட்கள் பயன்படுத்தப்படுவது தவிர்க்கப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். மாற்று எரிசக்தி பயன்பாட்டிற்கு மத்திய அரசு ஊக்கமளித்து வருவதாகவும் அவர் கூறினார். சூரிய மின்சக்தி உற்பத்தியில் இந்தியா முன்னணியில் திகழ்வதாகவும் பிரதமர் தெரிவித்தார். முன்னதாக பெங்களூருவில் பிஜேபி சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று அவர் பேசினார். பிஜேபிக்கு மக்கள் ஆதரவு பெருகி வருவதாக அவர் குறிப்பிட்டார். அஸ்ஸாம், மேற்குவங்கம் மற்றும் புதுச்சேரி சட்டப்பேரவைத் தேர்தலில் பிஜேபிக்கு கிடைத்த வெற்றியை அவர் சுட்டிக்காட்டினார். காங்கிரஸை பொறுத்தவரை மக்களின் நம்பிக்கையை அது இழந்து வருவதாக அவர் கூறினார். உட்கட்சி பூசல் காரணமாக கர்நாடகாவில் சிறந்த நிர்வாகத்தை வழங்க காங்கிரஸ் தவறிவிட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். கர்நாடகாவில் துணை முதலமைச்சருக்கும் முதலமைச்சருக்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் நீடித்து வருவதாகவும் அவர் கூறினார். திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறி காங்கிரஸ் தாவேகாவுடன் கூட்டணி அமைத்துள்ளதை சுட்டிக்காட்டிய பிரதமர் அதிகார ஆசையில் காங்கிரஸ் திமுக முதுகில் குத்திவிட்டதாகவும் குறிப்பிட்டார். வளர்ச்சியை மட்டுமே தாரக மந்திரமாக கொண்டு பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி செயல்பட்டு வருவதாகவும் திரு நரேந்திர மோடி கூறினார். பேரிடர் காலங்களில் பாதிப்புகளை குறைப்பதற்கு அதிகாரிகள் கூடுதல் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டுள்ளார். இன்று புதுதில்லியில் இது தொடர்பாக நடைபெற்ற உயர்நிலை ஆய்வுக் கூட்டத்திற்கு தலைமை வகித்து அவர் பேசினார். பேரிடர் காலங்களில் உயிரிழப்புகளும் பொருள் இழப்புகளும் ஏற்படுவதை தடுப்பதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் கூறினார். கட்டமைப்பு வசதிகள் பாதிக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்வதற்கும் உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தினார். நிவாரணப் பொருட்கள் போதிய அளவில் கையிருப்பில் இருப்பதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு அமித்ஷா வலியுறுத்தினார். அமெரிக்காவின் வரி விதிப்பு காரணமாக நமது தொழில்துறையினருக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படக்கூடாது என்பதற்காக மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கையை மேற்கொண்டு வருவதாக தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். மும்பையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடல்சார் பொருட்களை ஏற்றுமதி செய்வதற்காக ஐரோப்பிய யூனியனுடன் பேச்சு நடத்தப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டினார். எந்தவொரு சவாலையும் வாய்ப்பாக மாற்றும் வகையில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். பிரச்சினைகள் உருவாவதற்கு முன் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார். மத்திய பிரதேசத்தின் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கி வருவதாக தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார். அம்மாநிலத்தில்

குணாவில் சிமெண்ட் தொழிற்சாலை அமைப்பதற்கான கட்டுமான பணிகளை இன்று தொடங்கி வைத்து அவர் பேசினார். இந்த தொழிற்சாலை மூலம் இப்பகுதியில் கூடுதல் வேலை வாய்ப்புகள் உருவாகும் என்றும் அவர் கூறினார். தொழில்துறையின் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய மாநில அரசுகள் வழங்கி வருவதாகவும் திரு ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்தார். தமிழகத்தின் வளர்ச்சிக்காக மத்திய அரசின் ஒத்துழைப்பையும் ஆதரவையும் எதிர்நோக்கி இருப்பதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். முதலமைச்சராக பதவியேற்றதற்காக வாழ்த்து தெரிவித்த பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்து சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் வளர்ச்சியை மட்டுமே கருத்தில் கொண்டு தமது அரசு செயல்படும் என்றும் திரு விஜய் அதில் குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. அஸ்ஸாமில் புதிய அரசு அமைக்க முன்வருமாறு தேசிய ஜனநாயக கூட்டணியின் சட்டப்பேரவை கட்சித் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள தற்போதைய முதலமைச்சரான திரு ஹிமந்த பிஸ்வ சர்மாவுக்கு அம்மாநில ஆளுநர் திரு லக்ஷ்மண் பிரசாத் ஆச்சாரியா அழைப்பு விடுத்துள்ளார். முன்னதாக தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சித் தலைவர்கள் திரு ஹிமந்த பிஸ்வ சர்மா தலைமையில் ஆளுநர் திரு லக்ஷ்மண் பிரசாத் ஆச்சாரியாவை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரினர். அஸ்ஸாம் சட்டப்பேரவை தேர்தலில் தொடர்ந்து மூன்றாவது முறையாக வெற்றி பெற்று பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு பதவியேற்க உள்ளது. உத்தரப்பிரதேச அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. கேபினெட் அந்தஸ்தில் இரண்டு பேரும் இணையமைச்சர் பொறுப்பில் இரண்டு பேரும் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டனர். லக்னோவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆளுநர் திருமதி ஆனந்திபென் பட்டேல் புதிய அமைச்சர்களுக்கு பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். திரு பூபேந்திர சௌத்ரி, திரு மனோஜ் பாண்டே ஆகியோர் கேபினெட் அமைச்சர்களாகவும், திரு அஜித்பால் சிங் மற்றும் திரு சோமேந்திர தோமர் இணையமைச்சர்களாகவும் பொறுப்பேற்றுக் கொண்டனர். குப்பம் நகராட்சி தேசிய விருது பெற்றிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர், கடந்த ஆண்டிற்கான சிறந்த பஞ்சாயத்து அமைப்புகளுக்கான விருதில் குப்பம் நகராட்சி மூன்றாவது இடத்தை பிடித்து 1.5 கோடி ரூபாய் பரிசுத் தொகை வென்றதை சுட்டிக்காட்டியுள்ளார். ஒருங்கிணைந்து மேற்கொண்ட நடவடிக்கையே இதற்கு காரணம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இதற்காக குப்பம் நகராட்சியில் பணியாற்றி வரும் அனைத்து அலுவலர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக அவர் கூறியுள்ளார். அரசு மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு மக்கள் ஒத்துழைப்பு அளித்தால் வெற்றி நிச்சயம் என்றும் திரு சந்திரபாபு நாயுடு தெரிவித்துள்ளார். ஹிமாச்சல் பிரதேசத்தில் டிஜிட்டல் தொழில்நுட்பத்துறையின் செயல்பாடுகள் சிறப்பாக உள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு ஸ்விக்விந்தர் சிங் சுக்கு பாராட்டு தெரிவித்துள்ளார். சிறந்த மின்னணு நிர்வாகத்திற்கான பல்வேறு தேசிய விருதுகளை இந்த துறை பெற்றுள்ளதை சுட்டிக்காட்டி முதலமைச்சர் பாராட்டு தெரிவித்துள்ளதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. அரசின் சேவைகளை மக்களுக்கு எளிதாக கொண்டு சேர்ப்பதில் இந்த துறை முக்கிய பங்கு வகிப்பதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பிரதமரின் மின்சார பேருந்து திட்டத்தின் கீழ் ஜம்மு காஷ்மீருக்கு 200 பேருந்துகள் வழங்கப்படவுள்ளன. இந்த பேருந்துகள் சுற்றுலா தலங்களை இணைக்கும் வகையில் பயன்படுத்தப்படும் என்று ஜம்மு காஷ்மீர் அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பாகிஸ்தானில் நடத்தப்பட்ட தற்கொலைப்படை தாக்குதல் சம்பவத்தில் பாதுகாப்பு படையினர் 15 பேர் உயிரிழந்தனர். கைபர் பக்துன்வா மாகாணத்துக்கு உட்பட்ட பகுதியில் காவல்துறைக்கு சொந்தமான சோதனை சாவடியை நோக்கி வெடிப்பொருட்களுடன் வந்து கொண்டிருந்த வாகனத்தின் மீது பாதுகாப்பு படையினர் துப்பாக்கிச்சூடு நடத்தினர். இதனைத் தொடர்ந்து இருதரப்புக்கும் இடையே துப்பாக்கிச் சண்டை நேரிட்டதாகவும் தகவல்கள் கூறுகின்றன. சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி தாக்குதல் நடத்தியுள்ளதாக யுக்ரைனும் ரஷ்யாவும் பரஸ்பரம் குற்றம் சாட்டியுள்ளன. யுக்ரைன் ஒப்பந்தத்தை மீறி ஆயிரக்கணக்கான தாக்குதலை நடத்தியதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. குறிப்பாக மக்கள் வசிக்கும் இடங்களிலும் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக ரஷ்ய பாதுகாப்புத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ரஷ்யாவும் ஒப்பந்தத்தை மீறி தாக்குதல் நடத்தியுள்ளதாக யுக்ரைன் குறை கூறியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் ரஷ்யா நடத்திய தாக்குதலில் ஒருவர் உயிரிழந்ததாகவும் 3 பேர் காயமடைந்துள்ளதாகவும் யுக்ரைன் அரசு தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை துப்பாக்கிச்சுடும் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. கஜகஸ்தானின் அல்மாட்டியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவில் விவான் கபூர் நீரு இணை இப்பதக்கத்தை கைப்பற்றியது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் லக்னோ அணிக்கு எதிராக 204 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பேட் செய்து வரும் சென்னை அணியில் சற்று முன் வரை 15.2 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 168 ரன் எடுத்துள்ளது. சென்னையில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற சென்னை அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது. இதனையடுத்து பேட் செய்த லக்னோ அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 203 ரன் எடுத்தது. ஜோஷ் இங்கிலீஷ் அதிரடியாக ஆடி 33 பந்துகளில் 85 ரன் குவித்தார்.
17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கால்பந்து போட்டியில் இந்தியா இன்று உஸ்பெகிஸ்தானை எதிர்கொள்கிறது. சவுதி அரேபியாவின் ஜெட்டாவில் இப்போட்டி 11:30 தொடங்குகிறது. இஸ்தான்புல் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டி இன்று தொடங்கியது. ஆசிய பழுத்து

தூக்கும் சாம்பியன் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆடவர் பிரிவில் ரிஷிகந்தா சிங், ராஜா முத்துப்பாண்டி உட்பட எட்டு பேரும், மகளிர் பிரிவில் கோமல் கோஹர், பிந்தியாராணி தேவி உட்பட எட்டு பேரும் இதில் இடம்பெற்றுள்ளனர். இப்போட்டி குஜராத் மாநிலம் காந்தி நகரில் நாளை தொடங்கி 17ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. மெக்சிகோ சர்வதேச சேலஞ்சர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீயான்ஷி வாலிஷெட்டி இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் இரட்டையர் பிரிவில் பிரித்வி கிருஷ்ணமூர்த்தி ராய், கிருஷ்ண பிரசாத் கராகா இணையும், கலப்பு இரட்டையர் பிரிவில் துருவ் ராவத், மணிஷா இணையும் இறுதி ஆட்டத்திற்கு தகுதி பெற்றுள்ளன. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா ஒரு தங்கப்பதக்கம் வென்றது. சீனாவில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் குழு பிரிவில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மேற்காசியாவில் பதற்றமான சூழல் நிலவி வரும் போதிலும் நாட்டின் எரிசக்தி தேவையை மத்திய அரசு சிறப்பாக கையாண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பேரிடர் காலங்களில் பாதிப்புகளை குறைப்பதற்கு அதிகாரிகள் கூடுதல் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தின் வளர்ச்சிக்காக மத்திய அரசின் ஒத்துழைப்பையும் ஆதரவையும் எதிர்நோக்கி இருப்பதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். பாகிஸ்தானில் நடத்தப்பட்ட தற்கொலை படை தாக்குதலில் பாதுகாப்பு படையினர் 15 பேர் உயிரிழந்தனர். உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

நேரம் மாலை 7:26. ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி பாட்டு இது ஹிட். நிகழ்ச்சியில் உங்களோடு நான் பிரகாஷ்ராஜ்.

0: பேர் சொல்லாம வந்துட்டேன். பேட்மேனர்ஸ் இல்ல, அதான்
1: சொல்லுங்க கேப்போம்.
0: ரத்தி.
1: ஐயோ,

0: இது யாரு?
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நேயர்கள் அனைவருக்கும் ஒரு அன்பான அறிவிப்பு.
2: நமது நிகழ்ச்சிகள் இனி அதிகாலை 4:45 துவங்கும்.
1: தினமும் காலை 5:30 இசையமுதம்.
2: அதிகாலை பொழுதில் மங்களகரமான பக்தி பாடல்களை கேட்டு மகிழலாம்.
1: தினமும் காலை 6:55 பூந்தளிர்.
2: சுட்டி குழந்தைகள் தங்களது மழலை குரலில் காலை பொழுதை மகிழ்விக்க வருகிறார்கள்.
1: தினமும் மதியம் 2:30 விதவிதமான நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிக்கலாம்.
2: சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் கவிதையும் பாடல்களுமாய் கவிதை அரங்கம்.
1: திங்கள் மற்றும் வியாழக்கிழமைகளில் மதியம் 2:30 வீட்டான சாங்ஸ்களை கேட்டு மகிழலாம்.
2: செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் மதியம் 2:30 தெம்மாங்கு பாடல்களை கேட்டு ரசிக்கலாம்.
1: எல்லா புதன்கிழமைகளிலும் மதியம் 2:30 ஆங்கிலம், இந்தி, தெலுங்கு, மலையாளம், கன்னடம் போன்ற பன்மொழி திரைப்பட பாடல்களை கேட்டு மகிழலாம்.
2: ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் நமது நிகழ்ச்சிகளை கேட்டு இசையோடு இணைந்திருப்போம்.
3: இசையோடு என்றும் நீங்கள்.
4: நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி பாட்டு இது ஹிட். பாடல் ஒலிக்கின்றது பராசக்தி திரைப்படத்திலிருந்து.

நேரம் 7:41, ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி பாட்டு இது ஹிட். தொடர்ந்து பாடல் கேட்கலாம் தக் லைஃப் திரைப்படத்திலிருந்து.

நேரமேல் மணி 45 நிமிடம். ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி பாட்டு இது ஹிட். அடுத்த பாட்டு யூத் திரைப்படத்திலிருந்து இது உங்களுக்காக ஒலிக்கின்றது.

0: கண்ணம்மாக்கா, இந்த சூப்பு கடையில சூப்பு சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க, நம்மளும் சாப்பிட்டு தான் பாப்போமே.
1: சாப்பிட்டு தான் பாக்கலாம். அக்கா, உங்க கடையில என்னென்ன சூப்பு தான் வச்சிருக்கீங்க?
2: தொண்டைக்கு பதமா, காளான், மொடக்காத்தான், பூண்டு, தூதுவளை, இப்படி எல்லா வகையான சூப்பும் நம்ம கடையில இருக்கு. உங்களுக்கு என்ன சூப்பு வேணும்?
1: அக்கா, ரெண்டு காளான் சூப்பு தாங்க.
0: ஆஹா, ரொம்ப அருமையா இருக்கே.
1: காளான் சூப்பு ஒரு பார்சல் கொடுங்கக்கா.
2: என் கடையில உள்ள போர்ட பாக்கலையோ, நல்லா பாருங்க.
1: அப்படி என்னதான் உங்க போர்டுல எழுதி வச்சிருக்கீங்க, கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: பார்சல் பாத்திரத்தில் மட்டுமே வழங்கப்படும்.
1: காசு கொடுத்தானே வாங்குறேன், போன உடனே குடிக்க போறோம், எல்லாம் ஒண்ணும் ஆகாது.
2: பிளாஸ்டிக் பையில சூப்பு வாங்காத, பித்த பையில கேன்சர் வாங்காத, வாழை இல சாப்பாடு ஆயுசு 100.

0: பிளாஸ்டிக்கல சாப்பாடு ஆயுசு கேடு, பூமியை கெடுக்கும் பூதம் பாரு பிளாஸ்டிக்னு அதுக்கு பேரு, புரியுதா?
1: இப்பதாங்க எனக்கு புரிஞ்சிருக்கு, இனிமே இந்த தப்ப நான் செய்யவே மாட்டேன்.
2: பார்சல்னாலே பாத்திரம் தான்.
3: பிளாஸ்டிக்கை ஒழிப்போம், சுற்றுச்சூழலை காப்போம்.
4: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
5: ஏழு மணி 49 நிமிடம். ஆகாஷவாணியில் நாம் அணிந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி பாட்டு இது ஹிட்டு. ஒலிக்கின்றது பாடல் டியூட் திரைப்படத்திலிருந்து.

மதுரை பண்பலை 103.3. எனது பங்காளிகளுக்கு, என் அக்காமார்களுக்கு, என் தங்கைமார்களுக்கு மதுரை மதிச்சேம்பாளா சார்பாக பண்பலை நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேளுங்க. நானும் கேட்குறேன், வேற லெவல் பண்ணுறோம்.

7:54 நிமிடம். ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 1.9 நாம் இதுவரை இணைந்திருந்தோம். பாட்டு இது ஹிட். நிகழ்ச்சியினுடைய நிறைவான பாட்டா கேட்க இருக்கிறோம். டிராகன் திரைப்படத்திலிருந்து நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு இணைந்திருந்தேன் நான் பிரகாஷ்ராஜ். நன்றி நேர்களே.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நேயர்கள் அனைவருக்கும் ஒரு அன்பான அறிவிப்பு.
1: நமது நிகழ்ச்சிகள் இனி அதிகாலை 4:45 துவங்கும்.
0: தினமும் காலை 5:30 இசையமுதம்.
1: அதிகாலை பொழுதில் மங்களகரமான பக்தி பாடல்களை கேட்டு மகிழலாம்.
0: தினமும் காலை 6:55 பூந்தளிர்.
1: சுட்டி குழந்தைகள் தங்களது மழலை குரலில் காலை பொழுதை மகிழ்விக்க வருகிறார்கள்.
0: தினமும் மதியம் 2:30 விதவிதமான நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிக்கலாம்.
1: சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் கவிதையும் பாடும்.

0: பாடல்களுமாய் கவிதை அரங்கம்
1: திங்கள் மற்றும் வியாழக்கிழமைகளில் மதியம் மணி 2:30 வீட்டான சாங்ஸ்களை கேட்டு மகிழலாம்.
0: செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் மதிய மணி 2:30 தெம்மாங்கு பாடல்களை கேட்டு ரசிக்கலாம்.
1: எல்லா புதன்கிழமைகளிலும் மதியம் மணி 2:30 ஆங்கிலம், இந்தி, தெலுங்கு, மலையாளம், கன்னடம் போன்ற பன்மொழி திரைப்பட பாடல்களை கேட்டு மகிழலாம்.
0: ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் நமது நிகழ்ச்சிகளை கேட்டு இசையோடு இணைந்திருப்போம்.
2: இசையோடு என்றும் நீங்கள்
3: தொடர்வது செய்தி அறிக்கை. சென்னை இன்றிலாக இன்னும் சில நொடிகளில் செய்திகள். வாசிப்பவர் வடிவழகி கபிலன். மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கு நிலை குறித்து முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுடன் விரிவாக ஆய்வு மேற்கொண்டார். பெண்களுக்கான பாதுகாப்பை மேம்படுத்துவது குறித்தும் போதைப்பொருள் தொடர்பான குற்றங்களை தடுப்பது குறித்தும் இதில் விரிவாக ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. தொடர்ச்சியாக இதுபோன்ற ஆய்வுக் கூட்டங்கள் நடைபெறும் என்று முதலமைச்சர் இந்த கூட்டத்தில் தெரிவித்தார். இதற்கிடையே தமிழகத்தின் வளர்ச்சிக்காக மத்திய அரசின் ஒத்துழைப்பையும் ஆதரவையும் எதிர்நோக்கியிருப்பதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். முதலமைச்சராக பதவியேற்றதற்காக வாழ்த்து தெரிவித்த பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்து சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் வளர்ச்சியை மட்டுமே கருத்தில் கொண்டு தமது அரசு செயல்படும் என்றும் திரு விஜய் அதில் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் திருச்சி கிழக்கு, பெரம்பூர் என 2 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருந்த நிலையில் திருச்சி கிழக்கு தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினர் பதவியை திரு விஜய் ராஜினாமா செய்துள்ளார். இதனிடையே தமிழக சட்டப்பேரவையின் இடைக்கால அவைத்தலைவராக திரு கருப்பையா இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். மக்கள் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லிக்கர் அவருக்கு பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நாளை தொடங்குகிறது. புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களுக்கு இடைக்கால அவைத்தலைவர் திரு கருப்பையா பதவிப்பிரமாணம் செய்து வைக்கிறார். சட்டப்பேரவை உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அதற்கான தேர்தல் ஆணையத்தின் சான்றிதழுடன் இதில் பங்கேற்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். பேரவைத் தலைவர் மற்றும் பேரவை துணைத் தலைவருக்கான தேர்தல் நாளை மறுநாள் காலை 9:30 அளவில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் பின்னர் சட்டப்பேரவையில் திரு விஜய் நம்பிக்கை வாக்கு கோர உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள திரு விஜய்க்கு மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக வெளியிட்டுள்ள செய்தியில் மாநிலத்தின் வளர்ச்சியை முன்னிறுத்தி சிறப்பாக செயல்படுமாறு அவர் வாழ்த்தியுள்ளார். தமிழக அரசின் நிதிநிலை பற்றி கடந்த பிப்ரவரி மாத பட்ஜெட்டிலேயே தெளிவாக சொல்லப்பட்டிருந்ததாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், 10 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு கடனை வைத்துவிட்டு கஜானாவை துடைத்து விட்டதாக திரு விஜய் கூறியுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். நிதிநிலை அறிக்கைக்கு பின்னர்தான் திரு விஜய் பல்வேறு வாக்குறுதிகளை அளித்ததாகவும் அவர் கூறியுள்ளார். மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை விரைவில் திரு விஜய் நிறைவேற்றுவார் என்று தாம் நம்புவதாகவும் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவையின் திமுக கட்சித் தலைவராக திரு உதயநிதி ஸ்டாலின் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் தலைமையில் சென்னையில் நடைபெற்ற அக்கட்சியின் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டத்தில் இதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. துணைத் தலைவராக திரு கே என் நேருவும் கொறடாவாக திரு ஏ வ வேலுவும் இக்கூட்டத்தில் தேர்வு செய்யப்பட்டனர். தமிழகத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பை தாவேக அரசு உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை கட்டுப்படுத்த சிறப்பு அதிரடிப்படை, போதைப்பொருள் புழக்கத்தை ஒழிக்க தனிப்பிரிவுகள் போன்ற தாவேக அரசின் அறிவிப்புகள் வரவேற்கத்தக்கது என்று தெரிவித்துள்ளார். டாஸ்மாக் கடைகளை படிப்படியாக மூடி மாநிலத்தில் பூரண மதுவிலக்கை தாவேக அரசு நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக்கொண்டுள்ளார். தமிழக முதலமைச்சராக திரு விஜய் பொறுப்பேற்ற பின்னர் அறிவிக்கப்பட்ட 200 யூனிட் இலவச மின் திட்டம் குறித்து மாநில அரசு விளக்கம் அளித்துள்ளது. இதன்படி 500 யூனிட்டுக்கு குறைவாக பயன்படுத்துவோருக்கு 200 யூனிட் மின்சாரம் இலவசம் என்று மாநில அரசின் செய்திக்குறிப்பில் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. 500 யூனிட்டுக்கும் கூடுதலாக பயன்படுத்துபவர்களுக்கு தற்போது நடைமுறையில் உள்ள 100 யூனிட் இலவச மின்சாரம் நடைமுறை தொடரும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 2 மாதங்களுக்கு 500 யூனிட் மின்சாரம் பயன்படுத்தும் வீடுகளுக்கு 200 யூனிட் மின்சாரம் கட்டணமின்றி வழங்கப்படும் என்று தாவேக அரசு அறிவித்திருப்பது வரவேற்கத்தக்கது என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் 500 யூனிட் மின்சாரத்திற்கு மேல் பயன்படுத்தும் வீடுகளுக்கு ஏற்கனவே நடைமுறையில் உள்ள 100 யூனிட் கட்டணமில்லா மின்சாரம் தொடரும் என்ற அறிவிப்பும் மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் இதே கோரிக்கையை விடுத்துள்ளது. தமிழக மக்களின் நலனையும் மாநிலத்தின் முன்னேற்றத்தையும் முதன்மையாக கொண்டு தாவேக அரசு செயல்பட வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள

அறிக்கையில், ஜனநாயக பொறுப்புடனும் மக்கள் நல கடமையுடனும் தாவேக அரசு சிறந்த ஆட்சியை வழங்க வேண்டும் என்று கூறியுள்ளார். முதலமைச்சர் பதவியேற்பு விழாவில் தாம் கலந்து கொண்டு திரு விஜய்க்கு வாழ்த்துகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டதாகவும் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் லக்னோ அணியை வென்றது. சென்னையில் நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்ற சென்னை அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது. இதனை அடுத்து பேட் செய்த லக்னோ அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 203 ரன் எடுத்தது. 204 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பின்னர் பேட் செய்த சென்னை அணி 19.2 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 208 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. உர்வில் பட்டேல் 23 பந்துகளில் 65 ரன் குவித்தார். உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கால்பந்து போட்டியில் இந்தியா இன்று உஸ்பெகிஸ்தானை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 8:06. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பட்டாம்பூச்சிகள். குழந்தைகள் மாணவர்கள் உங்களோட திறமைகளை வெளிப்படுத்தலாம். அது மட்டும் இல்ல, உங்களுக்கு பிடித்தமான பாடல்களையும் கேட்டு ரசிக்கலாம். 04-52 மதுரையின் முன்னிணைப்போடு 25-30-170-25-30-171 என்ற எண்களில் வரலாம். பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில ஒரு குழந்தை கதை சொல்ல போறாங்க, என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாமா?
3: வணக்கம், என் பெயர் ராமன். நான் பாலமந்திரம் ஹை செகண்டரி ஸ்கூல் 8ஆம் வகுப்பு பயின்கிறேன். நான் சொல்ல போகிற கதையுடன் பெயர் ஆதனின் பொம்மை. ஒரு சின்ன கிராமத்தில் ஆதன் என்ற சிறுவன் இருந்தான். அவனுக்கு மிகவும் பிடித்த ஒரு பொம்மை இருந்தது. அந்த பொம்மையிடனும் அவனும் இரண்டு பேரும் சேர்ந்து தான் விளையாடுவாங்கள். ஒரு நாள் அவன் நண்பன் வந்து எனக்கு இந்த பொம்மையை தரையா என்று கேட்டான். அப்பொழுது அந்த ஆதன் மிகவும் மறுத்தான். நான் மட்டும்தான் விளையாடுவேன், வேற யாரிடம் கொடுக்க மாட்டேன் என்று சொன்னான். அதனால் அந்த நண்பன் அவன் சோகமாக போயிட்டான். அப்பொழுது மறுநாள் சில நாட்களுக்கு பிறகு அந்த பொம்மை விளையாடி கொண்டிருக்கும் போது கீழே விழுந்து உடைந்தது. அப்பொழுது அவன் ரொம்பவும் சோகமாக இருந்தான். அப்பொழுதுதான் புரிந்தது, நாம் பிறரிடம் குடித்தில் ஆடலாம் என்று. அப்பொழுது அவன் நண்பன் வந்து வாரால் விளையாடலாம் என்று கூப்பிட்டான். இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, பிறரிடம் கொடுத்து விளையாடணும். நன்றி.
2: ஒரு அருமையான கதை சொன்னாங்க, பிறருக்கு கொடுத்து விளையாடணும் அப்படின்னு. கண்டிப்பா அவங்களுக்காக ஒரு பாராட்டையும் சொல்லிட்டு பாடலும் கேட்டு ரசிக்கலாம். இது பட்டாம்பூச்சிகள். நேரம் 8:08.
4: மணி மணி மணி மணி மணி ஓங்கி அடிச்சா 1 ரன் வெயிட்டா.

0: 12:12. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பட்டாம்பூச்சிகள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நீ அடுத்த குழந்தை என்ன சொல்லுதுன்னு கேட்கலாமா? ஒரு கதை சொல்றதுக்காக காத்துட்டு இருக்காங்க.
1: எல்லாருக்கும் வணக்கம். என் பெயர் மை அமீரா. நான் பாலமந்திரம் பள்ளி நான் பாலமந்திரம் மேல்நிலை பள்ளியில் 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் கூறப்போகும் கதையின் தலைப்பு பூதம் காத்த புதையல். ஒரு ஊரில் ஒரு கிராமம். அந்த கிராமத்து பக்கத்தில் ஒரு பழமையான கோயில். அந்த கோயிலில் ஒரு பெரிய புதையல் மறைச்சி வச்சுருக்காங்க. ஆனால் அந்த கிராமத்து மக்கள் எல்லாரும் சொல்கிறாங்க, அந்த புதையலை யாரும் எடுக்க போகாதீங்க, அந்த புதையலை ஒரு பூதம் காத்துக்கிட்டு வருது அப்படின்னு அந்த கிராம மக்கள்லாம் சொன்னாங்க. அந்த கிராமத்துல அருண்ற ஒரு சிறுவன் என்ன அவன் சொன்னா, பூதம் இருந்தா இருக்கட்டும், நான் உண்மையை தெரிஞ்சுக்கணும், நான் உண்மையை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு இரவே கையில ஒரு விளக்கு எடுத்துட்டு கோயிலுக்குள்ள போனான். கோயிலுக்குள்ள போனோடனே திடீர்னு காத்து அவன் மேல மட்டும் ஒரு ஒளி தெரிஞ்சிச்சு. அப்ப ஒரு வாய்ஸ் கேட்டுச்சு, யாரு என் புதையில எடுக்க வர்றது அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை கேட்டுச்சு. அப்ப அவன் சொன்னா, நான் தான் அருண் வந்திருக்கேன், எனக்கு தங்கம்லாம் வேணாம், என்னோட கிராமம் நல்லா வளரணும், அதுக்காக தான் நான் இங்கே வந்தேன் அப்படின்னு அவன் சொன்னான். அதுக்கு அந்த பூதம் சொல்லிச்சு, இந்த புதையில பேராசை பிடிச்சவங்களுக்குலாம் கிடையாது, நல்ல மனசு கொண்டவங்களுக்கு மட்டும்தான் இந்த புதையலை தருவேன் அப்படின்னு சொல்லிச்சு. அப்போ அந்த வார்த்தையும் அந்த பூதமும் மறைஞ்சு போயிடுச்சு. அதுக்கடுத்து பெட்டி திறந்துருச்சு. அவன் போய் எட்டி பார்க்குறான். எட்டி பார்த்தா அதுக்குள்ளே வந்து தங்கம் இல்லை, அதுக்கு பதிலாக வந்து புத்தகம், விதை, விவசாயிகள் யூஸ் பண்ணுற கருவி இதுதான் இருந்துச்சு. அப்போ அதெல்லாம் அவன் எடுத்துகிட்டு போய் அந்த கிராம மக்கள்கிட்ட கொடுத்தான். அந்த விதைகள்லாம் வச்சு பயிர் நட்டாங்க. அந்த கிராமமே பசுமையாக மாறிடுச்சு. அந்த புத்தகங்கள் எல்லாம் வச்சு ஒரு நூலகம் தந்தாங்க. அப்போ தான் அந்த கிராம

மக்கள் வளர்ந்தாங்க. உண்மையான புதையல் வந்து தங்கம் கிடையாது, நம்மளோட அறிவும் நல்ல மனசையும் வளர்க்கறதுக்காண்டி தான் அந்த புதையல் அப்படின்னு சொல்லி அந்த பூதம் சொல்லிச்சு. அனைவருக்கும் நன்றி.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நேயர்கள் அனைவருக்கும் ஒரு அன்பான அறிவிப்பு.
1: நமது நிகழ்ச்சிகள் இனி அதிகாலை மணி 4:45 துவங்கும்.
0: தினமும் காலை மணி 5:30 இசையமுதம்.
1: அதிகாலை பொழுதில் மங்களகரமான பக்தி பாடல்களை கேட்டு மகிழலாம்.
0: தினமும் காலை மணி 6:55 பூந்தளிர்.
1: சுட்டி குழந்தைகள் தங்களது மழலை குரலில் காலை பொழுதை மகிழ்விக்க வருகிறார்கள்.

0: தினமும் மதியம் மணி 2:30 விதவிதமான நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிக்கலாம்.
1: சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் கவிதையும் பாடல்களுமாய் கவிதை அரங்கம்.
0: திங்கள் மற்றும் வியாழக்கிழமைகளில் மதியம் மணி 2:30 பீட்டான சாங்ஸ்களை கேட்டு மகிழலாம்.
1: செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் மதியம் மணி 2:30 தெம்மாங்கு பாடல்களை கேட்டு ரசிக்கலாம்.
0: எல்லா புதன்கிழமைகளிலும் மதியம் மணி 2:30 ஆங்கிலம், இந்தி, தெலுங்கு, மலையாளம், கன்னடம் போன்ற பன்மொழி திரைப்பட பாடல்களை கேட்டு மகிழலாம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் நமது நிகழ்ச்சிகளை கேட்டு இசையோடு இணைந்திருப்போம்.
2: இசையோடு என்றும் நீங்கள்.

வணக்கம், நான் பாடலாசிரியர் முத்தமிழ் பேசுகிறேன். எஃப்எம் ரெயின்போ 103.3 எப்போதும் நீங்க இனிமையா கேட்டு கொண்டிருக்கிற ஒரு எஃப்எம். இந்த எஃப்எம்ல வந்து பலவிதமான நிகழ்ச்சிகளை மக்களுக்காக தொகுத்து வழங்கிட்டு இருக்காங்க. அது கேட்டு மக்கள் இன்னும் மேலாக பயன்பெற வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். நன்றி.

0: மூஞ்சி லேசி கோஸ் லாஸ்ட் பெஞ்ச் மறவாண்ட
1: டிஃபன் பாக்ஸ் சமய கட்டு அயன் பண்ணு யூனிஃபார்ம்
0: மேட்ச் கிளாஸ் நீல் டவுன் பெஞ்ச் மேல ஏறி நில்லு
1: லேட் நைட் பாலிஷ் போடு அடுக்கு சக்ஸ வாஷ் பண்ணு
0: டெய்லி லேட் கெட் அவுட்
1: தூக்கம் போச்சு டயர்ட் ஆச்சு
0: ஹோம் வர்க் எஸ்கேப்
1: டெய்லி இதே வேலையா போச்சு
0: சிச்சிலிக்கி பிச்சிலிக்கி
1: பிம்பிலிக்கி பிலாபி

நேரம் 8:25. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பட்டாம்பூச்சிகள். பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியின் நிறைவான பாடலாக ராக்டிசி படத்திற்காக

0: நிறைவு பெற்றது பட்டாம்பூச்சிகள். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. அடுத்ததாக விளையாடலாம் வாங்க.
1: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
2: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
0: நேரம் 8:30.
3: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இந்த அலைவரிசைகளில் இப்போது கேட்கலாம் விளையாடலாம் வாங்க. இன்றைய விளையாடலாம் வாங்க நிகழ்ச்சியில் டேக்வாண்டோ மற்றும் கிக் பாக்ஸிங் விளையாட்டு பயிற்சியாளர் என் நாராயணன் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகத்தின் முதல் பகுதியினை கேட்கலாம். வணக்கம் நேயர்களே, இன்றைய விளையாடலாம் வாங்க நிகழ்ச்சியில் டேக்வாண்டோ மற்றும் கிக் பாக்ஸிங் விளையாட்டு பயிற்சியாளர் என் நாராயணன் அவர்களை தான் நாம் இன்றைக்கி சந்திக்க போகிறோம். இந்த டேக்வாண்டோ பயிற்சிகளை கிட்டத்தட்ட கடந்த 11 ஆண்டுகளாக மதுரையில் இருக்கக்கூடிய பள்ளி குழந்தைகள் இளைஞர்கள் இவர்களுக்கெல்லாம் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே வராங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த டேக்வாண்டோ பயிற்சியில் பல கின்னஸ் சாதனைகள் படைத்த ஒரு நபர் என் நாராயணன் அவர்கள். வணக்கம், உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி.
4: எல்லாருக்கும் வணக்கம்.
3: கடந்த 11 ஆண்டுகளாக வந்து டேக்வாண்டோ விளையாட்டு பயிற்சியாளராக இருக்கிறீங்க. இந்த டேக்வாண்டோ விளையாட்டு பயிற்சி, இந்த விளையாட்டின் மீது உங்களுக்கு ஏற்பட்ட ஆர்வம், அதோடு உங்களை பற்றியும் ஒரு அறிமுகம் எங்களுக்காக.
4: என் பேர் நாராயணன். நான் இங்கே மதுரையில் வந்து மதுரை டேக்வாண்டோ அகாடமின்னு ஒரு டேக்வாண்டோ ட்ரைனிங் சென்டர் நடத்திட்டு இருக்கேன். டேக்வாண்டோனா ஃபர்ஸ்ட் என்னன்னா, அது வந்து ஒரு சவுத் கொரியன் மார்ஷியல் ஆர்ட், கொரியன் தற்காப்பு கலை. அவங்களோட மிலிட்ரி செல்ஃப் டிஃபென்ஸ் ஆர்ட்டாக வந்து இதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இதை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இதை வேர்ல்டு ஃபுல்லாக வந்து இதை எடுத்துகிட்டு போகணுங்கிறதுக்காக ஒரு ஸ்போர்ட்டாக கன்வெர்ட் பண்ணி, ஸோ அதுக்குன்னு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸு, சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸோட ஃபைட் பண்ணுறது, அதோட பாயிண்ட் சிஸ்டம், இந்த மாதிரி அந்த கேமே ஒரு ஸ்போர்ட்டாக கொண்டு வந்தாங்க. இந்த ஸ்போர்ட்டை வேர்ல்டு ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தோடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒலிம்பிக் கேமாக 2000 வந்து இது வந்து ஒரு ஒலிம்பிக் கேமாக வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு வந்து எப்படின்னா, ரெண்டு பேர் ஃபைட் பண்ணி அதில் யார் அதிக பாயிண்ட்ஸ் எடுக்கிறாங்களோ அவங்க வின் பண்ணுவாங்க. ஸோ இதான் அந்த கேமோட சிஸ்டம். இது வந்து மோஸ்ட்லி கிக்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க, காலுகளை வச்சு இந்த கேம் நடக்கும். டேக்வாண்டோனா அதுதான், டேனா லெக்கு, குவான்னா ஹேண்டு, டூனா தி வே ஆஃப் டிசிப்ளின், எப்படி பண்ணுறோம், வே ஆஃப் பர்ஃபார்மிங் த ஆர்ட். ஸோ இந்த கேம் எப்போ ஒலிம்பிக்கில் வந்துச்சோ அப்போ வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கிற எல்லா கண்ட்ரீஸ்லையுமே நிறைய பேர் இந்த கேமை கற்றுக்க ஆரம்பித்தாங்க. இங்கே வந்து நான் சென்னையில் தான் நான் கற்றுக்கிட்டேன். நான் கற்றுக்கிட்டு என்னோட சர்டிஃபிகேஷன் எல்லாமே சென்னையில் தான் முடித்தேன். ஓஎம்ஆர் டேக்வாண்டோ அகாடமி, எங்கள் மாஸ்டர் வெங்கடேசன். ஸோ அங்கே நான் வந்து டிசிஎஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும் போதே நான் வந்து பார்ட் டைமாக அங்கே டீச் பண்ணிட்டு இருந்தேன் பசங்களுக்கு. எனக்கு இந்த டீச்சிங் ப்ரொஃபஷன் ரொம்ப பிடிச்சனால, ஸோ நம்ம ஊரில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் எனக்கு ட்ரெயின் பண்ணணும்னு ஒரு ஆசை. தனியாக இங்கே வந்து ஒரு அகாடமி ஸ்டார்ட் பண்ணி நிறைய பேரை இந்த ஆர்ட்டுக்கு கொண்டு வரணும், நிறைய பேருக்கு வந்து இதோட பெனிஃபிட்ஸை சொல்லணும். பெனிஃபிட்ஸ்னால் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த டேக்வாண்டோ வந்து எல்லா ஸ்கூல் கேம்ஸ்லேயுமே இருக்குது, ஒரு ஸ்போர்ட்டாக இருக்குது. ஸோ இவங்க கற்றுக்கிறதுக்கு ஒரு ஃபிசிக்கல் பெனிஃபிட்ஸு, ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருக்கிறதோட அந்த வின் பண்ணாங்கன்னா அந்த சர்டிஃபிகேட்ஸ் வந்து அவங்களோட ஃப்யூச்சருக்கு யூஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட பெனிஃபிட் உள்ள இந்த டேக்வாண்டோ கேமை வந்து நிறைய பேருக்கு கொண்டு போகணும்னு எனக்கு ஒரு ஆசை. அதனால தான் 2015 வந்து மதுரை டேக்வாண்டோ அகாடமின்னு ஒரு இன்ஸ்டியூட் ஸ்டார்ட் பண்ணி நான் பர்மனெண்ட்டாக இங்கே மதுரைக்கு வந்து இங்கே டீச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸு ஒரு ஒரு ஆளாக கொஞ்சம் கொஞ்சமாக ரீச் பண்ண போய் இப்போ மதுரையிலே வந்து ஒரு 15 ஸ்கூல்ஸ் கிட்ட நம்ம எடுக்கிறோம். ஒரு இயருக்கு 1500 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த ஆர்ட்டை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க மதுரையில்.
3: ரொம்ப மகிழ்ச்சி சார். அதாவது நீங்கள் சென்னையில் இருக்கும்போது இந்த டேக்வாண்டோ விளையாட்டை கற்றுக்கிட்டு தான் சொன்னீங்க. ஆரம்ப கட்டத்தில் உங்களுக்கு இந்த விளையாட்டின் மீதான ஆர்வம் எப்படி வந்தது?
4: மொதல் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் ஃபிட்னஸ்க்காக, காலேஜில் இருக்கும்போது எல்லாம் ஜிம் போவாங்க, சில பேர் ஸ்போர்ட்ஸ் வேறு ஏதாவது டீம் ஸ்போர்ட்ஸ் பேஸ்கெட் பால் விளாடுவாங்க, இந்த மாதிரி எல்லாருமே ஒரு ஒரு ஸ்போர்ட்டில் இருக்கும் போது எனக்கு எதிரையாவது ஒரு கற்றுக்கணும்னு ஒரு ஆசை. நம்மளும் ஒரு ஸ்போர்ட்னா ஒரு ஸ்கில்லையும் வளர்த்துக்கலாம், ஃபிட்னஸும் இருக்கும். ஸோ ஜிம் அந்த மாதிரி போகிறதுக்கு பதிலாக ஒரு ஸ்போர்ட் ட்ரை பண்ணலான்னு பண்ணும்போது தான் எங்கள் பக்கத்துலேயே வந்து இந்த டேக்வாண்டோ ட்ரைனிங் சென்டர், ஓஎம்ஆர் டேக்வாண்டோ அகாடமின்னு இருந்துச்சு. அப்போ சும்மா என்னன்னு போய் பார்த்து கராத்தே கற்றுக்கலாம்னு தான் நான் போனேன். கராத்தே நம்ம கற்றுக்குவோம், டிஃப்ரெண்டாக இருக்கும்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணதான். பட் ஆனால் அங்கே எங்கள் மாஸ்டர் வந்து ரெண்டுமே டீச் பண்ணாங்க, கராத்தே டேக்வாண்டோ. அப்போ என்கிட்ட வந்து டேக்வாண்டோ இருக்குது, நீ அதை கற்றுக்கோ நல்லாயிருக்கும்னு சொன்னாங்க. நான் சரின்னு வந்துட்டேன். வந்துட்டு என்னோட பசங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு அந்த ஆர்ட் என்னன்னு சொல்கிறதே தெரியல. ஏதோ அவங்க சொன்னாங்க வித்தியாசமாக இருந்துச்சு, ஆனால் அது என்னன்னு தெரில எனக்கு. சரி நம்ம இதை கற்றுக்குவோம், போய் பார்ப்போம் இப்படி தான் இருக்குன்னு பார்ப்போம், ஒரு புதுசாக ஒன்று கற்றுக்கிறது நமக்கே தெரில, அப்போ யாருக்கும் அவ்வளோ தெரியும் காலேஜில் தெரிஞ்சிருக்காது. அப்போ இந்த மாதிரி ஒரு இதில் வின் பண்ணோன்னா நமக்கு நல்ல நேம் ஆகும் காலேஜில்னு சொல்லிட்டு தான் நான் ஒரு ஃபிட்னஸ்க்காகவும் அதுக்காக தான் போய் சேர்ந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு சேரும் போது ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு லேர்ன் பண்ணுறதுக்கு எனக்கு, ஏன்னா அந்த ஃப்ளெக்சிபிலிட்டிலாம் இருக்கணும். சின்ன வயசுலேயே கற்றுக்கும் போது பாடி வந்து எதனால வளையும்,

0: அந்த ஏஜ்ல வந்து ஃபிளெக்சிபிலிட்டிலாம் இல்லை, ரொம்ப இனிஷியல் ஸ்ட்ரெயின் ஆச்சு. ஸோ மேட்சஸ்லாம் போகும்போது நல்லா அடி வாங்கி தோத்துட்டு இருந்தேன். அப்போ ஒரு ரெண்டு ஆப்ஷன் இருந்துச்சு, கிவ் அப் பண்ணிட்டு திரும்ப காலேஜ்லேயே போயிட்டு ஜாலியாக இருக்கலாமா, இல்லை இதில் ஜெயிச்சுட்டு என்னோட செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு ஜெயிச்சுட்டு நம்ம வெளியே வருவோமா அந்த மாதிரி இருந்துச்சு. சரி அப்போ என்னதான் திரும்ப ஒரு வருஷம் ட்ரை பண்ணுவோம் சொல்லிட்டு எங்கள் மாஸ்டர்கிட்ட சொல்லி அதுக்குன்னே ட்ரைனிங் டெடிக்கேட்டடாக போய் டெய்லி போக ஆரம்பிச்சிட்டேன். முதல் வீக்லி த்ரைஸ் தான் போனேன், அப்புறம் நான் டெய்லி போய் கற்றுக்க ஆரம்பிச்சு கற்றுக்க எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆச்சு. இதில் நிறைய இருக்கேன், அதாவது நம்ம லெக்கே பார்த்தீங்கன்னா நம்ம குனிஞ்சு என் காலை தொட முடியாது ஆரம்பத்தில். அப்போ இது கற்றுக்கும் போது பாடியோட ஃப்ளெக்சிபிலிட்டி நல்லா இருந்துச்சு, எனக்கே பாடி ரொம்ப லைட்டாக இருந்துச்சு. அதே மாதிரி எனக்கு டைவர்ஷனுங்கிறதே ஒன்று வரல, காலையில் காலேஜ் போயிடுவேன், ஈவினிங் வந்துடுவேன், ஒரு ஹாஃப் அன் அவர் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இங்கே கிளம்பிடுவேன். ஸோ இது போயிட்டு திரும்ப நைட்டு வரும்போது அந்த டேவே வந்து எனக்கு ஒரு கம்ப்ளீட்டடாக இருந்துச்சு, ஒரு யூஸ்ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த ஆர்ட் வந்து எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுச்சு, என்னோட ஒரு ஸ்ட்ரெஸ்ஸே எனக்கு வந்து இதில் வரவே இல்லை, ப்ளஸ் என்னோட ஃபிட்னஸ் நல்லா இம்ப்ரூவ் ஆச்சு. மேட்சஸ் தான் ஜெயிக்கும் போது காலேஜ் லெவலில் எனக்கு நல்ல ரெகக்னேஷன் கிடச்சிச்சு. இப்போ பிரின்சிபல் கூப்பிட்டு பேசுறது, சேர்மன் கூப்பிட்டு அப்ரிஷியேட் பண்ணுறது, அப்போ எனக்கான கான்டாக்ட்ஸ் வந்து நிறையா வந்துச்சு. ஸோ இந்த கேம் வச்சா எனக்கு வந்து என்னோடய ஜாபே டிசிஎஸில் கிடச்சிச்சு. இந்த கேமில் ஒரு இவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு தான் எனக்கு அந்த ஜாபே கிடச்சிச்சு. என்னோட லைஃப்பில் வந்து பர்சனலாக எனக்கு வந்து இந்த கேம் நிறைய ஹெல்ப் பண்ணுச்சு.
1: அதாவது உங்களுடைய வாழ்க்கையே வந்து மாற்றியது வந்து இந்த டேக் ஒன் தான் அப்படின்னு சொல்லலாம்.
0: கண்டிப்பாக அது ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட் என்னோடய லைஃப்பில்.
1: சரி,

0: கற்றுக்கிட்டதாக சொன்னீங்க. நீங்கள் கல்லூரியில் படிக்கும்போது என்னென்ன போட்டிகள்லாம் வந்து நீங்கள் பங்கேற்றிருக்கீங்க?
1: நான் வந்து இங்கே டிஸ்ட்ரிக்ட் லெவலில் வின் பண்ணியிருக்கேன், ஸ்டேட் லெவல் வரையும் போயிருக்கேன் நான் வந்து என்னோட காலேஜ் இருக்கும்போது. அதுக்கப்புறம் நான் ஒர்க் ஜாயின் பண்ணோன்னே ஒரே ஒரு தடவை நேஷனல்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணேன். ஸோ அது ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு, பட் நான் வின் பண்ணல, பட் நேஷனல் பார்ட்டிசிபேஷனோட இருந்தேன். அதுக்கப்புறம் ஒர்க் வந்தனால வெறும் ட்ரைனிங் மட்டும் போயிட்டே இருந்தேன். அப்புறம் என்னோட பிளாக் பெல்ட் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் காலையில் டைமில் நான் ஃப்ரீயாக இருப்பேன். அப்போ எங்கள் மாஸ்டருக்கும் நிறைய பசங்க வந்தனால ஹெல்ப்புக்கு ஆள் தேவைப்பட்டுச்சு. சரி நம்ம கொஞ்ச நாள் ட்ரைனிங்கில் இருப்போமே, பசங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம்னு சொல்லிட்டு எங்கள் மாஸ்டரோட கைடன்ஸில் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு எப்படி டீச் பண்ணுறது, சின்ன பிள்ளைங்களுக்கு எப்படி சொல்கிறது, பெரியவங்களுக்கு எப்படி டீச் பண்ணுறது, அதை கற்றுக்கிட்டேன். அப்போ எனக்கு அது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு, சொல்லித்தரதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா நமக்கு இனிஷியலில் வராமல் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணோம்ல, அப்போ அவங்களும் ஸ்ட்ரகிள் பண்ணும் போது நம்ம சொல்லும் போது கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கும் அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி வர்றது, கிக்ஸு கற்றுக்கிறது, அவங்க முகத்தில் ஒரு ஹாப்பினஸ் பார்க்கும் போது எனக்கு அந்த ப்ரொஃபஷன் கொஞ்சம் பிடிச்சிருந்துச்சு. அதே மாதிரி நான் அடல்ட்ஸ் பெரியவங்களாம் வருவாங்க, இதே ஐடியில் இருக்கிற சீனியர்ஸே நிறைய பேர் வருவாங்க. அப்போ சில பேர்லாம் வந்து அவங்க பண்ணிட்டே இருக்கும் போது திடீர்னு மூச்சு வாங்கிடும். அப்போ இதனால் அந்த ஸ்மோக்கிங்கு ட்ரிங்கிங்கு இதனால அவங்களுக்கான அந்த ப்ராக்டிஸ் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியல அவங்களால. அப்போ நாங்கள் பேசும்போது எங்கள் மாஸ்டர் சொல்லுவார், எதுக்கு இதெல்லாம் பண்ணுறீங்க, இதெல்லாம் விட்டுருங்க, இதெல்லாம் விட்டுட்டு இதை ட்ரை பண்ணுங்க, இது உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் தானே, எதுக்கு அதுக்கு போய் நீங்கள் ஸ்மோக் பண்ணுறீங்க, உங்கள் ஃபேமிலியையும் கெடுத்துக்கிறீங்க, உங்கள் லைஃபையும் கெடுத்துக்கிறீங்கன்னு. அப்போ சில பேர் வந்து மாறிடுவாங்க, எல்லாரும் மாறுவாங்கன்னு சொல்ல முடியாது. சில பேர் விட்டுட்டு அந்த ஒரு 6 மந்த்ஸ் கழிச்சு அவங்களோட ரிவ்யூ சொல்லும் போது நம்மளை வந்து ரொம்ப ஹார்ட்ஃபுல்லாக தேங்க் பண்ணுவாங்க, உங்களால் என்னோட லைஃப் ஸ்டைலே மாறிச்சேன்னு. இந்த கேம் வந்து என்னோட லைஃப் ஸ்டைலை மாற்றும் போது இருந்த சந்தோஷம் வந்து ஒவ்வொரு ஆளுக்கும் அதை சேஞ்ச் பண்ணுது. ஒரு சின்ன பையன் வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் கொஞ்சம் அப்நார்மலாக இருப்பாங்க, அவங்க இதை லேர்ன் பண்ண அவங்களோட டிசிப்ளின் வந்து பார்த்தீங்கன்னா முதல் வரும்போது அவன் பாட்டு 2 மணிக்கு ஓடுவான் வருவான், அந்த உள்ளே வரும்போது பவ் பண்ணுறது, அவன் சைலண்ட்டாக வந்து உட்காந்து கற்றுக்கிறது லேர்ன் பண்ணுறது, ஸோ அவன் கான்சென்ட்ரேட் பண்ணுறது, அவனோட சின்ன சின்ன லைஃப் சேஞ்சஸ் அவங்க பேரண்ட்ஸ் சொல்லும் போது அதுவும் எனக்கு ஒரு புதுசாக இருந்துச்சு. ஒரு சின்ன பையனோட லைஃப்பை ஒரு 6 மந்த்ஸ் 1 இயரில் வந்து நிறைய சேஞ்சஸ் வருது. வீட்டுக்கு போனால் அவன் படிப்பில் கான்சென்ட்ரேட் பண்ணுறான், அவனோட ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் இம்ப்ரூவ் ஆகுது, ஃபுட் ஹேபிட்ஸ் அவன் வந்து நல்லா சாப்பிட்றான். சொல்லிக் கொடுக்கும் பேசுவோம்ல, நீ இந்த மாதிரிலாம் சாப்பிட்டீங்கன்னா பவர் அடிக்கலாம், நீ ஜெயிக்கலாம் மேட்ச்லன்னா. அப்போ அவன் என்ன பண்ணுறான், அப்போ ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்டா நம்ம பவர் போயிடும், ஹெல்த்தியாக சாப்பிடுவோம். ஸோ அவனோட லைஃப் ஸ்டைலும் மாறுது. இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களோட லைஃப் ஸ்டைலை பார்க்கும் போது எனக்கு இந்த ப்ரொஃபஷன் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு.
0: அதாவது நீங்கள் கற்றுக் கொடுக்கும்போது மற்றவர்களுடைய வாழ்க்கையும் வந்து அதில் மாறுது அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு அதில் ஒரு திருப்தி கிடைக்கும்.
1: ஆமாம், கண்டிப்பாக எனக்கு அதில் தான் வந்து இந்த ப்ரொஃபஷனை எடுத்துக்கணும்னு எனக்கு ஆசை வந்துச்சு.
0: இப்போ இந்த டேக்வாண்டோ பயிற்சியாளர், அதாவது ஆரம்பத்தில் நீங்கள் வந்து இந்த விளையாட்டை கற்றுக்கிட்டீங்க, இந்த பயிற்சியாளர் ஆகிறதுக்கு அதற்கு ஏதாவது தனியாக ட்ரைனிங் ஏதாவது இருக்கா?
1: ஆமாம் சார், நம்ம இதுக்குன்னு ஒரு பிளாக் பெல்ட் சர்டிஃபிகேஷன் இருக்குது, அது கம்பல்சரி அதை முடிக்கணும். அது முடித்த உடனே நம்ம எங்கள் மாஸ்டர்கிட்டே நான் அசிஸ்டண்டாக இருந்தனால அவர் கைட் பண்ணுவார், இப்படி இதை சொல்லிக் கொடு, இப்போ நமக்கு ஒருத்தவங்களுக்கு ஒரு கிக்கு வரல, இல்லை ஒரு ஒர்க் அவுட் பண்ணும்போது அவங்களுக்கு இன்ஜுரி ஆகுதுன்னா அவங்களோட ஒர்க் அவுட் ஷெட்யூல் எப்படி மாற்று, இப்படி கொண்டு வா. ஸோ அவர் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் என்னை கைட் பண்ணார். அவர் கூட இருந்து நம்ம கற்றுக்கும் போது அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கும் புரிய ஆரம்பிச்சிச்சு இப்படி லேர்ன் பண்ணணும்னு. ஸோ சர்டிஃபிகேஷனும் முக்கியம், ப்ளஸ் ஒரு சீனியரோட கைடன்ஸில் நம்ம இருக்கும் போது ப்ராப்ளம்ஸை வந்து நம்ம இப்போ டீச் பண்ணும்போது டக்குன்னு இன்ஜுரி வந்துடும். இப்போ வெயிட்டாக இருக்கிறவங்களுக்கு ஜம்பிங் அவாய்ட் பண்ண, ஸோ அவங்களுக்கு நீ பெயின் வரும், இது வரும். சின்ன பிள்ளைங்களுக்கு இப்படி கொடு, ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறவங்களுக்கு பாடி ஏற்றே சில பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், அப்போ அவங்களுக்கு நம்ம அட்வான்ஸாக என்னென்னு சொல்லித்தரலாம். ரொம்ப ஃப்ளெக்சிபிளே இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெச்சஸ் ஒர்க் அவுட் கொடுங்க. இந்த மாதிரி ஒரு டெக்னிக் எல்லாமே அவரோட கைடன்ஸில் தான் நான் கற்றுக்கிட்டது.
0: சரி,

0: இப்போ நீங்கள் வந்து பயிற்சியாளருக்கான அந்த பிளாக் பெல்ட் முடிச்சதுக்கப்புறம் பயிற்சியாளர் ஆகிட்டீங்க. இந்த பயிற்சியாளர் அப்படிங்கிறத வந்து ஒரு அங்கீகாரம் வேணும் அப்படின்னா அதற்கு பதிவு பண்ணுறதுக்கு ஏதாவது அமைப்புகள் ஏதாவது இருக்கா?
1: ஆமாம் சார், நம்ம பிளாக் பெல்ட் தான். என்ன சொல்கிறேன்னா, இந்த டேக்வாண்டோட பிளாக் பெல்ட் வந்து வேர்ல்டு ஃபுல்லாக வந்து கொரியாலேருந்து தான் வரும்.
0: ம்,
1: ஸோ இப்போ நான் நினச்சேன் என்னோட ஸ்டூடெண்ட்க்கு பிளாக் பெல்ட் தர முடியாது.
0: சரி,
1: இந்த மாதிரி அவன் செட் ஆஃப் ரூல்ஸ் ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சிருக்கான். நீங்கள் வேர்ல்டில் யார் டேக்வாண்டோவில் பிளாக் பெல்ட் வாங்கினாலும் குக்கிவான்னு சொல்லுவோம், டேக்வாண்டோட ஹெட் குவார்ட்டர்ஸ் கொரியாவில் இருக்குது, அங்கே இருந்தால் சர்டிஃபிகேட் டிஸ்பேச் ஆகும். ஸோ அப்படி இருக்கிறப்ப நீங்கள் ஒரு கோச்சாக இருந்தீங்கன்னா அந்த சர்டிஃபிகேஷன் வந்து ரொம்ப மஸ்ட்டு. ஸோ அந்த ஒரு சர்டிஃபிகேட்டே போதும் நீங்கள் ஒரு எலிஜிபிள் கோச்சாகிறதுக்கு.
0: அந்த சர்டிஃபிகேட் வாங்கியாச்சுன்னா நம்ம ஒரு பயிற்சியாளராக
1: ஆமாம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம்.
0: சரி, இப்போ இந்த டேக்வாண்டோ பயிற்சிகள் அப்படிங்கிற போது எந்த வயதுலேருந்து இந்த பயிற்சிகள்லாம் ஆரம்பிக்கலாம்?
1: ஏஜ் பார்த்துட்டீங்கன்னா இப்போ 5 இயர்ஸ்லேருந்தே நம்ம கிளாஸஸில் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வராங்க. 5 வருஷம் கொஞ்சம் அவனுக்கு நம்ம சொல்கிறது புரியணும். அந்த ஏஜ் சொல்கிறது புரிஞ்சுனா போதும், நம்ம சொல்கிறத அவன் பண்ணாலே 5 இயர்ஸ்லேருந்தே இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வராங்க. அந்த பசங்களுக்கு என்ன பண்ணுவோம்னா ஃபிட்னஸ் மெயினாக தான் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். இப்போ ஒரு மணி நேரம் கிளாஸில் வந்து ஒரு 10 நிமிஷம் வார்ம்அப்பில் போதுன்னா 30 மினிட்ஸ் வந்து அவனுக்கான பேசிக்கான ஒர்க் அவுட், ஓட வைக்கிறது, ஸ்குவாட்ஸ் பண்ண வைக்கிறது, சின்ன சின்ன ஸ்ட்ரென்த்து, சின்ன மைல்டான ஸ்ட்ரென்த்தனிங் ஒர்க் அவுட்ஸ் பண்ண வைக்கிறது, ஒரு நாள் ஃப்ளெக்சிபிலிட்டி ஒர்க் அவுட் கொடுக்குறது. ஃபஸ்ட்டு அவன் பாடியை நம்ம டியூன் பண்ணணும். அதுக்கப்புறம் பேசிக்காக பஞ்சஸோ இந்த டேக்வாண்டோலே பேசிக் என்ன இருக்கோ அதை நம்ம டீச் பண்ணலாம் அவனுக்கு. 5 வயசு பையனுக்கு அப்படி ஸ்டார்ட் பண்ணலாம். கொஞ்சம் நல்ல ஒரு 9 இயர்ஸ் 10 இயர்ஸ் இந்த மாதிரி பசங்க வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு 50% ஃபிட்னஸ் இருக்கும், 50% மார்ஷியல் ஆர்ட்ஸ், அவன் கொஞ்சம் ஈஸியாக பிக்கப் பண்ணிக்குவான். ஸோ அந்த மாதிரி ஏஜ் வைஸாக எப்படி டீச் பண்ணுங்கிறது ஒன்று இருக்குது. ஸோ சின்ன பசங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு விளையாட்டுத்தனமாக கொண்டு போவோம், ஃபிட்னஸ் ரிலேட்டடாக நிறைய கேம்ஸ் வைப்போம் அவனுக்கு. அவனை நல்லா அதை இன்ட்ரெஸ்ட்டாக அவனை கொண்டு வரும்போது அவனுக்கு டீச் பண்ணோன்னா டக்குனு கிராஸ் பண்ணிக்குவாங்க.
0: சரி, 5 வயதுலேருந்தே வந்து இந்த பயிற்சிகள்லாம் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ பள்ளிகள் மட்டத்தில் இந்த குழந்தைகளுக்கு வந்து என்னென்ன மாதிரி போட்டிகள்லாம் நடக்குது?
1: நம்ம டேக்வாண்டோ நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி எல்லா ஸ்கூல் கேம்ஸ்லையுமே இருக்குது. மெட்ரிக் போர்டில் இருக்குது, சிபிஎஸ்சியில் இருக்குது, ஐசிஎஸ்சியில் இருக்குது. இந்த கேம்ஸ் எப்போ அவங்களுக்கு பண்ண ஆரம்பிப்பாங்கன்னா 6th ஸ்டாண்டர்டுக்கு மேலே. ஸோ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து 6th ஸ்டாண்டர்ட் வந்துட்டானாலே அவன் எலிஜிபிள், 14 கேட்டகரியில் வந்து இந்த கேமை கற்றுக்க ஆரம்பிச்சிருவான். 6th லேருந்து 12th வரையும் அவன் வருஷம் இப்போ மெட்ரிகுலேஷன் சிலபஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் நடக்கும், இதில் வின் பண்ணுறவங்க ஸ்டேட் போவாங்க. சிபிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா கிளஸ்டர் லெவலில் நடக்கும், அதில் வின் பண்ணுறவங்க நேஷனல் போவாங்க. ஐசிசிலேயும் அதே மாதிரி தான், நமக்கு ஜோனல் வின் பண்ணுவாங்க, அடுத்த நேஷனல்ஸ் போயிடுவாங்க. ஸோ 6th லேருந்து இந்த கேம் வந்து அவங்க விளையாட ஆரம்பிக்கலாம். இப்போ 9th, 10th, 11th, 12th இந்த பசங்க வந்து வின் பண்ணுற சர்டிஃபிகேட்ஸ், இந்த ஸ்கூல் கேம்ஸில் வின் பண்ணுற சர்டிஃபிகேட்டை வந்து அவங்களோட காலேஜ் அட்மிஷனுக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கு அவங்க அப்ளை பண்ணலாம். இது வந்து ஒன் ஆஃப் தி பெனிஃபிட், இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த ஆர்ட்டை லேர்ன் பண்ணுறவங்களுக்கு ஒரு தற்காப்பு கலையாகவும் இருக்கும், ஒரு ஸ்போர்ட்ஸாகவும் அவங்களுக்கு இருக்கும், அதுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் அவங்களுக்கு.
0: சரி,
1: இந்த போட்டி எப்படி நடக்கும்னா

0: ஃபர்ஸ்ட் மென் விமன் பாய்ஸ் கேர்ள்ஸ் ரெண்டு கேட்டகரி பிரிச்சிருவாங்க. அப்புறம் ஏஜ் பாய்ஸை வந்து ஏஜ் வைஸாக பிரிப்பாங்க, அண்டர் 14, அண்டர் 17, அண்டர் 19 பிரிப்பாங்க. இந்த ஏஜில் வந்து வெயிட் கேட்டகரி இருக்கும், ஒரு 4 கிலோ 4 கிலோ வித்தியாசத்தில். இப்போ 28 கிலோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகுதுன்னா அடுத்து 34, 38, 45. ஸோ இந்த வெயிட் கேட்டகரிக்குள்ள இருக்கிற பசங்க வந்து கண்டெஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ உள்ளியா குட்டியா இருக்கானா அவனோட வெயிட் கேட்டகரியில தான் அவன் ஃபைட்டே பண்ணுவான். அந்த பசங்க யார் யார் அந்த வெயிட் கேட்டகரியில இருக்கோ வருவாங்க. ஹெவி வெயிட்ல இருக்கிறவங்க ஹெவி வெயிட்ல தான் பண்ணுவான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாய்ஸ் கேர்ள்ஸா பிரிப்பாங்க, அதுக்கப்புறம் வயசு பிரிப்பாங்க, அதுக்கப்புறம் எடை வாரியா பிரிப்பாங்க. இந்த மாதிரி ஒரு ஒரு கேட்டகரி இருக்கும்.
1: சரி, இந்த எல்லா கேட்டகரியிலுமே தனித்தனியா போட்டிகள் நடக்கும்.
0: எல்லாத்துக்குமே தனித்தனியா நடக்கும். எல்லாத்துக்குமே ஒரு ஃபர்ஸ்ட், ஒரு செகண்ட், தேர்ட் பிரைஸ் இருக்கும்.
1: சரி,

0: இப்போ இந்த டேக்வாண்டோ பயிற்சிகளில் வந்து நீங்கள் வார்ம் அப் பயிற்சிகள் சொன்னீங்க, அதே மாதிரி அதிகமாக கால்கள் தான் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னீங்க. இந்த பயிற்சிகள் இல்லாமல் தியரி ஏதாவது இருக்கா உங்களுக்கு?
1: இந்த இதில் வந்து தியரி கிடையாது சார். இது வந்து எப்படின்னா ரெண்டு விதமாக இருக்கும். இப்போ பசங்க வந்து போட்டிகள் கலந்துக்கிறாங்க, இல்லாட்டி இந்த டேக்வாண்டோ கற்றுக்கிறாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து போட்டிகளுக்கு ட்ரெயின் பண்ணுறது, கிக்ஸ் எல்லாம் ட்ரெயின் பண்ணுவோம், சண்டை போட சொல்லி தருவோம். இன்னொன்று என்னன்னா பூம்சேன்னு சொல்லுவோம், இந்த கராத்தில கட்டான்னு சொல்லி பண்ணுவாங்களே இமேஜினரி ஃபைட், அந்த மாதிரி டேக்வாண்டோவில் வந்து பூம்சேன் இருக்கும். இந்த பஞ்சஸ் பிளாக்ஸ் கிக்ஸை வச்சு ஒவ்வொரு பெல்ட்டுக்கும் ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து ஒரு பெல்ட் வைஸாக ஒரு ஆர்ட், சேரும் போது ஒயிட் பெல்ட்ல இருப்பாங்க பசங்க. ஒரு கோர்ஸாக முடிக்கிறாங்கன்னா ஒரு பெல்ட்டா போவாங்க, எல்லோ கிரீன் ப்ளூ ரெட் பிளாக்ன்னு இப்படி ஒவ்வொரு பெல்ட்டா போவாங்க. இந்த ஒவ்வொரு பெல்ட்டுக்குமே ஒவ்வொரு சிலபஸ் இருக்கும், அதுதான் பூம்சேன்னு சொல்லுவோம்.
0: சரி,
1: ஸோ பசங்க வந்து ஒரு கோர்ஸா முடிக்கும் போது இந்த சிலபஸையும் அவங்க கத்துக்கணும். இந்த சிலபஸை கத்துக்கிட்டு பெர்ஃபார்ம் பண்ணாதான் அடுத்தடுத்த லெவலுக்கு போவாங்க. இந்த சிலபஸுக்கும் போட்டிகள் இருக்கு. இப்ப நமக்கு வந்து ஸ்கூல் கேம்ஸ்ல இருக்காது, நமக்கு அசோசியேஷன் நடத்துற கேம்ஸ்ல இல்ல ஓபன் சாம்பியன்ஷிப்ஸ்ல வந்து இந்த சிலபஸ்க்கும் தனியாக ஒரு

0: இருக்கு. இப்போ ஃபைட் பண்ண என் பையன் ஃபைட் பண்ண வேணாம், என் பொண்ணு ஃபைட் பண்ண வேணாம், ஆனால் போட்டிகளில் கலந்துக்கணும்னு நினச்சாங்கன்னா இந்த பூம்சேவை பண்ண வைக்கலாம். ஸோ இந்த பூம்சேக்கு இப்போ ஒரு கேட்டகரியில் வந்து இது ஏஜ் வைஸாக பிரிப்பாங்க. பிரித்து இதில் வெயிட் வராது, ஒன்று ஏஜ் தான் வரும். அதில் ஒரு 20 பேர் இருக்காங்கன்னா 20 பேர் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதில் நல்லா பர்ஃபெக்டாக ப்ராப்பர் ஸ்டான்ஸு பவரோட யார் பண்ணுறாங்களோ அதுக்கு மெடல், அது கோல்டு சில்வர் பிரான்ஸுன்னு வரும். ஸோ ஃபைட் பண்ண வேணாங்கிறவங்க இந்த சிலபஸை பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ஸ்டூடெண்ட்டாக கற்றுக்கும் போது கேமுக்கு வந்து கியூரிகின்னு சொல்லுவோம், ஃபைட்டு அதுக்கு போய்க்கலாம், இல்லாட்டி பும்சே இந்த சிலபஸ்க்கு பண்ணிக்கலாம். இப்போ இதுவே அவன் பிளாக் பெல்ட் முடிச்சுட்டான், கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணுறான்னா அவன் வந்து இந்த போட்டிக்கு நடுவராகிறதுக்கான தகுதியும் இருக்கு அவனுக்கு.
1: சரி,
0: அப்போ அதுக்கான ட்ரைனிங் ரெஃபரி கோர்ஸ்னு சொல்லுவோம். அது வந்து தியரிட்டிக்கலாக இருக்கும். ஒரு போட்டியை எப்படி நடத்துறது, அந்த விதிமுறைகளை கற்றுக்கிறது, அந்த போட்டியை நடத்துறதுக்கான சென்டர் ரெஃபரி, ஸ்கோரர்ஸு, ஜூரி, ஸோ இதுக்கான ட்ரைனிங் எல்லாமே கொடுக்கப்படும். அப்போ அவன் பிளாக் பெல்ட் முடிச்சுட்டு நல்லா ப்ராக்டிஸில் இருக்கானா அவன் ரெஃப்ரியாகவும் அப்ளை பண்ணி அடுத்தடுத்த போட்டிகளில் வந்து அவன் வந்து ரெஃப்ரியாகவும் அவன் பண்ணலாம். ஸோ தியரிட்டிக்கலாக பார்த்தீங்கன்னா இந்த ரெஃப்ரி கோர்ஸ் வந்து தியரிட்டிக்கலாக இருக்கும்.
1: அதாவது நடுவருக்கான அந்த பயிற்சியில் வந்து தியரிட்டிக்கல்,
0: ஆமாம், தியரிட்டிக்கலாக இருக்கும், தியரிட்டிக்கல் கிளாஸஸ் இருக்கும்.
1: சரி, இப்போ இந்த போட்டிகள்லாம் பற்றி சொன்னீங்க, அதாவது பள்ளிகள் அளவில் நடக்கக்கூடிய போட்டிகள் பற்றி சொன்னீங்க. இதே மாதிரி இந்த அமைப்புகள் மூலமாக நடக்கக்கூடிய போட்டிகள், அது வந்து மாநில அளவில் தேசிய அளவில் என்னென்ன போட்டிகள்லாம் நடக்குது?
0: இப்போ நம்ம அசோசியேஷன் ரிலேட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்ட்ரிக்ட் மேட்ச் கண்டக்ட் பண்ணுவோம். டிஸ்ட்ரிக்டில் வின் பண்ணுறவங்க ஸ்டேட் போவாங்க, ஸ்டேட்டில் வின் பண்ணுறவங்க நேஷனல் லெவலில் போவாங்க. ஸோ நேஷனலில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறவங்க வந்து அடுத்த ஓப்பன் இன்டர்நேஷ்னல்ஸ் இதுக்கான செலெக்ஷன் நடக்கும். அந்த இன்டர்நேஷனல் சாம்பியன்ஷிப்ஸ் கிரேட் 1 G1 சாம்பியன்ஷிப்ஸ் G2 அப்படி சொல்லுவாங்க, அந்த கிரேட் சாம்பியன்ஷிப்ஸ் இருக்கும் இன்டர்நேஷனலில். நேஷனல் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறவங்க அசோசியேஷன்லேருந்து செலக்ட் பண்ணி அவங்களுக்கான ஒரு செலெக்ஷன் க்ரைட்டீரியா மாதிரி வச்சு அந்த போட்டிகளுக்கும் போவாங்க. இப்போ நல்லா அவன் வந்து ஒரு சீனியர் லெவலில் போய் 18 வயசு அந்த மேலே போய் அவன் நல்லா ப்ராக்டிஸில் இருக்கான்னா, அவன் ஒரு நேஷனல் லெவலில் 2-3 times மெடல் அடிச்சிட்டானா அடுத்த ஏசியன் சாம்பியன்ஷிப்ஸ்க்கான செலெக்ஷனில் அவன் கலந்துக்கலாம். ஸோ அதில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி செலக்ட் ஆனால் ஃபஸ்ட்டு ஏஷியன் சாம்பியன்ஷிப்ஸு, காமன்வெல்த் சாம்பியன்ஷிப்ஸு, இதில்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும் போது அடுத்த ஒலிம்பிக் குவாலிஃபிகேஷனுக்கு போவான், போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணனா ஒலிம்பிக்கில் கலந்துக்கலாம். ஸோ இந்த கேமோட பார்த்தே இதுதான், நீங்கள் டிஸ்ட்ரிக்டில் ஆரம்பிக்கிறீங்க, நீங்கள் முடிக்கிறது வந்து ஒலிம்பிக் லெவல் வரையும் போகலாம். அது வந்து உங்களோட ஸ்கில்லை பொறுத்து இருக்கு, உங்களோட டெடிக்கேஷன் இந்த ஆர்ட்டுக்கு.
1: சரி, இன்றைய விளையாடலாம் வாங்க நிகழ்ச்சியில் இதுவரை டேக்வாண்டோ மற்றும் கிக் பாக்ஸிங் பயிற்சியாளர் என் நாராயணன் அவர்கள் பங்கேற்ற நேர்முகத்தின் முதல் பகுதியினை கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் நிறைவு பகுதியை அடுத்த வாரம் விளையாடலாம் வாங்க நிகழ்ச்சியில் கேட்கலாம். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய விளையாடலாம் வாங்க.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 9:16. ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. மடல் எழுதி காத்திருக்கும் நேயர்களுடைய மனம் விரும்பிய பாடலை காற்றலைகளில் தவளவிடும் நிகழ்ச்சியாக இது காற்றில் விரியும் கடித மலர்கள் நிகழ்ச்சி. சிறந்த வாழ்க்கை என்பது பிறருக்கு கொடுப்பதில்தான் அடங்கியுள்ளது. எனவே நல்லவற்றை பிறருக்கு தாராளமாக கொடுங்கள் என்று சொல்லி நிகழ்ச்சியில் இணைவது நான் பிரகாஷ்ராஜ். காற்றில் விரியும் கடிதமலர்கள் பகுதியில் உங்களுடைய மனம் விரும்பிய பாடல்கள் அல்லது நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள் இதெல்லாம் எழுதி அனுப்பலாம். எழுதி அனுப்புறதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு லெட்டர் எடுங்க. லெட்டரை எடுத்து அழகாக காற்றில் விரியும் கடிதமலர்கள் பகுதியில் மென்ஷன் பண்ணி, நிலைய இயக்குனர் ஆகாஷவாணி சின்ன சொக்கிக்குளம் மதுரை 2 அப்படின்ற முகவரிக்கு உங்கள் மனம் விரும்பிய பாடலாக இருந்தாலும் சரி, உங்கள் மனம் விரும்பிய கருத்துக்களாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் எழுதி அனுப்பலாம். அது ஒவ்வொரு நாளும் 9:15 காற்றில் விரியும் கடிதமலர்கள் நிகழ்ச்சியில் ஒலிபரப்பாகும். ஓகே, ரொம்பவே சூப்பராக ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் முதல் பாடலாக யாருடைய விருப்ப பாடல் கேட்க போகிறோம் அப்படின்னா, எஸ் நாராயணன் நன்னிலம் திருவாரூர் மாவட்டத்திலேருந்து எழுதி அனுப்பிச்சிருக்காங்க. அவங்களுடைய விருப்பத்திற்காக தான் முதல் பாடல் என் ஜீவன் பாடுது திரைப்படத்திலிருந்து இதோ.

0: 9:22 ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. மடல் எழுதி காத்திருக்கும் நேயர்களுடைய மனம் விரும்பிய பாடலை காற்றலைகளில் தவள விடும் நிகழ்ச்சி இது. காற்றில் விரியும் கடிதமலர்கள் ஒழுகி இருக்கும் அடுத்த பாடல் திருச்சி கருமண்டபம். அங்கிருந்து வேலாயுதம் திரவிய மலர் விஸ்வா துர்கா தேவி தன்விக் இவருடைய விருப்பத்திற்காக தான் இப்போ ஒரு பாடல் குணா திரைப்படத்திலிருந்து. இதோ அவர்களுக்காகவும் கேட்டு இணைந்திருக்கும் அனைத்து நேர்களுக்காகவும்.
1: இதை சாப்பிட்டா அபிராம வருவாளா?
2: முதல்ல தூக்கம் வரும். வருவா, நீ படு.
1: தூக்கம் வரலையே.
2: வரும், படு.
1: தூங்கறதுக்கு இருட்டு வரலையே.
2: வரும், அதுவும் வரும்.
1: காத்தே வரல.
2: வரும்.
1: அத போட்டா சத்தம் தான் வரும். வரும்,
2: வராது.
1: வரும், அன்னைக்கு வந்தத எப்படி தெரியுமா? வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும் வரும்

இதமான பாடல்களோடு நாம் இணைந்திருக்கின்றோம். இது காற்றில் விரியும் கடிதமனர்கள் நிகழ்ச்சி. ரொம்பவே சுபமான சாங்ஸாக நேர்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்காங்க. தொடர்ந்து அடுத்த நேயர் யார் எங்கேருந்து விரும்பி கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாமா? தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியிலேருந்து செந்தில்குமரன் அவருடைய விருப்ப பாடல் தான் இப்போ நம்ம கேட்க போகிறோம். என்னருகில் நீ இருந்தால் திரைப்படத்திலிருந்து இதோ பாடல் வந்துகிட்டே இருக்கு, கேட்டு ரசிக்கலாம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நேயர்கள் அனைவருக்கும் ஒரு அன்பான அறிவிப்பு.
1: நமது நிகழ்ச்சிகள் இனி அதிகாலை மணி 4:45 துவங்கும்.
0: தினமும் காலை மணி 5:30 இசையமுதம்.
1: அதிகாலை பொழுதில் மங்களகரமான பக்தி பாடல்களை கேட்டு மகிழலாம்.
0: தினமும் காலை மணி 6:55 பூந்தளிர்.
1: சுட்டி குழந்தைகள் தங்களது மழலை குரலில் காலை பொழுதை மகிழ்விக்க வருகிறார்கள்.
0: தினமும் மதியம் மணி 2:30 விதவிதமான நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிக்கலாம்.
1: சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் கவிதையும் பாடல்களுமாய் கவிதை அரங்கம்.
0: திங்கள் மற்றும் வியாழக்கிழமைகளில் மதியம் மணி 2:30 பீட்டான சாங்ஸ்களை கேட்டு மகிழலாம்.
1: செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் மதிய மணி 2:30 தெம்மாங்கு பாடல்களை கேட்டு ரசிக்கலாம்.
0: எல்லா புதன்கிழமைகளிலும் மதியம் மணி 2:30 ஆங்கிலம், இந்தி, தெலுங்கு, மலையாளம், கன்னடம் போன்ற பன்மொழி திரைப்பட பாடல்களை கேட்டு மகிழலாம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் நமது நிகழ்ச்சிகளை கேட்டு இசையோடு இணைந்திருப்போம்.
2: இசையோடு என்றும் நீங்கள்.
3: நேரம் 9:34. ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. மடல் எழுதி காத்திருக்கும் நேர்களுடைய மனம் விரும்பிய பாடலை காற்றலைகளில் தவழவிடும் நிகழ்ச்சியாக இது காற்றில் விரியும் கடிதமலர்கள். நேர்களே, உங்கள் மனம் விரும்பிய பாடலையும் நீங்களும் கேட்டு ரசிக்கணும் அப்படின்னா நீங்க காற்றில் விரியும் கடிதமலர்கள் பகுதி நிலைய இயக்குனர் ஆகாஷவாணி சின்ன சுக்கிக்குளம் மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் மனம் விரும்பிய பாடலாக இருந்தாலும் சரி, நம் நிகழ்ச்சிகள் பற்றிய கருத்துக்களாக இருந்தாலும் சரி, ஒவ்வொன்றையும் தனித்தனி லெட்டர்ஸில் நீங்கள் எழுதி அனுப்பலாம். ஓகே, தொடர்ந்து அடுத்த நேயர் யார் விருப்ப பாடல் அப்படின்னா மதுரை கைத்தறி நகர்

ராம்ராஜ் காலனி, துர்காதேவி மணிகண்டன், பரத்குமார், சீனி சுர்ஜித் இவங்களுடைய விருப்பத்திற்காக தான் இப்போ ஒரு அழகான பாடல் பிரியமானவளை திரைப்படத்திலிருந்து இதை ஒழிக்கின்றது. அவர்களுக்காகவும் கேட்டு இணைந்திருக்கும் அனைத்து நேர்களுக்காகவும்

நேரமிரு 9:40 ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி காற்றில் விரையும் கடிதமர்கள். தொடர்ந்து அடுத்த நேயர் யார்? மதுரை கைத்திருநகர் குமரன் காலனிலிருந்து ஸ்ரீதேவி குமரன், சூர்யா, நாராயணன், வாசுகி, பார்கவி, மீரா, சீதாமணி இவங்களுடைய விருப்பத்திற்காக தான் பாடல் ஒலிக்கின்றது. மீண்டும் ஒரு காதல் கதை திரைப்படத்திலிருந்து, இது அவர்களுக்காகவும் கேட்டு இணைந்திருக்கும் அனைத்து நேர்களுக்காகவும்.

தொடர்ந்து அடுத்த நேயர் யார்? மதுரை கைத்திரி நகர் குமரன் காலனிலிருந்து ஸ்ரீதேவி குமரன், சூர்யா, நாராயணன், வாசுகி, பார்கவி, மீரா, சீதாமணி இவங்களுடைய விருப்பத்திற்காக தான் பாடல் ஒலிக்கின்றது. மீண்டும் ஒரு காதல் கதை திரைப்படத்திலிருந்து, இது அவர்களுக்காகவும் கேட்டு இணைந்திருக்கும் அனைத்து நேர்களுக்காகவும்.

ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி காற்றில் விரையும் கடிதமலர்கள் நிகழ்ச்சி. நேர்களுடைய விமர்சன கடிதங்கள் மற்றும் விருப்ப பாடல்கள் இடம்பெறும் நிகழ்ச்சியாக நாம் இணைந்திருக்கின்றோம். இது காற்றில் விரையும் கடிதமலர்கள். ஓகே, தொடர்ந்து அடுத்து யாருடைய விருப்ப பாடல் கேட்க போகிறோம் அப்படின்னா, ராமேஸ்வரம் அங்கேருந்து எம் ரம்ஜான் அவருடைய விருப்பத்திற்காக தான் பாடல் கேட்க இருக்கிறோம். ஆதவன் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க. இதோ அவர்களுக்காகவும், கேட்டு இணைந்திருக்கும் அனைத்து நேர்களுக்காகவும்.

நேரம் 9:51 ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி காற்றில் விரியும் கடிதமலர்கள். தொடர்ந்து அடுத்து யாருடைய விருப்ப பாடல் கேட்க போறோம் அப்படின்னா, காரைக்குடியிலிருந்து கனகவள்ளி நாராயணன் அவருடைய விருப்ப பாடல் தான் இப்போ நம்ம கேட்க போறோம். இறுதி சுற்று திரைப்படத்திலிருந்து

ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம் இதுவரை இணைந்திருந்த இந்த நிகழ்ச்சி நேர்களுடைய மனம் விரும்பிய பாடலை காற்றலைகளில் தவளவிடும் நிகழ்ச்சியாக காற்றில் விரியும் கடிதமலர்கள். நிகழ்ச்சியினுடைய நிறைவான பாடலாய் சென்னை குன்றத்தூர்லேருந்து சௌத்ரி பிரகாஷ் அவங்களுடைய விருப்பத்திற்காக தான் பாடல் ஒலிக்கின்றது வேட்டையின் திரைப்படத்திலிருந்து. நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி கூறி பிரகாஷ்ராஜ். நன்றி நேர்களே.

இப்படி சூடு.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அனைவருக்கும் அன்பான இனிய இரவு வணக்கம் நேயர்களே. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நாம் கேட்க இருக்கின்றோம் மனதை வருடும் பட்டுச்சிறகு நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் உங்களோடு நான் முத்துசெல்வம்.

0: இரவும் இன்பமும் இசையும் கலந்த இனிய பொழுதாக பாடல்களுடன் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். பட்டுச்சிறகு நிகழ்ச்சிதனில் இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையோடு.
1: அழகாக சிரித்தது அந்த நிலவு,
2: அதுதான் எதுவோ
1: அனலாக கொதித்தது இந்த மனது.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. மனதை வருடும் பட்டுச்சிறகு நிகழ்ச்சி கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். ஒலிக்கருக்கும் அடுத்த பாடல்

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. மனதை வருடும் பட்டுச்சிறகு நிகழ்ச்சி ஒலிக்கருக்கும் அடுத்த பாடல்

ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை இன்றைய பட்டுச்சிறகு நிகழ்ச்சி உங்கள் மனதை தொட்டு சென்றிருக்கும் என்ற நம்பிக்கையோடு நன்றிகளை விட்டுச் செல்வது அறிவிப்பாளன் முத்துச்செல்வம். நன்றி நேயர்களே.

0: வணக்கம் பாட்டி, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் டீச்சர் அம்மா.
0: உங்க பேரை நல்லா படிப்பாங்களே, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க?
1: அவன் பள்ளிக்கூடம் படிச்சுட்டு இப்ப அவங்க அப்பாவுக்கு உதவியா இருக்கேன் டீச்சர்.
0: ஏன் காலேஜுக்கு போடலையா அவங்க?
1: எங்க டீச்சர் படிக்க வைக்க முடியுது, அப்படியே படிச்சாலும் வேலை வெட்டியா கிடைக்குது.
0: அப்படிலாம் சொல்லாதீங்க பாட்டி. கல்வின்றது அல்ல அல்ல குறையாத ஒரு செல்வம். காசு பணம் இதெல்லாம் மத்தவங்களுக்கு இப்ப நீங்க கொடுக்கறீங்க அப்படின்னா கொடுக்க கொடுக்க குறைஞ்சு போயிடும். ஆனா படிப்புன்றது சொல்லி கொடுக்க கொடுக்க வளரக்கூடியது. மம்மர் அப்படின்னு சொல்லக்கூடிய அறியாமைய நீக்கக்கூடிய மருந்து தான் கல்வின்ற ஒன்னு பாட்டி.
2: படிப்பில் சூரன் என்று பேரை வாங்கு.
1: அடியாத்தி இம்புடு சொல்றியலே, நாளைக்கே என் பேரனை காலேஜ்ல சேர்த்து போறேன்.
0: கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு.
1: எடுத்தால் குறைவது செல்வம், கொடுத்தால் வளர்வது கல்வி.
2: போதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம்.
3: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

நேரம் இரவு 10:59. ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz அலைவரிசையில் எமது இன்றைய ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை காலை 5:50 ஆரம்பமாகும்.

0: எஃப்எம் ரெயின்போ 103.3 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 11:44. இனி தொடர்கிறது நிகழ்ச்சியும் நேரமும். நாளை காலை 4:45 மங்கள இசை, அதனைத் தொடர்ந்து நாளொரு குரல். 5 பக்தி மாலை, 5:30 இசை அமுதம். காலை 6 செய்திச் சுருக்கம் சென்னையஞ்சலாக, 6:02 சேவை செய்திகள், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டில்லியஞ்சல், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் எம் ஜான் அவர்கள், 6:15 புதிய காலை, 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை.

வழங்குபவர் எஸ் கண்ணன் அவர்கள். காலை 6:35 ஒரு சொல் கேளீர், இதில் அறிவிப்புகள் இடம்பெறும். அதனைத் தொடர்ந்து இன்று ஒரு செய்தியில் ஒருங்கிணைந்த பண்ணையம் குறித்து திண்டுக்கல் மாவட்டம் கலிக்கம்பட்டி விவசாயி ஜே சரவணன் அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெறும். 6:45 மாநில செய்திகள், சென்னை அஞ்சலாக 6:55 பூந்தளிர், 7 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள், காலை 7:15 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக, 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள், இதில் திருச்சுனை ஸ்ரீ அகஸ்தீஸ்வரர் திருக்கோவில் பற்றிய தொகுப்பை வழங்குகிறார் பரமக்குடி மீ சீனிவாசன் அவர்கள். 7:30 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் தொடரும். 8 செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 8:02 பாட்டு வேணுமா மதுரை மாவட்ட நேயர்களின் விருப்ப பாட நிகழ்ச்சி, 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல், வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். காலை 8:55 திரை இசை, 9 செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 9:02 ட்ரை டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை, 10 செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 10:02 விருப்ப கானங்கள் விருந்தினர் விருப்பம், இதில் பங்கேற்கிறார் வேதரங்கம் சிவகுமார் அவர்கள், 10:30 ஒரு பட பாடல்கள், 11 செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 11:02 கண்ணாடி மாளிகை நவீன யுகத்தில் தொழில்நுட்பம் என்ற தலைப்பில், நண்பகல் 12 சிநேகிதியே, 12:40 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல், 12:50 சிநேகிதியை நிகழ்ச்சி தொடரும். பிற்பகல் 1 வசந்த கானங்கள், 1:45 மாநில செய்திகள் கேட்கலாம் திருச்சிராப்பள்ளி அஞ்சலாக, மதியம் 2 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. இரண்டு 15 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம், 2:30 துள்ளல் தாளம், 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல், 3 செய்தி அறிக்கை கேட்கலாம் சென்னை அஞ்சலாக, 3:02 மெல்ல வரும் பாட்டு, மாலை 4 செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சல், 4:02 வசந்தன் கோ வழங்கும் ஆட்டக்களம், 4:30 ஆட்டக்களம், 5 செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 5:02 மாலை தென்றல், மாலை 6 சேவை செய்திகள், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 6:10 விளக்கேற்றும் வேளை, 6:25 நிகழ்ச்சியும் நேரமும், 6:30 மாநில செய்திகள் கேட்கலாம் சென்னை அஞ்சலாக, 6:45 அந்திப்பூக்கள், 7:10 தென்காசி மாவட்ட செய்திகள் சென்னை அஞ்சலாக கேட்கலாம், இதனை எழுதியவர் எஸ் செந்தில் அவர்கள், 7:15 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல், 7:25 பாட்டு இது ஹிட்டு, 8 செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக, 8:05 பட்டாம் பூச்சிகள், 8:30 அறிவியல் மின்னல், இதில் குவாண்டம் தொழில்நுட்பம் பற்றி தகவல்கள் வழங்குபவர் மதுரை தியாகராஜர் பொறியியல் கல்லூரியின் இயற்பியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் வி அரவிந்தன் அவர்கள், 9 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியஞ்சலாக, 9:15 செய்திச் சுடர், 9:30 காற்றில் விரியும் கடிதமலர்கள், 10:00 பட்டு சிறகு வழங்குகிறார் ஆனந்த், 11:00 நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியஞ்சல், 11:10 தேனும் பாலும், நள்ளிரவு 12 முதல் காலை 4:45 வரை சென்னை விவித் பாரதி தமிழ் FM 102.3 MHz நிகழ்ச்சிகளை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

நேரம் இரவு 11:10. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 MHz. காற்றின் நினைவலைகளாய் ஒலிக்க காத்திருக்கிறது தேனும் பாலும். நிகழ்ச்சியின் முதல் பாடல் வண்ணக்கிளி திரைப்படத்திற்காக ஒலிக்க காத்திருக்கிறது. பாடலுக்கு இசையமைத்திருக்கிறார் KV மகாதேவன். பாடல் வரிகளை எழுதியிருக்கிறார் மிருதகாசி. கிருஷ்ணன் மற்றும் P. சுசீலா இவர்களது குரல்களில் பாடல் இதோ.

நேரம் இரவு 11:17. மௌனத்தின் விளிம்பில் தேன் சொட்டும் நினைவுகளாய் ஒலித்துக் கொண்டிருக்கிறது தேனும் பாலும். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் ஆலயமணி திரைப்படத்திற்காக விஸ்வநாதன் ராமமூர்த்தியின் இசையில் ஒலிக்க காத்திருக்கிறது. பாடல் வரிகளை எழுதியிருக்கிறார் கண்ணதாசன். சீர்காழி கோவிந்தராஜன் மற்றும் பி. சுசீலா இவர்களது குரல்களில் பாடல் இதோ.

நேரம் இரவு 11:23. இணைந்திருக்கிறீர்கள், இது உங்கள் ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 MHz. இரவின் பனித்துளி போல் மறைந்திருக்கும் இதமான கனவுகளாய் ஒலித்துக் கொண்டிருக்கிறது தேனும் பாலும். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் குமுதம் திரைப்படத்திற்காக K.V. மகாதேவன் இசையில் ஒலிக்க காத்திருக்கிறது. பாடல் வரிகளை எழுதியிருக்கிறார் மருதகாசி. டி.எம். சௌந்தரராஜன் மற்றும் K.ஜமுனா ராணி இவர்களது குரல்களில் பாடல் இதோ.

இந்த உலகத்தையே உத்து பார்த்தா நீங்க இப்போ சொல்லுவது எல்லாமே உண்மைதான். கொஞ்சம் தூர நின்று பழகுவதும் நன்மைதான், நன்மைதான்.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹர்ட்ஸோடு இணைந்திருக்கிறீர்கள் நேயர்களே. நேரம் 11:30. நிலவொளி ஒளித்த மனதின் மென்மையான இசையாய் ஒலித்துக் கொண்டிருக்கிறது தேனும் பாலும். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் குடியிருந்த கோயில் திரைப்படத்திற்காக MS விஸ்வநாதன் இசையில் ஒலிக்க காத்திருக்கிறது. பாடல் வரிகளை எழுதியிருக்கிறார் ஆலங்குடி சோமு. TM சௌந்தரராஜன் மற்றும் P சுசீலா இவர்களது குரல்களில் பாடல் இதோ.

நேரம் இரவு 11:37. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸில் காற்றின் விரல் கொண்டு எழுதப்பட்ட நேசத்தின் கவிதைகளாய் தேனும் பாலும். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் தெய்வமகன். ஒலிக்கவிருக்கும் பாடலுக்கு MS விஸ்வநாதன் இசையமைத்திருக்கிறார். பாடல் வரிகளை கண்ணதாசன் எழுதியிருக்கிறார். TM சவுந்தரராஜன் குரலில் பாடல் இதோ.

காதல் மலர் கூட்டம் வந்து வீதி வழி போகும் என்று யாரோ சொன்னார், யாரோ சொன்னார். காதல் மலர் கூட்டம்

வக்கீலாத்து வசந்த உன் மனதை எந்தன் வசந்தா, வக்கீலாத்து வசந்த உன் மனதை எந்தன் வசந்தா, வட்ட கண்கள் சுழந்தாரிட மாறா எந்தன் விருந்தா, ஆடை கொஞ்சம் அசை

நீ வண்ணம் செவந்தி ஜப்பான் ரிட்டன் ஜெயந்தி உன்னே நீ வண்ணம் செவந்தி மெல்ல பேசும் இதழ் கூவிலே தேனை கொஞ்சம் அருந்தி கூந்தல் தன்னை திருத்தி மீன கூந்தல் தன்னை திருத்தி உன் கொஞ்சம் கண்ணை நடத்தி நான் அழைப்பேன் என் மனத்தில் ஒரு மனமேடை அமர்த்தி காதல் மலர் கூட்டம் ஒன்று

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹர்ட்ஸில் உதிராத மலராக நெஞ்சில் தங்கும் நினைவுகளை சொல்கிறது தேனும் பாலும். நேரம் 11:42. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் கலங்கரை விளக்கம் திரைப்படத்திற்காக எம் எஸ் விஸ்வநாதன்.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸில் உதிராத மலராக நெஞ்சில் தங்கும் நினைவுகளை சொல்கிறது தேனும் பாலும். நேரம் இரவு 11:42. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் கலங்கரை விளக்கம் திரைப்படத்திற்காக MS விஸ்வநாதன் இசையில் ஒலிக்க காத்திருக்கிறது. பாடல் வரிகளை எழுதியிருக்கிறார் பஞ்சு அருணாசலம். டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுஷீலா இவர்களது குரல்களில் பாடல் இதோ

நேரம் 11:49. மழை நனைத்த மண்ணின் முதல் வாசமாய் ஒலித்துக் கொண்டிருக்கிறது தேனும் பாலும். இது உங்கள் ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ். நிகழ்ச்சியில் இனி அரச கட்டளை திரைப்படத்திற்காக பாடல் வர காத்திருக்கிறது. ஒலிக்கவிருக்கும் பாடலுக்கு இசையமைத்திருக்கிறார் கே.வி. மகாதேவன். பாடல் வரிகளை எழுதியிருக்கிறார் வாலி. பி. சுசீலாவின் குரலில் பாடல் இதோ.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸுடன் இணைந்திருக்கிறீர்கள் நேயர்களே. நேரம் 11:53. அறைகளுக்குள் உறங்கும் அமைதியின் இசையாய் தேனும் பாலும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். நிகழ்ச்சி தரும் நிறைவு பாடல் பணத்தோட்டம் திரைப்படத்திற்காக விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் ஒலிக்க காத்திருக்கிறது. பாடல் வரிகளை எழுதியிருக்கிறார் கண்ணதாசன். டி எம் சவுந்தரராஜன் மற்றும் எல் ஆர் ஈஸ்வரி இவர்களது குரல்களில் பாடல் இதோ.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸில் காற்றின் நினைவலைகளாய் ஒலித்துச் சென்றது தேனும் பாலும். நேரம் 11:59. இனி நள்ளிரவு 12 முதல் அதிகாலை 5:45 வரை சென்னை விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மெகாஹெர்ட்ஸின் நிகழ்ச்சிகளை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இணைந்திருங்கள் நேர்களே.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேயர்களே, நிலையத்தில் நேரம் 12:30. இது 102.3 விவித் பாரதி தமிழ். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 102.1 திருச்சி FM, 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை ஆகிய அலைவரிசையில் நாம் இணைந்திருக்கின்றோம் நேர்களே. நேர்களே, இப்போது முதல் 1 மணி வரை காற்றின் மொழி நிகழ்ச்சியிலும், 1 மணி முதல் 2 மணி வரை நீங்காத ரீங்காரம் நிகழ்ச்சியிலும், 2 மணி முதல் 3 மணி வரை தூங்காத விழிகள் நிகழ்ச்சியிலும், 3 மணி முதல் 4 மணி வரை இன்னிசை இரவு நிகழ்ச்சியிலும் இடைவிடாத இனிமையான பாடல்களை கேட்டு மகிழலாம்.
2: காற்றின் மொழி
3: 10-16 முத்தம் முத்தம்
4: முத்தம் முத்தம்
3: தொத்து தரும் பாவைப்பட்டு கண்ணம்
4: செம்பவளம்
3: கட்டுக்குலையாத மங்கை வண்ணம்
4: கட்டி தங்கம்
3: விட்டு தெரியாமல் கொஞ்சம் நெஞ்சம்
4: ஸ்வர்க்கம் ஸ்வர்க்கம்.

0: சமத்தா நீங்க அசடா, சமத்தா இருந்தா கொடுப்பேளா, அசடா இருந்தா பருப்பேளா.
1: ஏண்டி புதுசா கேக்குற என்ன

0: என்னத்தை செய்வே?
1: சொன்னத்தை செய்வே.
0: வேற என்ன செய்வே?
1: அடக்கி வைப்பேன்.
0: அதுக்கும் மேலே
1: பல்ல உடைப்பேன்.

பொண்ணு பார்த்து மயங்குமா.

மறைஞ்சு பாம்பு வாழே கண்டா எனக்கு பிடிக்கலே, என்ன மறைஞ்சு பாம்பு வாழே கண்டா எனக்கு பிடிக்கலே, மூணும் முடிச்சு போடும் மனசை இன்னும் கிடைக்கலே, பொண்ண பார்த்து மயில காலு மயங்குது போது, இந்த பொண்ணை பார்த்து மயங்கு வாழ

பொண்ணு பார்த்து மயங்கி வாழ வருவது போ.

கைகளும் இல்லை கருணை காட்டும் கண்கள்.

பாறை மரப்பட்டை போல வைரத்தோடு கட்டு போல முன்னும் பின்னும் நிம்மிடங்க வீட்டு பொண்ணு நாட்டு பொண்ணு பழுத்த பாசு நேரத்திலே பொண்ணு இருக்கு அதை பார்க்க உனக்கு ரெண்டு கண் இருக்குதா.

0: இன்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

உள்ள பெண்ணால் தான் குடும்பம் நடக்கிறது. அட போடா சோமாரி புத்தி கட்ட பேமானி கை கஸ்மாலம் பூசி போன பிரியாணி அட ஆட்டா அப்பம் பெறை கண்டா நீ இருக்கிற தோட்டா துஷ்மனா வெளியே வாடா வச்சிருக்கிறேன்.

சகமபாதானி சானிதப மக சமக சானிதப இந்த இரவுக்கு நீ பொது நிலவு இது புது உலகம்.

என்னங்க என்னங்க அத்து பக்கம் குடிக்க போனா அம்பி பைய என்ன பாக்குறான்.

0: என்னங்க அத்து பக்கம் குளிக்க போனா அம்பி பையே என்ன பாக்குறான். நான் அரிசி வாங்க கடைக்கு போனாட அல்லா பிச்சை என்ன பாக்குறான் பாக்குறான் பாக்குறான்.
1: ஸ்மைல் ப்ளீஸ்.

திட்டம் இன்னிசை இரவு

நாடு ஒரு ஊழி தாண்டவம் ஆடு. நீ பார்த்தெழுந்தே அவதாரம் எடுத்திடு ஆயுதமே அறிவாகும். அந்த வேர்வி சிந்தவும் வேண்டும் அது வீணாய் போவது பாவம்.

வணக்கம் நேர்களே. நிலையத்தில் நேரம் 4:30. ஆகாஷ்வாணி இது 102.3 விவித் பாரதி தமிழ். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 102.1 திருச்சி எஃப்எம், 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம் நேர்களே.

இந்த இனிய காலை வேளையில் திரையிசையில் பக்தி பாடல்கள் கேட்கலாம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக நந்தனார் திரைப்படத்திலிருந்து எம்எம் தண்டபாணி தேசிகர் பாடியது. பாடலை இயற்றியவர்கள் பாபநாசம் சிவன், கொத்தமங்கலம் சுப்பு. இசை எம்டி பார்த்தசாரதி, எஸ் ராஜேஸ்வர ராவ்.

அடுத்து திருவிளையாடல் திரைப்படத்திலிருந்து டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் பி சுசிலா பாடியது. பாடலை இயற்றியவர் கண்ணதாசன், இசை கே வி மகாதேவன்.

0: திரைசையில் பக்தி கீதம் கேட்டோம். நேரம் 4:10. தொடர்வது பொங்கும் மங்களம்.
1: பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் தோமாடச்சிட்டி அப்பாயி அவர்களின் நாகஸ்வரைசை கேட்கலாம். கோரப்பட்டி பசவையா அவர்கள் தவில், மேலுக்கோவையா பௌளிராகத்தில் அமைந்த தியாகராஜர் கீர்த்தனையுடன் நிகழ்ச்சி ஆரம்பமாகின்றது. கண்டச்சாப்பு தாளம்.

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் தோமாடு சிட்டி அப்பாயி அவர்களின் நாகஸ்வர இசை ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து நாதலோலுடை ராகம் கல்யாண வசந்தம், ரூபக தாளம், தியாகராஜர் கீர்த்தனை.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் நேர்களே, மதுரை பண்பலை 103.3 MHz அலைவரிசை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz அலைவரிசையிலும் எமது காலை ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. இன்று சக ஆண்டு 1948, வைசாக மாதம் 21 நாள், பராபவ வருடம் சித்திரை மாதம் 28 நாள், 2026 ஆண்டு மே மாதம் 11 நாள் திங்கட்கிழமை. மங்கள இசை

0: தொடர்வது நாளொரு குரல்.
1: அவிசொறிந்து ஆயிரம் வேட்டலில் ஒன்றன் உயிர் செகுத்து உண்ணாமை நன்று.
2: பல உயிரினங்களை அவிப்பொருளாக இட்டு ஆயிரம் வேள்விகளை செய்வதைக் காட்டிலும் ஓர் உயிரை கொன்று அதன் இறைச்சியை தின்னாமல் இருப்பது சிறந்தது. குறள் எண் 259, அதிகாரம் புலால் மறுத்தல்.
1: அவிசொறிந்து ஆயிரம் வேட்டலில் ஒன்றன் உயிர் செகுத்து உண்ணாமை நன்று.
2: பல உயிரினங்களை அவிப்பொருளாக இட்டு ஆயிரம் வேள்விகளை செய்வதைக் காட்டிலும் ஓர் உயிரை கொன்று அதன் இறைச்சியை தின்னாமல் இருப்பது சிறந்தது. குறள் எண் 259, அதிகாரம் புலால் மறுத்தல்.

நேரம் காலை 4:54. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 MHz அலைவரிசை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz அலைவரிசையிலும் இன்றைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள் தொடர்கின்றன. இன்று காலை 5 மணிக்கு பக்தி மாலை, 5:30 இசை அமுதம், 6 மணிக்கு செய்திச் சுருக்கம் சின்ன ஏஞ்சலாக கேட்கலாம், 6:02 சேவை செய்திகள்,

6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் எம் ஜான் அவர்கள். 6:15 புதிய காலை, 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை எழுதி வழங்குபவர் எஸ் கண்ணன் அவர்கள். காலை 6:35 ஒரு சொல் கேளீர், இதில் அறிவிப்புகள் இடம்பெறும். அதனைத் தொடர்ந்து இன்று ஒரு செய்தி, இதில் ஒருங்கிணைந்த பண்ணையம் குறித்து திண்டுக்கல் மாவட்டம் கலிக்கம்பட்டி விவசாயி ஜே சரவணன் அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெறும். காலை 6:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 6:55 பூந்தளிர். காலை 7 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கைப்பூக்கள். 7:15 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக. 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள். திருச்சுனை ஸ்ரீ அகஸ்தீஸ்வரர் திருக்கோவில் பற்றிய தொகுப்பு வழங்குபவர் பரமக்குடி மீ சீனிவாசன் அவர்கள். 7:30 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ புகைப்பூக்கள் தொடரும். காலை 8 செய்தி சுருக்கம் கேட்கலாம். சென்னை அஞ்சலாக. 8:02 பாட்டு வேணுமா, மதுரை மாவட்ட நேயர்கள் பங்கேற்கலாம் இந்த நிகழ்ச்சியில். காலை 8:50 சைபாரின் இன்று ஒரு தகவல், வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். காலை 8:55 திரை இசை. 9 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக. 9:02 டிரைவ் டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. 10 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக இடம்பெறும். 10:02 விருப்ப கானங்கள் விருந்தினர் விருப்பமாக, இதில் பங்கேற்கிறார் வேதரங்கம் சிவக்குமார் அவர்கள். காலை 10:30 ஒரு பட பாடல்கள். 11 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக. 11:02 கண்ணாடி மாளிகை நவீன யுகத்தில் தொழில்நுட்பம். நண்பகல் 12 சிநேகிதியே. 12:40 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக. 12:50 சிநேகிதியேவின் தொடர்ச்சி. பிற்பகல் 1 வசந்த கானங்கள். 1:45 மாநில செய்திகள் கேட்கலாம் திருச்சிராப்பள்ளி அஞ்சலாக. மதியம் 2 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். மதியம் 2:15 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி, படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம். 2:30 துள்ளல் தாளம். 2:55 வானிலை அறிக்கை கேட்கலாம் சென்னை அஞ்சலாக. மதியம் 3 செய்தி அறிக்கை சென்னை அஞ்சல். 3:02 மெல்ல வரும் பாட்டு. மாலை 4 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 4:02 வசந்தன்கோ வழங்கும் ஆட்டக்களம். 4:30 மதுரை பண்பலை வழங்கும் ஆட்டக்களம். 5 செய்தி சுருக்கம் கேட்கலாம் சென்னை அஞ்சலாக. 5:02 மாலை தென்றல். 6 சேவை செய்திகள். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 6:10 விளக்கேற்றும் வேளை. 6:25 நிகழ்ச்சியும் நேரமும். மாலை 6:30 மாநில செய்திகள் கேட்கலாம் சென்னை அஞ்சலாக. 6:45 அந்திப்பூக்கள். 7:00 தென்காசி மாவட்ட செய்திகள் கேட்கலாம் சென்னை அஞ்சலாக. இதனை எழுதியவர் எஸ் செந்தில் அவர்கள். 7:15 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல். 7:25 பாட்டு இது ஹிட்டு. 8 செய்தி அறிக்கை கேட்கலாம் சென்னை அஞ்சலாக. 8:05 பட்டாம் பூச்சிகள். 8:30 அறிவியல் மின்னல், இதில் குவாண்டம் தொழில்நுட்பம் பற்றிய தகவல்கள் வழங்குபவர் மதுரை தியாகராஜர் பொறியியல் கல்லூரியின் இயற்பியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் வி அரவிந்தன் அவர்கள். இரவு 9 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. 9:15 செய்தி சுடர். ஒன்பது 30 காற்றில் விரியும் கடிதமலர்கள். 10 பட்டுச் சிறகு வழங்குபவர் ஆனந்த். இரவு 11 நிகழ்ச்சியும் நேரமும். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. இரவு 11:10 தேனும் பாலும். நள்ளிரவு 12 அதிகாலை 4:45 வரை சென்னை விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 MHz நிகழ்ச்சிகளை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

நேரம் காலை 5 மணி. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz அலைவரிசைகளில் நேயர்கள் கேட்கவிருப்பது பக்தி மாலை.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz அலைவரிசைகளில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பக்தி மாலை. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் பி. சுசீலாவின் குரலில் இதோ

நேரம் காலை 5:10. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz அலைவரிசைகளில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பக்தி மாலை. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் ஏ.ஆர். ஷேக் முகமது அவரது குரலில். இதோ

நேரம் காலை 5:16. நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz. பக்தி மாலை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் MSM ஃபாரூக் அவர்களது குரலில் இதோ.

நேரம் காலை 5:20. இணைந்திருக்கிறீர்கள், இது உங்கள் ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz. ஒலித்துக் கொண்டிருக்கிறது பக்தி மாலை. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் இதோ பி. சுஷீலாவின் குரலில்

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் 90.9 MHz அலைவரிசைகளில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பக்தி மாலை. நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் இதோ எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில்.